இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். பண்டிட் சந்திரசேகர் வாசி அவர்கள் பாடியுள்ள வந்தே மாதரம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி.

நேர்களே, அருள்மணி மாலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இனி ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. உங்களுடன் இதுவரை ஆர்ஜே கண்ணன்.

0: நிலை இன்னும் சில நொடியில் 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைத்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சேலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரெட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இருவரும் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:02.
2: அருள்மணி மாலை.
1: இன்றைய நாள் இனிய நாளாக அமைய, உங்களுடைய நல்ல செயல்கள் நலம் பெற வாழ்த்துக்களோடு இன்றைய அருள்மணி மாலையில் நான் உங்கள் ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. அருள்மணி மாலையின் முதலில் டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்,

நேரம் 6:06 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. இறையருள் என்பது நம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய ஒன்று. நம் மனம் எவ்வளவு தூய்மையாக இருக்கின்றதோ அவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்மிடம் நிச்சயமாக இருக்கும். எப்பொழுதும் நம்மை தூய்மையாக நம் எண்ணங்களை சிந்தையை நாம் செய்யும் செயலிலும் அந்த தூய்மை நிச்சயம் வெளிப்படும். இறையருளோடு நாம் செய்யக்கூடிய எந்த செயலும் நிச்சயமாக வெற்றியையும் தேடித்தரும். இன்றைய அருள்மணி மாலையில் இனி டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடல்

இந்த உலகில் எல்லாவற்றையும் விட மேலானது அன்பு. அந்த அன்பே வடிவாய் இறைவன் நம்மை அருள் செய்கின்றார். இறைவனின் அருள் நம்முன் எல்லாமுமாக வந்து நிற்கின்றது. இறையருளோடு இன்றைய நாள் இனிய நாள்தான். இனி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலையில் நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் டி.எம். சவுந்தரராஜன் பாடியது.

நேரம் 6:15 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அருள்மணி மாலை. இனி சுஜாதா பாடி இருக்கும் பாடல்

6:22 ஆகிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. இயற்கையின் ஒவ்வொரு அசைவிலும் இருப்பது இறைவனே. நாம் கேட்கும் சிறு ஒளியில் கூட இறைவனின் சப்தமே அடங்கியிருக்கின்றது. நம்மை சுற்றி எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இறைவன் நிறைந்திருக்கிறான். இந்த உணர்வே நம்மை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும். அருள்மணி மாலையில் இனி வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிறைவு பெற்றது. அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இளையோருக்கான நிர்வாக பயிற்சி திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தலைமை பண்பு என்பது அதிகாரத்தால் வருவதல்ல என்றும் சேவையின் மூலமே அது மதிப்பிடப்படுவதாகவும் கூறினார். இளைஞர்கள் அறநெறியுடனும் அர்ப்பணிப்புடனும் தேசத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மாநில மற்றும் மொழி எல்லைகளை கடந்து அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். இமயம் முதல் குமரி வரை பரவியுள்ள பல்வேறு வகையான கலாச்சார பாரம்பரியம் நாட்டின் மிகப்பெரிய பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு விழுமியங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உரிமைகளுடன் கடமைகளை நிறைவேற்றும் போது ஜனநாயகம் தழைத்தோங்கும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பிற்படுத்தப்பட்டோர் நலவிடுதிகளை நேற்று அவர் ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
3: அவங்க சொன்னது போல உணவு தரத்துல குறைபாடு இருந்தது. சோ அந்த குக்கு வந்து மாத்தி வேற ஒரு குக்கு இந்த ஹாஸ்டல்ல போட்டிருக்கோம். அவங்களோட தமிழுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்ப நம்ம வந்துட்டு போற அன்னைக்கு மட்டும் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு உண்டான உரிமைகள், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரிமைகளும் சலுகைகளும் மாணவர்கள் முழுமையா போய் சேர வேண்டும் என்பது நமது உறுதியான ஒரு நோக்கமா இருக்கு. அது நோக்கத்தை வந்து முழுமையா செயல்படுத்துவது எனக்கு கடமையா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இனி பல இடங்கள்ல வந்து சர்ப்ரைஸ் சீட், அதாவது சொல்லாம இடத்துல போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பாலும் அதை செய்வேன். கூடிய விரைவில் இங்க மட்டுமே அனைத்து மாணவர்கள் மாணவர்கள் தங்க விடுதிகளில் காமன் நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அந்த நம்பர்ல அவங்க எப்போனா புகார் தெரிவிக்கலாம். புகார் தெரிவிக்கிறவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பாதுகாக்கப்படும், அதை வந்து வெளியே சொல்ல மாட்டோம். அது மட்டும் இல்லாம எல்லா ஹாஸ்டல்லையும் வந்து சிசிடிவி கேமரா, பவர் பேக்கப்புக்கு வந்து இன்வெர்டர் கொடுக்கக்கூடிய மஸ்கிட்டோ நெட், எல்லா பக்கம் பல பக்கம் எல்லாம் இருக்கு. எல்லாமே சரி பண்ணக்கூடிய திட்டங்கள் இருக்குது.
2: தமிழகத்தில் இலவச வேட்டி சிலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் திண்டலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நூல் கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகளை வரும் 23ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று கூறினார். கடந்த முறை இலவச வேட்டி சேலை வழங்கியதில் புகார் எழுந்தது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் கைத்தறித்துறையில் முறைகேடுகள் ஏதேனும் நடந்துள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்பட்டால் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று திரு விஜய் பாலாஜி கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன்

0: வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இலவச மின்சாரம் தொடர்பான வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் தாவிக்க அளித்திருந்ததாகவும் ஆனால் அதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஒவ்வொரு மாதமும் மின் கணக்கீடு நடத்தப்படும் என்ற வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மின்வெட்டு அதிகரித்துள்ள நிலையில் அதுகுறித்து மின்துறை அமைச்சர் அக்கறை செலுத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய ஆட்சியில் குற்றவாளிகள் துணிச்சலாக சுரித்திருந்ததைப் போலவே தற்போதைய ஆட்சியின் நிலையும் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6 தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் மாநில கூட்டுறவுத்துறையும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகமும் இணைந்து விருது வழங்கும் விழாவுக்கு இன்று ஏற்பாடு செய்துள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக அரசு இது தொடர்பான உண்மைக்கு மாறான தகவல்களை கூறி வருவதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது தொடர்பான கோரிக்கை ஏற்புடையதல்ல என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் உரிமைகளில் சமரசம் செய்து கொள்ளும் பேச்சுக்கு இடமில்லை என்றும் திரு ராஜேஷ்குமார் கூறினார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பிற மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். சிரியாவின் டமாஸ்கஸில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஏடன் வளைகுடா பகுதியில் வெளிநாட்டு வணிகக் கப்பலில் நடைபெற்ற கடல் கொள்ளையை முயற்சியை அப்பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடற்படை கப்பல் INS திரிகண்ட் முறியடித்தது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பங்கேற்கிறார். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் குறித்த தேசிய பயிலரங்கு மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் புதுமல்லவாடி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் கூடப்பட்டு அரசு தோட்டக்கலை பண்ணையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் நவணி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆட்சியர் திரு மதுபாலன் பங்கேற்று இத்திட்டம் குறித்து உரையாற்றினார். தருமபுரி மாவட்டம் கே வேற்றப்பட்டியில் தேசிய கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள செம்மறி ஆடுகள் வளர்க்கும் நவீன தொழில்நுட்ப பண்ணையை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 226 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் பாலப்பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. முதலாவது போட்டி அடுத்த மாதம் 15 தேதி டெல்லியிலும் இரண்டாவது போட்டி அடுத்த மாதம் 23 தேதி கொழும்புவிலும் தொடங்கும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது.

உள்ளது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் மற்றும் ஆகர்ஷி கஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும்

வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:55. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்க போறீங்க இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு. காலை 7 வணக்கம் தமிழ்நாடு. வன மகோத்சவ வாரத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய நிகழ்வுகளோடு வணக்கம் தமிழ்நாடு. எட்டு 2 உங்கள் விருப்பம், 9:2 கலக்கல் அரங்கம், 10:2 என் கேள்விக்கென்ன பதில், 11:2 என்றும் இனியவை. பகல் 12 ரெட்ரோ நேரம், 1 பாடல் உங்கள் சாய்ஸ். 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இன்று தேசிய உற்பத்தி இயக்கம் குறித்து அறியலாம். 3:00 வர்ண ஜாலம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 5:10 பூந்தென்றல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி. 6:00 பக்தி மாலை, 6:40 என் விருப்பம். 7:00 திரை காணம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன். 7:35 பாட்டும் பயணமும். 7:55 ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். 8:05 இசையும் நானும், திரைப்பட இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் நேர்முகம், உடன் ஆர்ஜே ராஜகோபாலன். 9:00 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்னைக்கு நிகழ்ச்சிகளை கேட்க மறந்துடாதீங்க.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: நேற்றைய கவலைகளை மறந்து இன்னைக்கு நாளை நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நாளுக்கு முழுவதுமே உங்களுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அமையணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாட ஆரம்பிச்சிடலாம். உங்களோட நான் உங்கள் ஆர்ஜே பிரமிளா சிவகுரு.

பா, என்ன வெயில், என்ன வைக்க பா, எங்க பார்த்தாலும் சூடா இருக்குது. ஃபேனை போட்டாவே சூடா நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு. ஏன் இப்படி ஹீட்டா இருக்கும்? இந்த ஹீட்ல இருந்து தப்பிக்க நம்ம ஏசி காத்து தேடி ஓடுவோம்ல, ஆனா நமக்கு குளுமையும் ஆக்சிஜனையும் இலவசமா தர மரங்களை வெட்டிடுறோம். உண்மைதான், இந்த நிலையை மாத்த நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு தான் ஜூன் முதல் வாரத்துல வன மகோத்சவம் காடுகள் திருவிழா. உங்க வீட்டுல, தெருவுல, பள்ளியில குறைந்தபட்சம் ஒரு மரக்கன்றையாவது நடுங்க. ஒரு மரம் நடுவோம், நம் தலைமுறைக்கு குளிர்ந்த காற்றையும் பசுமையையும் பரிசளிப்போம்.

0: காந்தாரா சாப்டர் 1 படத்துல இருந்து அபய் வி பாடின பாடல் கேட்டீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வணக்கம் தமிழ்நாடு கேட்டுட்டு இருக்கீங்க.
1: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை

102.3. வார்த்தைகள் சொல்ல முடியாததை இசை சொல்லிவிடும். கண்கள் பேச முடியாததை மெட்டுகள் பேசிவிடும். மெட்டுகளை உருவாக்கிய விரல்கள் பேசும்போது இசையே நேர்முகம் காண வருகிறது.

0: மெட்டுகளுக்கு உயிரூட்டிய மாயாவி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் நெகிழ வைக்கும் சந்திப்பு. இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: Yes, who is it?
2: Don.
3: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

மோகன்ராஜனோட பாடல் வரிகளுக்கு இசை சாம் சிஎஸ், பாடியவர் கபில் கபிலன். நீங்கள் கேட்ட பாடல் காளிதாஸ் 2 படத்திலிருந்து. பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் காற்றலையில் கலந்து ஒலிக்க காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு மனம் பகிர்கிறார்.

0: திருமறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: தேவாரம் பயில்வதற்கு காரணமாக இருந்த திருக்கருகாவூர் என்னுடைய மனதிற்கு உகந்த தலமாக இருந்த காரணத்தினாலே என்னுடைய சிற்றூருக்கு பதிலாக அந்த கருகாவூர் ஆலயத்திற்கு பக்கத்திலே ஒரு இடம் வாங்கி அந்த பெருமானை தினந்தோறும் வழிபடுவது எனக்கு சிறந்ததாக இருக்கின்றது.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90 மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டக்காய்ஷி பங்கேற்ற ஆண்டு உச்சி மாநாட்டுக்கு பின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்து, பசுமை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் ஒத்துழைப்பும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியா உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்களில் அமைதியை நிலைநாட்ட இரு நாடுகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் மற்றும் எல்லை தாண்டிய தீவிரவாதம் தொடர்பான விவகாரங்களில் எந்தவிதமான சமரசத்திற்கும் இடமில்லை என்று இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு இந்த கூட்டறிக்கையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தீவிரவாத முகாம்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், கழிவுநீர் சுத்திகரிப்பு, நிலத்தடி நீர் மேலாண்மை ஆகியவை தொடர்பான செயல்பாடுகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தூய்மை கங்கை இயக்கத்தின் கீழ் இதுவரை 43,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 524 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவற்றில் 363 திட்டங்கள் நிறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சூழல் சீரமைப்பு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இதை செயல்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் அமைப்புகள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டீல் கேட்டுக் கொண்டார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 24.27 மில்லியன் டன் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டு 21.13% மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இது சுமார் 13% குறைவு என அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல், விநியோகத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் காரணமாக இறக்குமதி தொடர்ந்து குறைந்து வருவதாக நிலக்கரி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான பயிலரங்கத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நடைபெறும் இந்த பயிலரங்கில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கடமைகள் மற்றும் பணிகள் குறித்து விளக்கும் வகையில் பல்வேறு அமர்வுகள்

0: இடம்பெறுகின்றன. இதில் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மேற்கு வங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவி, முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். கடந்த பிப்ரவரி மாதம் 28 அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அல் கமேனி உயிரிழந்தார். அவரது இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் நாளை தொடங்கி வரும் 9 வரை நடைபெறும் என்று ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6 வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தின் திருவள்ளூரில் நேற்று நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் கூட்டுறவு அமைச்சகம் நிறுவப்பட்டு 5 நிறைவடைந்ததை முன்னிட்டு நாடு முழுவதும் கூட்டுறவு வார விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவின் 4 கருப்பொருளான தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் விழிப்புணர்வு நாள், வேளாண் இயந்திரமாக்கலில் ட்ரோன்களின் பயன்பாடு மற்றும் அண்மை கால முன்னேற்றங்கள் குறித்த கூட்டுறவு விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளித்தல் தொழில்நுட்பம் குறித்த செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் ட்ரோன்களை விவசாயத்திற்கு பயன்படுத்துவது குறித்த சிறப்பு அம்சங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கூட்டுறவு இயக்கத்தின் முக்கியத்துவத்தையும் நவீன தொழில்நுட்ப சேவைகள் குறித்தும் அறிந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன்.
0: சிறப்பாக சேவையாற்றும் ரயில்வே ஊழியர்களை பாராட்டி நாடு முழுவதும் சேவை விருதுகளை ரயில்வே வழங்கி வருகிறது. இந்த விருதை பெற்றது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தின் விருது பெற்ற ஊழியர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
3: என் பேர் அர்ஜுன். நான் டீசல் ஈரோடில் ஜூனியர் இன்ஜினியர் இருக்காங்க. போன வருஷம் ஒரு எங்களோட ஒரு லோக்கோ ஒரிசாயில் போய் பிரேக் பைனிங் ஆகி வீல் எல்லாமே அடிபட்டுச்சு. அதை அட்டன் பண்ணுறதுக்கு நானும் என்னோட 3 ஸ்டாஃப் சேர்ந்து ஒரிசாயில் போய் 20 அங்கே ஸ்டே பண்ணி எல்லா ரிப்பேரும் முடிச்சு இந்த லோக்கோ சேஃப்டியாக நியர்ஸ்ட் ஷெட்டுக்கு கொண்டு சேர்த்துறாங்க. அதனால எனக்கு இந்த வருஷம் DRM அவார்டு கிடைச்சிருக்கு.
4: இது வந்து ஃபுல் மேன் பவர் தான். ஒவ்வொருத்தரும் அக்யூரஸியோட பண்ணல அப்படிங்கும் போது டைம் கன்சியூமிங். ஸோ ஒவ்வொரு இது ஒர்க்கும் நாங்கள் அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணி அது நாங்கள் டைமை வந்து டிலே பண்ணாமல் பர்ஃபெக்டாக முடிக்கிறதுக்கு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம் லைன். அது பிளாட்ஃபார்ம் இது பண்ணிட்டு மெமோ ட்ரெயின்ஸில் டீல் பண்ணுறதுக்காக இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யாரை வந்து ரீமாடல் பண்ணியிருக்கோம். பேசஞ்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மின் ஆளுகை மாநாட்டில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தற்போது இன்றியமையாத அங்கமாக மாறியுள்ளது என்றார். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் நோக்கம் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதுதான் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர். 90 மேற்பட்டோர் காயமடைந்தனர். யுக்ரைனின் 30 இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது.

உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஸ்திரியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. டொரண்டாவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் போர்ச்சுகல் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. இந்திய இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90 மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: பைசன் கால மாடன் படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. சின்மயி ஸ்ரீபிரதா, விஜய் யேசுதாஸ் குரல்ல. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வணக்கம் தமிழ்நாடு கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க யாராருக்கோ நன்றி சொல்லிருப்பீங்க, இல்ல ஏதாவது ஒரு சின்ன உதவிக்கு நன்றி சொல்லிருப்பீங்க. என்னைக்காவது பிரச்சனைகளுக்கு நன்றி சொல்லிருக்கீங்களா? பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மள வலுவாக்குறது, வலிமையாக்குறது, அதுதான் நம்மள உறுதியாக்குறது, நம்மளுடைய தன்னம்பிக்கைய அதிகப்படுத்துறது. எப்படி இந்த பிரச்சனைய நம்மளால சமாளிக்க முடியும்னு நம்ம மூளை யோசிச்சு நாம அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவோம். இன்ஃபேக்ட் இன்னும் நல்லா சொல்ல போனா பெரிய பெரிய இந்த எக்ஸாம் எல்லாம் எழுதுறாங்க இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ், இவங்க எல்லாருக்குமே லாஜிக்கா ஒரு விஷயம் இப்படி நடந்து போச்சு, அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அந்த சிச்சுவேஷனை நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க அப்படின்னு கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு யார் ரொம்ப சரியா பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு, அந்த தேர்விலேயே வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும்போது அதையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு அந்த பிரச்சனைக்கு வெளில இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால அதுல இருந்து சீக்கிரமா வெளியே வர முடியும். அதே நேரத்துல இந்த பிரச்சனைகள் நமக்கு வந்ததுனாலதான் நம்ம யாரு, நம்மளோட ஒரு வில் பவர் என்ன அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க கூட முடியும். அப்படி இருக்கும்போது பிரச்சனைக்கு கண்டிப்பா நம்ம நன்றி சொல்லிதானே ஆகணும். வரப்போற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு, வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. உங்களை உறுதியாக்கிக்கிறதுக்கு, வலிமையாக்கிக்கிறதுக்கு இதோட பெரிய வாய்ப்பு வேற எதுவுமே நம்ம வாழ்க்கையில கொடுக்க போறோம்.

போறது கிடையாது. விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. இனி குமார சம்பவம் படத்திலிருந்து அடுத்த பாடல், ஹரிச்சரன் சைந்தவி குரல்ல.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வணக்கம் தமிழ்நாடு கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஃபேஸ்புக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சென்னை அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர். ஏங்க, இந்த தமிழ்நாடு பூரா இருந்து வாழ வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வர்ற இடம் சென்னைக்கு தான். தமிழ்நாடை தாண்டி இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வந்தாரை வாழ வைக்கும் ஒரு அற்புதமான பூமி இந்த சென்னை மாநகர். சென்னை மாநகருக்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்குது, நம்ம அதை பற்றியெல்லாம் நிறைய வாட்டி பேசியிருக்கோம். இன்றைக்கி கேட்க போகிற கேள்வி, சென்னை மாநகரத்தோட மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கிண்டி தேசிய பூங்கா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது, அந்த தேசிய பூங்காவோட சிறப்பம்சமாக கருதப்படும் காட்டின் வகை என்ன? அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், அந்த மரங்கள் சார்ந்த காடு எந்த வகையை சார்ந்தது? இதுதான் கேள்வி. உங்களுக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நீங்களும் ஃபேஸ்புக்கில் போய்

0: உங்களுடைய பதிவுகளை பதிவிடலாம். இன்னொரு முறை கேள்வியை சொல்லிடுறேன். சென்னை மாநகரத்தோட மையப்பகுதியில் அமைந்துள்ள கிண்டி தேசிய பூங்கா அதன் சிறப்பம்சமாக கருதப்படும் காட்டின் வகை எது? உங்களுடைய பதில்களை ஃபேஸ்புக்கில் பதிவிடுங்க. கேள்வியை நானும் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருக்கேன். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு.
1: Yes, who is it?
2: Don.
3: 102 புலி 3 பாட்டுக்கு
2: டான்.
0: சூப்பரான பாடல்கள் இது கூடவே உங்களுக்கு இன்னைக்கு காலை நேரத்துக்கான முதன்மை நிகழ்வுகளோட வணக்கம் தமிழ்நாடு. நேரம் இப்போ 7:40.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: வீரதீர சூரன் படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. ஜிவி பிரகாஷ் குமாரோட இசையில ஜிவி பிரகாஷ், சாதிகா, கேஆர் இவங்க இரண்டு பேரும் இணைந்து பாடின பாடல் விவேக்கோட பாடல் வரிகள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் இப்போ 7:43 ஆயிடுச்சு.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸை போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள்

0: தப்புனால மட்டும் இல்ல,
1: பக்கத்துல ஓற்றவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தில் உங்கள் விவித் பாரதி தமிழ்FM 102.3.
2: வணக்கம் தமிழ்நாடு, கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3. இன்னைக்கு நம்ம கேட்டிருந்த கேள்வி, சென்னை மாநகரத்தோட மைய பகுதியில் அமைந்துள்ள கிண்டி தேசிய பூங்கா சிறப்பம்சமாக கருதப்படும் காட்டின் வகை எது அப்படிங்கிறத நிறைய நேயர்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக சரியான பதில் அடித்து சொல்லியிருக்காங்க. சென்னையில் நமக்கு தெரியாதாங்க சென்னையை பற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பதில்கள் எல்லாம் நான் சீக்கிரமே சொல்லிடுறேன். நேரம் 7:45.

ஃபேஸ்புக்கில் நம்ம கொடுத்துருந்த கேள்வி, கிண்டி தேசிய பூங்கா சென்னை மாநகரத்தோட மைய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கிண்டி தேசிய பூங்கா, இதன் சிறப்பம்சமாக கருதப்படும் காட்டின் வகை என்ன அப்படிங்கிறத அதுக்கு சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. ராஜபாளையத்திலிருந்து பிரபு, வெப்பமண்டல வறண்ட பசுமை மாறா காடுகள் அப்படின்னு. சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டு முழுவதும் இலைகளை உதிர்க்காமல் பசுமையாக இருக்கும் வெப்பமண்டல உலர் பசுமை மாறா காடு, அதான் டிராபிக்கல் ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. இந்த பதிலே கிட்டத்தட்ட எல்லா நேயர்களும் ரொம்ப சரியா பதில கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மாலினி தேவி அருணாச்சலம், வெப்பமண்டல உலர் பசுமை மாறா காடு அப்படிங்கிறது தான் சரியான பதில். அவங்க அது கூட முட்புதர் காடுகள் அப்படி இப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென்மண்டல உலர் பசுமை மாறா காடு, அதாவது கிண்டி தேசிய பூங்காவில் ஆண்டு முழுவதுமே அந்த இலைகளை உதிர்க்காமல் இருக்கக்கூடிய மரங்கள், அந்த மாதிரியான மர அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு காட்டின் வகை அப்படிங்கிறது தான் அதனுடைய சிறப்பு. வெப்பமண்டல வறண்ட பசுமை மாறா காடுகள், அதனால தான் அந்த பசுமை மாறா காடுகள் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து தா சோமசுந்தரம் பிரபு, வெப்பமண்டல வறண்ட பசுமை மாறா காடுன்னு சொல்லியிருக்காரு. சூளையிலிருந்து ரீஜா மனோகரன் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க, வெப்பமண்டல வறண்ட பசுமை மாறா காடுகள் அப்படின்னு. திருமலிசை அஸ்வினி நாகராஜ், மயிலை பட்டாபி, பிரபாகரன், ராமகிருஷ்ணன் கொல்மங்கொண்டான்லேருந்து, பெங்களூர்லேருந்து குப்பானத்தம்பி ராமு அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. பண்ணைபுரம் மணிகண்டன் வணக்கம் சொல்லிட்டாரு. ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்களும் மிக சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. சரியான பதில் கொடுத்த நேயர்கள் எல்லாருக்குமே பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம்.

0: நேரம் 7:50.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

ஆரம்பலை படத்தில் இருந்து பாடல் கேட்டிங்க. சின்மயி ஆனந்த் அரவிந்தாக்ஷன் குரலில். 7:55 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம். தமிழ்நாட்டில் நம்ம ஃபேஸ்புக்கில் கொடுத்துருந்த கேள்விக்கு நிறைய பேர் சரியான பதிலை கொடுத்துட்டே இருக்காங்க நேயர்கள். அவங்களோட பேர்களையும் படிச்சிடுறேன். நாகர்கோவிலேருந்து மந்திரமூர்த்தி, ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், வேலப்பேடு தயாளன், பட்டாளம் அப்துல் ஜலீல், ராஜமாணிக்கம் கோபி, அவர் ஒரு பெரிய பதிலை கொடுத்துருக்காரு. சென்னை கிண்டி தேசிய பூங்கா அமைந்துள்ள காடுகளோட பிரதான வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல உலர் பசுமை மாறா காடு. அதுதான் சொல்லியிருந்தோம், டிராபிக்கல் ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட். அதுதான் அதோட ரொம்ப ரொம்ப சிறப்பு. மிகச்சிறிய தேசிய பூங்காக்களில் ஒன்றான இது, இந்தியாவோட மிகச்சிறிய தேசிய பூங்காக்களில் இதுவும் ஒன்று. கோரமண்டல கடற்கரை எஞ்சியிருக்கும் கடைசி இயற்கை வனப்பகுதிகளில் ஒன்றாகும். கிண்டி நேஷனல் பார்க் அப்படிங்கிறது வெப்பமண்டல வறண்ட பசுமை மாறா காடு அப்படிங்கிறது. அந்த காட்டோட கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் எடுத்து தேடி சர்ச் பண்ணி அவர் அதை கொடுத்துருக்காரு. ரங்கராஜன் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. சரியான பதில் கொடுத்த நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.

இன்று இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வார்த்தைகள் சொல்ல முடியாததை இசை சொல்லிவிடும், கண்கள் பேச முடியாததை மெட்டுகள் பேசிவிடும். மெட்டுகளை உருவாக்கிய விரல்கள் பேசும்போது இசையே நேர்முகம் காண வருகிறது.

0: மெட்டுகளுக்கு உயிரூட்டிய மாயாவி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் நெகிழ வைக்கும் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்குறீங்க?
2: ஆமா, காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
2: இத கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டில் உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற

0: திரைப்படத்தின் பெயர். இதையெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும்.
1: தொடர்வது செய்திகள்.
2: நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி.ஆர். பாட்டல் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சேலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவைக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் சென்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரேலியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்திய இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பண்பலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் நேரம் இப்போது 8:03. நேர்கள் கேட்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: உங்கள் விருப்பம்.
3: உங்கள் விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஆம்நேர்களே, தினம் தினம் உங்கள் மனம் விரும்பும் பாடல்கள் வானொலிகளில் வலம் வரும் நேரம் இது. இது உங்கள் விருப்பம். மனதிற்கினிய பாடல்களை கடிதங்கள் வாயிலாக அனுப்பிவிட்டு அந்த பாடல்கள் ஒலிக்கும் நேரத்திற்காக காத்திருக்கும் நேர்களே, இதோ உங்களின் எண்ணங்களுக்கு வண்ணம் சேர்த்து வானலை தாளாட்ட வலம் வர காத்திருக்கிறது இன்றைய உங்கள் விருப்ப பாடல்கள். செவிக்கு விருந்தளிக்கும் பாடல்களை கேட்போம் நேர்களே. அதற்கு முன்னால் சிந்தனைக்கு விருந்தாக இதோ சில வரிகள். எங்கர்சால் என்ற அறிஞரின் சிந்தனை இது. மகிழ்ச்சி அடைவதற்கான வழி என்ன தெரியுமா? பிறரையும் மகிழ்ச்சி அடைய செய்வதுதான் அப்படின்னு சொல்கிறார் அவர். அதை தான் நம்ம வந்து மகிழ்வித்து மகிழ்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது ஒரு ஒரு சுகானுபவங்க, அது ஒரு டூ வே ட்ராக். ஒரு பக்கத்துக்கு மட்டுமே அது இன்பம் அப்படின்றது கிடையாது. மகிழ்ச்சி அப்படின்றது வந்து கொடுப்பதிலா பெறுவதிலான்னு கேட்டால் கொடுத்து பெறுவதில் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான் இல்லையா? இப்போ நீங்கள் கேட்ட பாடலை கொடுக்கும்போது, பாடலை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது, அந்த பாடலை கொடுக்குறோம் அப்படின்ற மகிழ்ச்சி எங்களுக்கும் இருக்குது இல்லையா. இதுதான் மகிழ்வித்து மகிழ்தல். இந்த ஒரு மணி நேரமும் மகிழ்வித்து மகிழக்கூடிய இந்த உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இதோ தொடங்குகிறது நேயர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடல் யார் யாருடைய விருப்பமாக? பட்

பாலம் அப்துல் ஜலீல் திருவல்லிக்கேணி அசோக்குமார் சேப்பாக்கம் பாலா கிண்டி ஆனந்தன் நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன் ஆயிரம் விளக்கு ஷேக் தாவூத் மன்னடி பஷீர் அகமது தியாகராய நகர் ரமா ரவி ரங்கராஜன் கரூர் ராயனர் உழவர் சந்தை முகமது இப்ராஹிம் பாய் மணலி சாகுல் ஹமீத் கதீஜா பேகம் காஜா முகமது நசீமா நஸ்ரின் இந்த நேர்களின் விருப்ப பாடல் முருகவேல் கார்த்திகா வைத்தியநாதன் இவங்களுடைய குரல்களில் யுகபாரதி வரிகளில் ஷான் ரோல்டன் இசையமைத்த பாடல் தான் இன்றைக்கி உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட முதல் பாடலை நாம் கேட்க போகிறோம். ஜோக்கர் திரைப்படத்திலிருந்து

0: சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடையே சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாம் கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடையே நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாம் கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடையே நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: உங்கள் விருப்பத்தில் இணைந்திருக்கிறோம் நேர்களே, பவத் பாரதி தமிழ் பண்பலையில். நிகழ்ச்சியில் அடுத்து சத்ய பிரகாஷ் பாடிய பாடல் இது. மோகன் ராஜன் வரிகளுக்கு இசை தந்திருக்கிறார் சித்து குமார். பாடல் இடம்பெற்ற படம் தீரா காதல். தியாகராயநகர் விஜயபார்த்தன் ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக் கார்த்திக் ஜெயலட்சுமி பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன் மாலதி ஆதித்யா, திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி யுவராஜ், காமராஜர் தெருவிலிருந்து தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சுரூபராணி ராஜசேகர், திருமழிசை பிரயம்பத்திலிருந்து மஞ்சுளா ஆனந்தன். இந்த நேர்களின் விருப்ப பாடல் இது.

நேரம் 8:15, 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் தரும் அடுத்த பாடல் யார் யாருடைய விருப்பத்தில்? ஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி, ரஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபசூன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம், ஃபர்தோஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஹயாத், ரிஸ்வான், ஷம்யா பானு, பூந்தண்டலம், புண்ணியக்கோட்டி உமா, ஆசிரியர் நகர், தமிழினி, இமை, தருண், நக்ஷத்ரா, அன்வர்த்திகான்பேட்டையிலிருந்து அருணகிரி கீதா, கண்டிவாக்கம் கணேசன் அன்னம்மாள், சாய்ராம் நகர், சங்கர நாராயணன், ஹேமலதா, திருமுடிவாக்கம், தமிழ்ச்செல்வி, மணி, பாரி, புரிசை தண்டலம், பரந்தாமன், பாளையம், ஆனந்தன், மேலாவதம், பார்த்திபன், ஜெயவேலு. இத்தனை நேர்களின் விருப்ப பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து? மாமன்னன் படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. ஏ ஆர் ரஹ்மானை சேமித்து பாடிய பாடல் இது. பாடல் வரிகள் யுகபாரதி.

விதிட் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

வானொலி வசந்தமாய் வலம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் விருப்ப பாடல்கள் வழங்கி கொண்டிருக்கிறது 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திற்காக தனுஷ் இயற்றி ஆண்டனி தாசனோடு இணைந்து பாடிய பாடல். இது இசையமைத்திருக்கிறார் அனிருத் ரவிச்சந்தர். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேர்கள் அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுசீலா, மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம் கழங்காணி ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமலைசை நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயல் அன்பு ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, அம்மாபேட்டை லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரள், ஆதித், அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பிலிருந்து சிங்காரவேலு, நதியா, கவியரசி, ஜானசி

0: தாய்க்கலவி.
1: ஏன் கோச்சிட்டு போதியா?

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952 0853 53, மற்றொரு எண் 2838 98 78 71. 044ங்கிற முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

இன்று இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வார்த்தைகள் சொல்ல முடியாததை இசை சொல்லிவிடும். கண்கள் பேச முடியாததை மெட்டுகள் பேசிவிடும். மெட்டுகளை உருவாக்கிய விரல்கள் பேசும்போது இசையே நேர்முகம் காண வருகிறது.

0: மெட்டுகளுக்கு உயிரூட்டிய மாயாவி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் நெகிழ வைக்கும் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

0: 92.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8:30.
2: உங்கள் விருப்பம்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களை 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையின் உங்கள் விருப்பத்தில். உங்கள் விருப்பம் தரும் அடுத்த பாடல், திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித், யுகதீரன், நாற்றம்பள்ளி வேட்டப்பட்டிலிருந்து சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி குண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், திருவண்ணாமலை சரவணன், கனிமொழி, மணலூர்பேட்டை வெங்கடேசன், தேன்மொழி, புகழேந்தி, கண்டாச்சிமங்கலம் சரவணன், அமுதா, கார்த்திகா, கஞ்சனூர் குமாரசாமி, மேட்டூர் கலைச்செல்வி, காட்டேரி அம்மன் கோவில் கோவிந்தராஜு, காளி, மலர்குடி, சென்னை சிவராமன், நாகராஜ், தியாகதுருவம், குப்புசாமி, கஸ்தூரி. இந்த நேர்களின் விருப்ப பாடல்களை கேட்கலாம். இப்போது தனுஷ் மீனாட்சி இளையராஜா குரல்களில் யுகபாரதி இயற்றிய பாடல் இது. சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் இது. பாடல் ஒலிக்கும் திரைப்படம் கர்ணன்.

0: சாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் காற்றலையில் கலந்து ஒலிக்க காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு மனம் பகிர்கிறார் திருமறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: தேவாரம் பயில்வதற்கு காரணமாக இருந்த திருக்கருகாவூர் என்னுடைய மனதிற்கு உகந்த தலமாக இருந்த காரணத்தினாலே என்னுடைய சிற்றூருக்கு பதிலாக அந்த கருகாவூர் ஆலயத்திற்கு பக்கத்திலே ஒரு இடம் வாங்கி அந்த பெருமானை தினந்தோறும் வழிபடுவது எனக்கு சிறந்ததாக இருக்கின்றது.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு. நேர்களை நாம் இணைந்திருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து ஈஸ்வரன் இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் யுகபாரதி இயற்றியது தமன் எஸ் இசையமைப்பில் TR சிலம்பரசன் ரோஷினி குழுவினர் குரல்களில் இந்த பாடல். யார் யாருடைய விருப்பத்தில்? புரசைவாக்கம் சௌந்தரராஜன், KM கார்டன் MG செல்வகுமார், RK நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கரகுப்பம் பூமொழி கஜேந்திரன், ஆவடி திருவழிஞ்சியம்பாக்கம் சுப்புலட்சுமி, விஜயராஜ், தனராஜ், தன்னம், அழகுசுந்தரி, ராகவன், ஆவடி காமராஜர் நகரிலிருந்து இசையின்பன் இசையரசி லக்ஷ்மி, சென்னை 17 சேர்ந்த ஜெயஸ்ரீ, ஜெயந்தன், ஜெய் ஸ்ரீதரன், கண்ணப்பாளையம் VGV நகர் சாரதி ராஜா, சந்தோஷம், பொன்னம்மாள், கோபால், ராஜு இந்த நேர்களின் விருப்பத்தில்.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஹே நிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டெல்லாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு, திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: ஆம் நேர்களே, இன்றும் உங்களுக்காக காத்திருக்கிறது கலக்கல் அரங்கம் திரைப்புதிர் பாட்டுப்புதிரோடு. தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 295-2-0-8-5-3 மற்றும் முறையன் 2-8-3-8-9-8-7-1. காத்திருங்கள் காலை 9-2 வரையிலும்.

இப்போது நாம் இணைந்திருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து யார் யாருடைய விருப்பம்? நெல்லை மூலைக்கரைப்பட்டி ராஜு, நம்பி, தேவேந்திரன், பொள்ளாச்சி கொண்டேக்கவுண்டன் பாளையம் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்லத்தம்பி, திருநெல்வேலி மேலச்செவல் மாமூது மைதீன் ரஹமத் பேகம், வாகையூர் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, வேப்பம்பட்டு ரயிலடி மதியழகன், குமாரி சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன், இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் இது. கபாலி திரைப்படத்திற்காக அனந்து, பிரதீப் குமார், ஸ்வேதா மோகன் குழுவினர் பாடியது. பாடல் வரிகள் உமாதேவி, இசை சந்தோஷ் நாராயண்.

நேர்களே, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் எடுத்த 52 எஸ்வி நகரிலிருந்து ரவிச்சந்திரன், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அம்சரா நீலமேகம், சில்வேச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், வேட்டவலம் குமார் விஜயா, செங்கம் சுகுணா புனிதன், மானாம்பதி காஞ்சனா, அகிலன் மனோகரன், வானகரம் சாந்தி விஜயகுமார், முகப்பேர்களுக்கு பிரேமா கஜேந்திரன், போளூர் தருண்குமார், ஜெகதீஷ்குமார்,

0: கோயம்புத்தூர் லோகேஸ்வரி தினேஷ், வேட்டவலம் மல்லிகா ரங்கநாதன், திருமாவரம் கஸ்முனா ராஜ்காந்த், சங்கராபுரம் மேட்டு தெருவிலிருந்து செந்தில் குமார். இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் டி இமான் இசையமைத்து ஆதித்யா கௌதமி நாராயணன் இவர்களோடு இணைந்து பாடிய பாடல். பாடல் வரிகள் விவேகா, பாடல் இடம்பெற்ற படம் விசுவாசம். நேர்களை இந்த பாடலை கேட்போம். அதற்கு முன்னால்
1: உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: ஏ துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க தின்

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.

சரி. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவாக நாம் கேட்க இருக்கும் இந்த பாடல் குரங்கு பெடல் திரைப்படத்திற்காக கோல்ட் தேவராஜ் பாடியது, ஜிப்ரான் இசையமைத்த பாடல் இது. காஞ்சிபுரம் தாயார் குளம் திரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, குழப்பாக்கம் கஜேந்திரன், பிரேமா, ஜே ஜே நகர்களுக்கு ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகா, ஸ்ரீ, கதிர்வேலன், அயப்பாக்கம் செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பேர்களுக்கு சுரேஷ், பிரியா, ரேவதி, மனுவித்யா, சப

காஞ்சிபுரம் தாயார் குளம் திரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, குழப்பாக்கம் கஜேந்திரன், பிரேமா, ஜே ஜே நகர்களுக்கு ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகா, ஸ்ரீ, கதிர்வேலன், ஐயப்பாக்கம் செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மூஷிகா, முகப்பேர்களுக்கு சுரேஷ், பிரியா, ரேவதி, மனு வித்யா, சபரீஷ், மாதவரம், சீதாபதி, திரு சேகர், விஜயகுமார், இந்த நேர்களின் விருப்பத்தில்.

0: நேர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம்.
1: உங்கள் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சிலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவைக் கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவிக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அட்டா ஹஸ்னேன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. சைக்கிளிங் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இந்திய வீரர்களை ஊக்கப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷனா நிதின் கட்சே கூறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9:50. நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
1: ஆம் நேர்களே, இது கலக்கல் அரங்கம். அதாவது கேள்வியும் பதிலும், அதுவும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உற்சாகமாக இந்த காலை நேரத்தில் திரைப்படங்களோடு பாடல்களோடு தொடர்புடைய கேள்வியும் பதிலுமா இந்த நிகழ்ச்சியில் வந்து கலக்கல் அரங்கத்தில் சும்மா கலக்க போகிறீங்க நீங்கள் எல்லாரும். எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லுது ஒரு பொன்மொழி. உண்மைதான் இல்லையா? அதாவது என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்கிறத விட என்னால் முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க நிச்சயமாக வெற்றி அடைவாங்க. முயற்சி பண்ணணும் இல்லையா? சரி, அப்போ இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னா நீங்கள் எப்படி முயற்சி பண்ணணும்? தொலைபேசி வழியாக நீங்கள் முயற்சி பண்ணலாம், முகநூல் வழியாகவும் முயற்சி பண்ணலாம். தொலைபேசி வழியாக வந்து 2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871 இணைப்பு எண் 044. சரி, முகநூலில் உங்களுக்கு பதில் தெரிகிறத வந்து நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்வி, அந்த கேள்விக்கான பதிலை வந்து நீங்கள் பதிவிடலாம். சரி, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதுக்கும் போல் எப்போவும் போல் சூப்பராக ஒரு பாடலோடு நம்ம தொடங்கலாமா?

சங்கீதம் அதுதான் மனதுக்கு சந்தோஷம் இல்லையா? அதாவது வாழ்க்கை ஒரு போர்க்களம், நம்பிக்கை ஆயுதம் அப்படின்ற வரிகளோடு ரொம்ப அழகாக அந்த பாடலை கேட்டு முடித்தோம். அதில் ஒரு இடம் ஓசை நடுவில் மௌனம் கூட சங்கீதம்னு சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் இந்த பாடலை விட்டுருங்க. அடுத்து போட போகிற பாடல்களை அப்படியே மௌனமாக அந்த இசையை ரசித்து அந்த வரிகளை ரசித்து பாடலை கேளுங்க. அதுக்குள்ளே இருந்து தான் உங்களுக்கு கேள்வி வரப்போகுது. இப்போ நாம் இந்த கேட்ட பாடல் வந்து உன்னிகிருஷ்ணன் குழுவினர் குரல்களில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்த பாடல் கேட்டோம். புன்னகை தேசம் இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் வந்தது.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களை 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில். இது கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்தில் வழக்கம் போல் இன்றைக்கி நாம் வந்து திரைப்பட பாடல் இது தொடர்பான உங்களுக்கு கேள்வி பதில் தான் இருக்க போகுது. ரொம்ப அழகாக எப்போ முறை கடந்த முறை நாம் சந்திக்கும் போதெல்லாம் ஒரு 2-3 பாடல்கள் நினைக்கிறேன், அதுதான் அந்த அளவுக்கு தான் வந்து நம்மளால் அதிலிருந்து கேள்விகள் கேட்க முடிந்தது. அவ்வளோ அதிகமான நேர்களுடைய பங்கெடுப்பும் ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே மாதிரி தான் இன்னைக்கும் எதிர்பார்க்கிறோம். நாம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். போறதுக்கு
1: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு

0: உங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: சரி நேர்களே, வாங்க இப்ப இந்த பாடலை முழுமையா கேளுங்க. பாடலுக்குள்ளதான் உங்களுக்கு கேள்வி காத்திருக்கு.

0: ஏதேதோ எண்ணங்கள் தான் இல்லையா. இதில் வந்து என்ன கேட்க போகிறாங்க, என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு இது. போதும் கண்ணா அப்படின்னு பாடல் முடிஞ்சிருச்சு. ஆனால் வாங்க, இப்போ யார் வந்திருக்காங்க இணைப்பில், இப்போ என்ன பதில் சொல்ல போகிறாங்க? வணக்கம்,
1: கார்த்திக் பேசுமா.
0: வா கார்த்திக், பாடல் கேட்டிங்களா?
1: கேட்டேன்,
0: முழுமையாக கேட்டு முடிச்சிட்டீங்க. சரி, இப்போ அதில் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், இது என்ன திரைப்படத்தில் இருந்துன்னு தெரியுமா? தெரியலையா? சரி, பரவாயில்ல, அடுத்த நண்பர் சொல்லும் போது நாம கேட்கலாம். வணக்கம். அதாவது இப்போ கேட்டு முடித்த அந்த பாடல் எந்த படத்துல இருந்து வந்தது? வணக்கம். வாங்க வாங்க சொல்லுங்க.
2: அது வந்து பட்டியல் திரைப்படம் மேடம்.
0: என்ன படம்?
2: பட்டியல், நேதா மோகன்
0: இடம்பெற்ற ஒரு பாடல் இது. அதே மாதிரி இதுல

0: அந்த ஒலித்த பெண் குரல் வந்து யாருக்குள்ளது அப்படின்றது தான் கேள்வி. இதில் யோசிச்சுட்டு வணக்கம் வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு லைனை பிடிச்சிடுறோம், லைன் கிடச்ச உடனே பேசுனீங்கன்னா தான், ஏன்னா நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க இல்லையா. வணக்கம். 2952825853 மற்றும் ஒரு எண் 2838981 இந்த இணைப்பு எண்களில் வாங்க. வணக்கம்
1: மேம். வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் காட்பாடியிலிருந்து பேசுகிறேன் மேம். சொல்லுங்க மேம், ஏதேதோ எண்ணங்கள் பாட்டு போச்சு, கேள்வி சொல்றீங்களா?
0: கேள்வி ஏற்கனவே கேட்டாச்சே நண்பா, இந்த பாடல் எந்த திரைப்படத்துல இருந்து வந்தது, பெண் குரல் யாருடையதுன்னு கேட்டிருக்கோம்.
1: பெண் குரல் வந்து நான் நினைக்கிறேன் சுஷீலா அம்மாவோடது.
0: இல்ல இல்ல. வணக்கம்.
1: வணக்கம்
2: அன்பு சகோதரிக்கு, காலை வணக்கம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.
0: சொல்லுங்க, பாடல் கேட்டீங்களா?
2: கேட்டோம், ஏதேதோ எண்ணங்கள்.
0: ஆமா, என்ன படத்துல இருந்து வந்தது அந்த பாடல்?
2: படம் புரியல, பாடியவர் வந்து சொர்ணலதா இருக்குமா மேடம்?
0: இல்ல இல்ல இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, இது வந்து அதுதான் சொன்னா, கொஞ்சம் அதாவது அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் வந்த திரைப்படம் இது, 70களில் வந்த படம். அதனால தான் கொஞ்சம் அரிதான ஒரு பாடல். இந்த பாடல் நம்ம கேட்டிருக்கிறோம், நம்மளுடைய வித்பாரதியிலே நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் என்ன படத்துல இருந்து யாருடைய பாடல் அப்படின்றதுக்காக வந்து முயற்சிக்கலாமா நேர்கள் அப்படின்ற ஒரு சின்ன தெரிஞ்சுக்கலான்ற ஒரு உத்வேகத்தில் தான் இந்த கேள்வியை வந்து நம்ம கேட்டது. சரி, நேர்கள் இணைப்பில் வரட்டும், நம்ம அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றத கேட்போம். அதுக்கு முன்னாடி சரி இருங்க, இப்போ ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம், ஹலோ.
3: காலை வணக்கம், வாழ்த்துக்கள். ரேவதி ஸ்ரீராமன், அம்பத்தூர்ல இருந்து.
0: அம்பத்தூர்ல இருந்து
3: ரேவதி ஸ்ரீராமன்.
0: தேவகி ஸ்ரீராமன்,
3: ரேவதி.
0: ரேவதி, ஆ சொல்லுங்க.
3: அது படம் வந்து ரத்த பாசம், பி எஸ் சசிரேகா பாடின பாடல் நடந்தது.
0: ஆஹா, இல்லை இதில். ஆமா, இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான, நம்ம எதிர்பார்க்காத ஒரு குரல்.
3: இது வந்து ஒரு ஃபன் கேம் தான், நவருக்கு நான் வாய்ப்பு கொடுக்க விரும்ப, எனக்கு பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல.
0: நிச்சயமா நிச்சயமா. சரி, அடுத்து இது வந்து யார் வராங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இன்னும் உங்களுக்கு கூடுதல் ஒரு குறிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இசையமைத்தவரே பாடியிருக்காங்க, ஒரு பெண் இசையமைப்பாளர் இசையமைத்து பாடியது. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்,
4: சொல்லுங்க மேடம். நான் இங்கே மன்னார்பட்டியிலிருந்து வரதன்.
0: வரதன், சரி. நீங்க பாடல் கேட்டீங்களா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா
4: வரதன்?
0: அந்த பாடல் எந்த படத்துல இருந்து வந்தது, யார் பாடி இருக்காங்கன்னு
4: கேட்டோம்.
0: பி வசந்தா அப்படின்னு சொல்றீங்களா? இல்லையே, இல்ல இல்ல இல்ல. வணக்கம். வணக்கம், வாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்குள்ளே இருக்கிறோம், இருந்தாலும் அதையும் தாண்டி இசையமைத்து பாடியிருக்காங்க. வணக்கம். வணக்கம், ஜோசப் சொல்லுங்க.
4: அது வந்து பொம்பளை மனசுங்கிற படமா மேடம்?
0: இல்ல இல்ல, அது ஆமா, அதுவும் கொஞ்சம் ரேர் சாங் தான். நீங்க சொல்றது கிட்டத்தட்ட இதுக்கு ரிலேட்டடா தான் இருக்கும், ஆனா அந்த படம் இல்ல. சரி, உங்க ஆமா, நன்றி நன்றி. ரொம்ப கொஞ்சம் சிரமப்படுறீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இணையத்தில் போய் பார்க்கும்போது அதிகமாக இருக்காது, அதனால ரொம்ப தேடிட்டு இருக்காங்க. படத்துடைய பேர் நான் வந்து சொல்லிடுறேன், அப்போதே சொன்னேன் கேட்டியா, இதுதான் வந்து அந்த திரைப்படத்தோட பேர். வித்தியாசமாக இருக்கு இல்லையா, அப்போதே சொன்னேன் கேட்டியான்றதான் இந்த திரைப்படத்துடைய பேர். 1975 இந்த படம் வந்து வெளியே வந்திருக்கு. சரி, யார் பாடியிருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்கோம் இல்லையா, அதை சொல்லக்கூடிய நேயர் வணக்கம். அந்த பாடல் யார் பாடினது அப்படின்றத யோசிச்சுட்ருங்க, இருங்க ஒரு சின்ன கேப் உங்களுக்காக.
5: இன்று இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3

வார்த்தைகள் சொல்ல முடியாததை இசை சொல்லிவிடும். கண்கள் பேச முடியாததை மெட்டுகள் பேசிவிடும். மெட்டுகளை உருவாக்கிய விரல்கள் பேசும்போது இசையே நேர்முகம் காண வருகிறது.

0: மெட்டுகளுக்கு உயிரூட்டிய மாயாவி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் நெகிழ வைக்கும் சந்திப்பு. இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: சரி, நேரம் விரைவா போயிட்டு இருக்கு. 9:21 ஆயிருச்சு. பதில் வருதா? வணக்கம்.
2: வணக்கம்,
1: வாங்க.
2: அண்ணாநகர்ல இருந்து வாணிதேவி பேசுறேன்.
1: சொல்லுங்க, கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா?
2: சூலமங்கலம்
1: சகோதரிகள். சரி, அது இசையமைச்சது சூலமங்கலம் சகோதரிகள் தான். யார் ஒருத்தரோட வாய்ஸ் தானே இதுல வந்தது? சூலமங்கலம் சகோதரிகள்ன்றது வந்து சரி, அது வந்து இசை, ரெண்டு பேரும் சேர்ந்து இசையமைத்த பாடல் இது. 1975 கண்ணதாசன் வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட இணைந்து பாடினது யாருன்னா சூலமங்கலம் ராஜலட்சுமி. வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர்.
2: பழைய நான் ஒரு 70களில் தட்டி பார்த்தேன்.
1: விவத் பாரதியில நாம எப்பவுமே படம் பாடல் பாடினவங்க இசையமைத்து எல்லாரையுமே சொல்றோம். அது நமக்கு நினைவுல இருக்கான்றத சும்மா ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். இருந்தாலும் பங்கெடுங்க.
2: நீங்க வந்து எங்களுக்கு ஒரு தேடல் கொடுப்பீங்க பாத்தீங்களா?
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. அழகா கண்டுபிடிச்சு சொன்னாங்க அவங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியிருப்பாங்க கூட. சூலமங்கலம் சகோதரிகள் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து இசையமைத்த பாடல் இது. ரொம்ப ரேர் சாங், சூப்பராக கேட்டு முடிச்சோம் இல்லையா? சரி, அடுத்த பாடல் என்ன?

0: இரவும் பகலும் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடின பாட்டை கேட்டு முடிச்சாச்சு நாம. வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: யாரு யார் இணைப்புல இருக்கீங்க? குறுக்குப்பேட்டையிலிருந்து
1: அருணாச்சலம்.
0: அருணாச்சலம் சொல்லுங்க, இந்த பாடல் முழுமையா கேட்டீங்களா? ஆலங்குடி சோமு அவங்களுடைய பாடல் இது. டிஆர் பாப்பா இசையில நம்ம கேட்டோம். இந்த பாட்டுல கேள்வி என்னன்னா, இதுல நிறைய எதிர்ப்பதங்கள் சொல்லியிருப்பாரு இல்லையா? நிறைய எதிர்ச்சொல், ஒரு சொல்லுக்கான எதிர்ப்பதம் இதுல நிறைய இடத்துல வந்திருக்கும். அதுதான் நண்பா, இந்த பாடல்ல ஒரு சொல்லும் அதற்கான எதிர்ச்சொல்லும் நிறைய இடங்கள்ல இருக்கும். அது என்னன்றது சொல்ல முடியுமா? பாடல் கேட்டீங்களா முழுமையா? நன்றி நன்றி. அதுதான் நீங்க நினைக்காதத கேட்கணும் இல்லையா? வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வாங்க.
2: வணக்கம் மேடம்.
0: யார் யார் வந்திருக்கீங்க?
2: முனிரத்னம்
0: சொல்லுங்க, இந்த பாடல் கேட்டீங்க. இந்த பாடல்ல நிறைய இடங்கள்ல எதிர்ச்சொற்களாக ஒரு சொல்லும் அதுக்கான எதிர்ச்சொல்லும் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு சொல்ல முடியுமா?
2: உறவு வரும், பிரிவு வரும்.
0: உறவு
2: உறவு வரும், அப்புறம் பிரிவு வரும்.
0: பிரிவுன்னு சொன்னாரா?
2: ஆமா, உறவு வரும், பிரிவு வரும் சொன்னாங்க.
0: அப்படியா?
2: இளமை வரும், முதுமை வரும்.
0: இளமை முதுமை சரி, இரவு பகல் சரி, ஆனா உறவும் பிரிவுமா அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் நாம பார்க்கணும். சரி, அடுத்த நேரத்தை கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வாங்க.
3: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க பிரமிளா.
3: வறுமை செழுமை.
0: சூப்பர்.
3: உறவு பகை.
0: பகை அதுதான், ஏன்னா அவர் உறவும் பிரிவும்னு சொன்னார் இல்லையா? அது சரியான்னு செக் பண்றதுக்காக தான். ஓகே,
3: எழுதி வச்சுட்டேன் அப்படியே.
0: என்னங்கம்மா?
3: நீங்க பாட்டு சாங் போட போட எதிர்ச்சொல்லாம் வருதே நோட் பண்ணி வச்சிருந்தேன்.
0: ஓகே சூப்பர். அப்புறம்
3: இரவு பகல், பெருமை சிறுமை.
0: பெருமை
3: சிறுமை
0: சிறுமை. குட்.
3: அடுத்தது இளமை முதுமை.
0: இன்னொன்னு
3: முதுமை.
0: சரி,
3: இளமை முதுமை. கேக்குதுங்களா?
0: கேக்குது கேக்குது பிரமிளா, சொல்லுங்க.
3: தனிமை துணை.
0: இந்த ஒரு சொல்லுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். அப்ப எத்தனை சொற்கள் வந்திருக்கு சொல்லும் எதிர் சொல்லும்?
3: இரவு பகல் ஆறு வருதுங்க மேடம். இரவு பகல், பெருமை சிறுமை, வறுமை செழுமை, உறவு பகை, இளமை முதுமை,
0: துணை. சூப்பர், ரொம்ப அழகா அந்த ஆறு சொற்களும் அந்த சொற்களுக்கான எதிர்ச்சொல்லையும் நீங்க எழுதி வச்சு சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் பிரமிளா. நன்றி
3: நன்றி
0: நன்றி நன்றி. சூப்பரா சொல்லிட்டாங்க இல்லையா? சரி, நேரம் 9:30.
4: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
5: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
4: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
5: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பு.

102.3 பாரதி தமிழ் பண்பலையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர்களே, இது கலக்கல்லரங்கம். சூப்பரா நேர்கள் எல்லாம் கலக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து பாடல் போட்டு அந்த பாடலுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன செய்திகளை வந்து கேள்வியா கேட்கிறோம். ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்களோட அடுத்த பாடலுக்குள்ள நம்ம போகலாமா? இந்த பாடலை முழுமையாக கேளுங்க. கேள்வியும் இந்த பாடலையும் இந்த பாடலுக்குள்ளே இருந்து தான் வருது உங்களுக்காக.

1959 வெளிவந்த ஒரு படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டுட்டோம். சரி, என்ன படம், என்ன பாடல், யாருடைய பாடல்ன்றா நான் சொல்லிடுறேன். கேள்வி என்னவாக இருக்கும் யோசிச்சுட்டே இருக்கீங்களா? நம்ம கேட்ட அந்த பாடல் வந்து திருச்சி லோகநாதம், எல்ஆர் ஈஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடியிருந்தது. கூமா பாலசுப்ரமணியம் இயற்றிய இந்த பாடல் அது.

0: கேவி மகாதேவன் அவங்களுடைய இசையில் நாலுவேலி நிலம் திரைப்படத்தில் இருந்தது அந்த பாடல் கேட்டோம். சரி, இவ்வளவும் சொல்லிட்டீங்க, அப்போ என்ன கேள்வி கேட்க போறீங்க அப்படின்றீங்களா? இணைப்பில் வாங்க கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம். திருத்தன்குடி கோபுரச்சனா.
0: கோபுரச்சனம் ஐயா, வாங்க. பாடல் முழுக்க கேட்டு முடிச்சிங்களா?
1: சுசிலா.
0: இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை, ஒரே ஒரு நிமிஷம். யார் பாடினாங்கன்றதுல நான் சொல்லிட்டேன் ஐயா. இது வந்து டிஎம்எஸ்லாம் கிடையாது, திருச்சி லோகநாதனையும் எல்லாரும் ஈஸ்வரி அம்மாவும் பாடினது. ஆமா ஆமா, கேள்வி அதுவே இல்லை. முதல்ல இந்த இந்த இந்த பாடல் வந்து ஒரு நாட்டுப்புற பாடலை தழுவி அவங்க கூமாப்பா ஐயா வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து என்ன கேள்வி அப்படின்னா, நிறைய உயிரினங்களோட பெயர்லாம், அதாவது பறவை விலங்குகள் அதே மாதிரி தாவரங்களுடைய பெயர்லாம் இதுல நடுவுல நடுவுல வந்திருக்கும்.
1: பசுமாடு, பசுமாடு, பாம்பு,
0: பாம்பு ஒண்ணு,
1: பசுமாடு.
0: என்ன பசு? அவர் பசுமாடுன்னா கொடுத்திருந்தாங்க, என்ன சொல்லுது? காராம்பசு. காராம்பசு இல்ல, காராம்பசு. பரவாயில்ல.
1: பருந்து.
0: பருந்து இன்னும், அதை இன்னும் நல்லா சொல்லணும். அது பருந்து கிடையாது. இருங்க, நான் அடுத்த நேரத்தை நம்ம கேட்போம் என்ன பருந்துன்னு சொல்லியிருந்தாரு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் வந்திருக்கீங்க?
2: சென்னை கே கே நகர்ல இருந்து அசோகன்மா.
0: அசோகன், சொல்லுங்க ஐயா.
2: நல்ல பாம்பு. அப்புறம் ஊர்க்குருவி.
0: சூப்பர். ஊர்க்குருவியா வந்தா அடுத்து என்ன வருவேன்னு சொன்னாரு அவரு. எழுதி வைக்கல, பரவாயில்ல. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வாங்க.
3: ஊர்க்குருவி வேணாம் மட்டும் மேல பறந்துருவாங்க.
0: என்னது?
3: நான் அன்புராணி பேசுறேன்.
0: சொல்லு. முதல்ல அத சொல்லணும் இல்ல, நான் ஊர்க்குருவியா அப்படின்னு யோசிச்சேன் நானு.
3: ஊர்க்குருவில மேல பறந்துருவாங்க, பறந்தா அவங்க வந்து இன்னொருத்தங்க செம்பருந்தா மாறிடுவாங்க.
0: சூப்பர். செம்பருந்து, செம்பருந்து. அடுத்து
3: அப்புறம் வந்து அவங்க புல்லா முளை.
0: சரி. அது
3: காராம்பசுவை வந்து அதை சாப்பிட்டு.
0: சரி. இல்லை, இதில் வந்து நான் கேட்டது எத்தனை பறவையோட பெயர், விலங்கோட பெயர் அப்படின்றது.
3: செம்பருந்து, ஊர்க்குருவி.
0: சரி சரி, அது ஓகே, பறவையோட பெயர். அடுத்து தாவரங்களோட பெயரும் அதில் வருமே.
3: ஆமா, தாவரம் தான் புல்லு. அப்புறம் அத்தி வந்து.
0: அத்தி மரம். சூப்பர். சரி,
3: காயா வந்து.
0: நன்றி. அடுத்த நேரத்தை கேட்போமா? நன்றி. இன்னும் இருக்கு இல்லையா? வணக்கம்
4: மேம்.
0: வாங்க. சூப்பரா இருக்கும், சொல்றீங்களா பதில்?
4: சூப்பர் மேம்,
0: நன்றி. சொல்லுங்க.
4: காராம்பசும் கழுத்து மணியா இருப்பேன்னு சொல்லியிருந்தேன்.
0: அதெல்லாம் சொல்லிட்டாங்க, அது நல்ல பாம்பு, காராம்பஸ் எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப அத்தி மரம் வரைக்கும் சொல்லியாச்சு. இன்னும் வந்து ஒரு இரண்டு தாவரம், ஒரு உயிரினத்தோட பெயர் அதுல இருக்கு, அதாவது ஒரு பறவை. ஆமா, பூச்சி இனத்தோட பெயர் இருக்கு.
4: பூச்சி இனம்னா வண்ணத்து பூச்சி?
0: இல்ல இல்ல இல்ல, நீங்க பாடல் கேட்டீங்களா?
4: கேட்டேன், அந்த காரம் மட்டும்தான்
0: ஞாபகம் வருது. வணக்கம்.
5: வணக்கம்.
0: வாங்க.
5: கீரை சாத்தி எஸ் குமார் பேசுறேன்.
0: எங்க இருந்து?
5: கீரை சாத்தி எஸ் குமார்.
0: கீரை சாத்தி, சொல்லுங்க ஐயா.
5: ஊர்க்குருவி.
0: அது எல்லாமே சொல்லிட்டாங்களே. ஊர்க்குருவி, பருந்து, அதெல்லாம் சொல்லியாச்சு.
5: பருந்து, பயிறு, காராம்பசு, ஆலமரம்.
0: ஆலமரம் அது சொல்லல. ஓகே.
5: ஆலமரம். அப்புறம் வந்து அந்த அரளி செடி.
0: அரளி செடி, சூப்பர். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
5: பாம்பு.
0: அது எல்லாம் சொல்லியாச்சு. இன்னும் ஒரே ஒரு உயிரினத்துடைய பெயர் ஒன்று மட்டும் மிச்சம் இருக்கு, மற்ற எல்லாமே சொல்லிட்டாங்க. நல்ல பாம்பு, ஊர்க்குருவி, செம்பருந்து, காராம்பசு, அரளி செடி, ஆலமரம், அத்தி மரம்லாம் சொல்லியாச்சு. ஒன்னே ஒண்ணு இருக்கு, ஞாபகம் இருக்கா? சரி, அடுத்த நேரத்தை நாம கேக்கலாம். வணக்கம். வணக்கம்.
6: தூத்துக்குடி மாவட்டம் ஸ்பிக் நகர். ராஜேஷ்.
0: ராஜேஷ் சொல்லுங்க.
6: ஒரு கீரைன்னு ஒரு விலங்கு ஒண்ணு வந்துச்சு.
0: என்னது?
6: கீரை. கீரை.
0: ஆஹா, அது வந்து மண்ணை. ஓ, நீங்க அப்படி சொன்னீங்களா? அது வந்து மண்ணை தோண்டி அதுக்குள்ள அந்த மாதிரி சொன்னாங்க அவங்க. வண்டு, அதுதான் அதுதான், வண்டுன்ற உயிரினம் கேட்டேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராஜேஷ் இல்லையா? ராஜேஷ், வாழ்த்துக்கள். வண்டு அப்படின்ற ஒரு உயிரினத்துடைய பெயரும் அதுல வந்து இருந்தது. சரி, நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அழகா சொன்னாங்க. நல்ல பாம்பு, ஊர்க்குருவி, செம்பருந்து, காராம்பசு, அரளி.

0: பெரிய ஆலமரம், வண்டு, அத்தி மரம், இந்த மாதிரி பறவைகள், விலங்குகள், தாவரங்கள், இத்தனை இதையும் உள்ளெடுத்து ஒரு என்ன சொல்கிறது, இதுக்குள்ளே இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரியல் சார்ந்த, அதாவது பயாலஜிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியும் அதில் சொல்லியிருப்பார். ஒரு பழமொழியும் இந்த பாடலுக்குள்ளே இருக்குது. இப்போ முழுக்க பாடல் கேட்டு முடிச்சாச்சு இல்லையா, இந்த பாடலுக்குள்ளே இன்னொரு கேள்வியும் இருக்குது. ஒரு பழமொழி மறைஞ்சிருக்குது, அது என்ன அப்படின்றதையும் வந்து நேர்கள் சொல்லலாம். 2952508531 மற்றும் ஒரு 2838918711 இந்த பாடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பழமொழி என்ன, அதையும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா நாம் சந்திக்கலாம். பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் காற்றலையில் கலந்து ஒலிக்க காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு மனம் பகிர்கிறார் திருமறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: தேவாரம் பயில்வதற்கு காரணமாக இருந்த திருக்கருகாவூர் என்னுடைய மனதிற்கு உகந்த தலமாக இருந்த காரணத்தினாலே என்னுடைய சிற்றூருக்கு பதிலாக அந்த கருகாவூர் ஆலயத்திற்கு பக்கத்திலே ஒரு இடம் வாங்கி அந்த பெருமானை தினந்தோறும் வழிபடுவது எனக்கு சிறந்ததாக இருக்கின்றது.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு. வணக்கம்.
2: வணக்கம்.
0: தனிகாச்சலம் எங்க இருந்து?
2: கொடுங்கையூர்
0: தனிகாச்சலம். சொல்லுங்க சொல்லுங்க.
2: சூப்பரா போயிடுச்சு நிகழ்ச்சி.
0: நன்றி நன்றி ஐயா, நன்றி. அதான் நேர்கள்லாம் கண்டுபிடிச்சு சொல்றீங்கல்ல, அதுதான் சொல்லுங்க. இப்ப இதுக்குள்ள வந்து ஒரு ஒரு பழமொழி, நாம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமொழி இதுல மறைஞ்சிருக்குது, அது என்னது?
2: இந்த பாட்டுலயா?
0: ஆமா. சரி, பரவாயில்ல பரவாயில்ல, அடுத்த அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
2: போட்டு பார்த்தா லைன் பட்டுன்னு கிடைச்சிச்சு.
0: ஓ பரவாயில்ல பரவாயில்ல, நன்றி நன்றி நன்றி. அதாவது இந்த பாடல் கேட்டோம், அது கிட்டத்தட்ட ஒரு முதல் இரண்டு வரிகளுக்குள்ளேயே அந்த பழமொழியோடைய கருத்தை வந்து ரொம்ப அழகா சொல்லி அவர் வந்து கொடுத்துருப்பாரு. அதுல பழமொழியும் இருக்கும், அதே மாதிரி ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு கதையும் இருக்கும். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
0: யாருங்க?
3: கார்த்திகை செல்வி.
0: எங்க இருந்தமா?
3: திருமலிசை.
0: திருமலிசையில இருந்து கார்த்திகை செல்வி, சொல்லுங்க.
3: எஸ் மேம். உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் மா. அடிக்கடி உங்களை நாங்க இதுல சந்திச்சது இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில.
3: ஆமா, இது ரெண்டாவது தடவை வந்திருக்கீங்க.
0: ரெண்டாவது முறையா வந்திருக்கீங்க, ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. உயர உயர பறந்தாலும்
3: ஊர்க்குருவி
0: பருந்தாகாது. ஏன்னா அவர் நான் ஊர்க்குருவியா மாறுவேன்னு சொல்லும் போது செம்பருந்தா மாறுவேன்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொரு அறிவியல் செய்தின்னு சொன்னோம் இல்லையா, அது என்னன்னா ஊர்க்குருவியோட உயரம் குறைவா இருக்கும், செம்பருந்து வந்து மேல பறக்க பறக்க அதனுடைய உயர், அதனால அதிக அளவுல அதிக உயரத்துல பறக்க முடியும் அப்படின்ற செய்தியை தான் நாம பழமொழியாவும் பாடலாவும் அவர் கொடுத்துருப்பாரு. வாழ்த்துக்கள்மா, நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அழகா சொன்னாங்க, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது, நான் செம்பருந்தா மாறிடுவேன், அப்போ வந்து உன்னுடைய உயரம் குறைவா தான் பறக்க முடியும் அப்படின்ற ஒரு செய்தியும் இந்த பாடல்ல கூமாபாயா வந்து கொடுத்துருப்பாங்க. சரியான நிறைய பதில் இதில், இந்த கேள்வியும் பதிலுமா அழகாக கண்டுபிடிச்சு சொன்ன அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்களோட. நேரம் 9:44:30 வாங்க, அடுத்த பாடல் என்ன கேட்கலாம்.

0: தாய்க்கு ஒரு தாலாட்டு இந்த திரைப்படத்திற்காக கேஜிஎஸ் தாஸ் பாடியிருந்த பாடல் அது. வைரமுத்து இயற்றி இளையராஜாவுடைய இசையில கேட்டோம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: நான் கிண்டியிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: வணக்கம். வணக்கம்மா, வணக்கம். பாடல் கேட்டீங்களா முழுமையா?
1: கேட்டேன் மேடம், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு மேடம் இது.
0: அப்படியா? நானுமே நிறைய நேரம் மனசார கேட்டு
1: ரசிக்கவே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் மேடம்.
0: நிச்சயமா, நிச்சயமா. எல்லாரையும் ஒரு கண்டிப்பா உணர்வு ரீதியா ஒரு எங்கேயோ கொண்டு போகக்கூடிய ஒரு பாடல் தான். இருந்தாலும் வந்து அதுக்குள்ள இருக்கிற ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இன்னைக்கு நானே ரொம்ப சிரமப்பட்டு அந்த பாடல் போட்டேன். நீங்களும் அதே உணர்வோட இருக்கீங்க. சரி, இந்த பாடல்ல ஒரு இடம் ஒரு வரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சித்தர் பாடல்ல இருந்து வந்திருக்கும். எங்க இருந்து எடுத்திருப்பாங்க, என்ன வரி அப்படின்றத யோசிக்க முடியுதா? அந்த பாடல் வரிகளை நிச்சயமா நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதுனால முழுமையா கேட்டிருப்பீங்க.
1: நான் முந்தி போகவே யோகம் இல்லையே, அதுவா மேடம்?
0: இல்ல இல்ல இல்லங்கம்மா, இன்னும் இன்னொரு வரி இருக்கு. தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். எனக்குமே இந்த பாட்டை கேட்டோன்னு மனசு அப்படியே இதாயிடுச்சு.
0: யாருங்க?
2: நங்கநல்லூர்ல இருந்து கனகம்.
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
2: அந்த வரியா இருக்குமா மேடம்? இந்த அன்னம் போட்ட தாயே.
0: கரெக்ட்மா, அதுவேதான். அன்னம் போட்ட தாயே உனக்கு,
2: அதுதான். ஆமா, எங்க எனக்கு இதுக்கு மேல பேசப்பட
0: முடியல. கண்டிப்பா.
2: போன

0: வரவங்கிட்ட பேசும்போது அதுக்கு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இந்த பாட்டை கேட்டோன்னே
1: மனசு கலங்குது இல்லையா? அதுதான் பாடல்கள் வந்து எல்லா நேரமும் நம்மளை வந்து மகிழ்ச்சி படுத்தும் இல்லை, இந்த மாதிரி கொண்டு போறது கூட ஒரு வகையான இதம் ஒரு ஆறுதல் இல்லையா?
0: நீங்க சொல்ற மாதிரி எனக்குமே இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷம். நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம். ஹரி
1: சொல்லுங்க. ஹரி
2: சொல்லுங்க மேடம்.
1: பாடல் கேட்டீங்களா? நீங்க தான் சொல்லணும் அந்த பாடல் வந்து எந்த ஒரு
2: அண்ணம் போட்ட தாயே.
1: ஆமா, என்ன யாருடைய பாடல்ல இருந்து எடுத்த வரி?
2: பட்டினத்தாரா.
1: என்னங்க நண்பா?
2: பட்டினத்தார்.
1: ஆ சூப்பர். பட்டினத்தார் பாடல். பாடல் என்ன ஞாபகம் இருக்கா? மகிழ்ச்சியா இருக்குது. அதுல ஒரு இடத்துல ஒரு வரியில இருந்து எடுத்திருப்பாங்க. சரி, அது யார் சொல்றாங்கன்னு பாக்கலாம். நன்றி நன்றி. அதாவது கேள்வி ரொம்ப கண்டுபிடிக்க முடியாமல் சிரமமாக கொடுக்குறோமோ அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம நண்பர்கள் வந்து இப்படி எங்கேருந்து வந்திருக்குது, எந்த பாடலிருந்து அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது எவ்வளோ திரைப்பட பாடலையும் தாண்டி மற்ற விஷயங்கள்லையும் அந்த ஒரு கவனம் இருந்தால் மட்டும்தான் இதில் பங்கெடுத்து சொல்ல முடியுன்றத பார்க்கல மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப அழகாக சொன்னாங்க பட்டினத்தாருடைய பாடல். அவருடைய அன்னையாருக்கு வந்து அவர் அந்த சடங்குகள் செய்யும்போது பாடக்கூடிய ஒரு பாடல். வணக்கம். அதில் அவர் சொன்ன இது முன்னமிட்டத்தி அதில் தான் வரும். ஆனால் அதில் ஒரு ஒரு ஒரு இடத்தை ஏதாவது இரண்டு மூன்று பாடல்கள் கடந்து ஒரு நாலு ஐந்தாவது பாடலில் வரக்கூடியது அது என்ன அப்படின்னா, அரிசியோ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல், உருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவியப்பூ மானே என அழைத்த வாய்க்கு அரிசியோ நானிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். அன்னமிட்ட தாயே உனக்கு அரிசி போட வந்தேன்ன உடனே நாம் என்ன நினைக்கிறோம், உணவு அதாவது சோறு கொடுத்து ஊட்டியவளுக்கு அப்படின்னு மட்டும் நினைக்கிறோம். ஆனால் கிடையாது, அதை தாண்டி என்னை வந்து இப்படி தேனே அமிர்தமே செல்வ திரவியமே அப்படிலாம் அழைத்து மகிழ்ந்த தாயே, அதை தான் வந்து அவர் அன்னமிட்டு அப்படின்ற ஒரு வார்த்தையில் வந்து அவர் சொல்லியிருப்பார். அந்த தாய்க்கு இப்போ இந்த நிலை செய்யக்கூடிய ஒரு சூழலில் நான் இருக்கனே அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாடியிருப்பார். அதில் இருந்து எடுத்த ஒரு வரியை இந்த பாடலில் கவிஞர் கொடுத்துருப்பார். ரொம்ப அற்புதமான நினைவுகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சில நேரங்களில் சோகம் கூட சுகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு சுகமான ஒரு பாடல் தான் இந்த பாடலும் கூட. நிறைய நேர்கள் வந்து உணர்வு பூர்வமாக எங்களுக்கு வந்து அது பாடம் சொல்ல முடியல பேச முடியல அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் உண்மைதான். ஆனாலும் இந்த வரிக்காக தான் இந்த பாடலை வந்து இன்றைக்கி எடுத்தது. சிறப்பாக பதில் சொன்ன அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நேரம் ஆயிருச்சு, நிகழ்ச்சியை முடிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கும். சரி, இந்த ஒரு பாடல் போடுறேன், நம்ம அந்த ஒரு பாடலோடு நம்ம நிறைவு செய்யலாம். சரியா? வேடனை தேடிய மான் அப்படின்ற படத்திலிருந்து இந்த பாடல். பாடலை கேளுங்க. படத்தோட பேரும் நான் சொல்லிட்டேன். கேள்வி இதுக்குள்ளே தான் இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் வருது.

0: அதாவது இந்த பாடல் இன்னும் ஒரு நிமிடம் இருக்குது, ஆனால் நேரத்தின் அருமை கருதி இப்போ நம்ம வந்து இந்த பாடலை இதோடு முடிச்சுட்டு இந்த பாடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விக்குள்ளே போகலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் திருவான்வேறு மீரா.
0: வாங்கம்மா வாங்க வாங்க, ஏதாவது நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் யார் அதான் கேள்வி.
1: ஐயோ எனக்கு எங்கள் வேறம்மா நீங்கள் கேட்பீங்க,
0: பரவாயில்ல, மகிழ்ச்சிமா, நன்றி. வணக்கம். வணக்கம், ஹலோ. யாருங்கம்மா? வந்து பேரும் சொல்லல, ஊரும் சொல்லல. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வாங்க
2: மேடம், நான் கே கே நகர்ல இருந்து சம்பத்குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க சம்பத்குமார், யாருடைய இசை?
2: மேடம் ஜி ஜி குமார் மேடம்.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல. வணக்கம். வணக்கம்.
3: காலை வணக்கம், தியாகராஜர் தங்கராஜன்.
0: சொல்லுங்க ஐயா.
3: சக்கரவர்த்தி.
0: அருமை, சூப்பர், அடிச்சுங்க சக்கரவர்த்தி. அவங்களுடைய மியூசிக் யார் பாடல் வரிகள்? அவினாசி மணி. சூப்பர், நன்றி, பரவாயில்ல. அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றின்றதே உங்களை மாதிரி நேர்களுடைய பங்கெடுப்பு தான் சார். சூப்பர், நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். 1980 வெளியான திரைப்படம் இது. அவினாசி மணி அவங்களுடைய வரிகளில் சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு இசையமைப்பாளருடைய கைவண்ணத்தில் வந்த பாடல் இது. வேடனை தேடிய மான் இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நீங்கள் எப்படி கேட்டாலும் பரவாயில்லங்க, எங்களால் சூப்பராக பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நேர்களெல்லாம் சொல்லி இந்த கலக்கல் அரங்கத்தில் ரொம்ப கலக்கலாக பதில் சொல்லியிருக்காங்க. முகநூலில் நிறைய நேர்கள் பதிவிட்டுருக்கிறீங்க, அத்தனையும் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு வந்து நேரம் இடம் கொடுக்கல அப்படின்றதுனால உங்களுடைய பேர்களை என்னால் படிக்க முடியல. ஆனாலும் இணைப்பு கிடைத்த நண்பர்கள், இதில் பேசின நண்பர்களும் கொடுத்துருக்கீங்க. அதே நேரம் இணைப்பு கிடைக்காமல் முகநூலில் பதிவிட்ட நேர்களுக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம், ஏன்னா நம்ம ரெட்ரோ நேரம் இருக்குது, அடுத்த பாடல் உங்கள் சாய்ஸ் இருக்குது. சரியா? சரி, இப்போது நேர்கள் இதுவரை பங்கெடுத்த இந்த நிகழ்ச்சி
4: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
0: நேரம் 9:59 நிமிடம் 40 நொடி. இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவு வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மாநில அளவில் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான விருதுகளை அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று காலை வழங்குகிறார். மேலும் இந்நிகழ்வில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படுகின்றன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவிக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை அருகே இன்று அதிகாலை இரண்டு அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் 23 பேர் காயமடைந்தனர். அதில் 6 பேர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்கள் ஜம்மு காஷ்மீரின் பகல்கா மற்றும் பல்தல் மார்க்கமாக இன்று காலை புறப்பட்டுச் சென்றனர். சென்னையில் ஆவரண தங்கத்தின் விலை 1200 ரூபாய் உயர்ந்து 1,09,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.

நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னேன் இன்று தெஹ்ரான் புறப்படச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. சைக்கிளிங் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இந்திய வீரர்களை ஊக்கப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷனா நிதின் கட்சே கூறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10:02.
2: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்னு நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருப்பீங்க. உங்களுக்கான தொலைபேசி எண்களை சொல்லிடுறேன். 044 இணைப்பு என்னோட 295-2-0-8-5-3 இந்த எண்ணையும் சேர்த்து மறக்காமல் முயற்சி பண்ணுங்கள். இன்னொரு எண் 2838-9-8-7-1 இந்த எண்ணுக்கும் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். இன்றைக்கி என் கேள்விக்கு என்ன பதில் என்னவாக இருக்க போகுது? நமக்கு கொஞ்சம் பொது அறிவு கண்டிப்பாக அவசியம். எவ்வளோ நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்க விஷயங்கள்லேருந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் நமக்கு நாமளே ஒரு சின்ன டெஸ்ட்டு வச்சு பார்த்தா என்ன? நீங்கள் வேறு நம்ம வேறு இல்லை இல்லை. விவித் பாரதியில் உங்களோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன டெஸ்ட்டு வைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி என் கேள்விக்கு என்ன பதில். அதுவும் முழுக்க முழுக்க தமிழ்நாடு காடுகளை பற்றி இருக்க போகுது. எங்கேயும் போயிடாமல் தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்ருங்க.

0: அது 10:07 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்கறது என் கேள்விக்கு என்ன பதில். நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களுடைய வானொலி பெட்டிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருந்து பேசுனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பேசுறது எக்கோவாகும், அதனால பல பேருக்கு வாய்ப்புகள் கூட கம்மியாயிடும் இல்லையா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். தயவு செஞ்சு வானொலி பெட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க. நீங்கள் எப்போவுமே இணைப்பிரியாமல் இருக்கீங்க வானொலியோடு அப்படிங்கிறது தெரியும். இந்த நேரத்தில் தொலைபேசியில் நீங்கள் பங்கெடுக்கும்போது கொஞ்சம் தள்ளி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேசுகிறது தெளிவாக மற்றவங்களுக்கு கேட்கும். கால் பண்ணிவிட்டு வேற எங்கேயாவது பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நேரம் தான் வேஸ்ட் ஆகும். கேள்விக்கு போயிடலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காடுகள், இதுதான் இன்னைக்கான என் கேள்விக்கு என்ன பதில்ல கேட்க போற கேள்விகள் இருக்க போகுது. வணக்கம் கலாமா, உங்களுக்கு எல்லாம் எப்படி இணைப்பு கிடைக்குது, அதுக்கான டெக்னிக் என்ன வச்சிருக்கீங்க? அப்படியா? ஆனாலும் அடிக்கடி கிடைச்சிருதே, சொல்லுங்க. அந்த அந்த யுக்தியை கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா புது நேயர்களுக்கு பயணம் இருக்கும்ல, அதுதான் கேக்குறேன். சரி, கேள்விக்கு போயிடலாம். தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு எது?
1: ஏற்காடு.
0: காடு இருக்கனால ஏற்காடு. அப்படியா? சரி, உங்களுக்காக ஒரு 3 குறிப்பு தர்றேன், சரியா? வேதாரண்யம், முத்துப்பேட்டை, பிச்சாவரம்.
1: முத்துப்பேட்டை.
0: சரி, பார்க்கலாம் யார் சரியான பதிலை சொல்கிறான்னு சொல்லி. கலா முத்துப்பேட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு எது? வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? கண்ணன் சார், சொல்லுங்க. தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு எது? பிச்சாவரம். அது எங்க இருக்கு? ஹலோ, கிடையாது கிடையாது, சரியான பதில் அது இல்லை. அதாவது பிச்சாவரம்னு சொல்லியிருக்கீங்க, அது எங்கே இருக்கு அப்படின்னு யாராவது சரியா சொல்றாங்களா கேட்போம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஜெயலட்சுமி. தெரியுமா உங்களுக்கு பதில்?
1: செங்கல்பட்டு மாவட்டத்தில்.
0: செங்கல்பட்டுல பிச்சாவரத்தை சேர்த்துட்டீங்க நீங்க, அது இல்ல. பாக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், நாராயணன், கிள்ளிவாகத்துல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, பதில் தெரியுமா?
2: பிச்சாவரம் வந்து சிதம்பரம் பக்கத்துல இருக்கும்போது.
0: கடலூர் மாவட்டம்.
2: கடலூர் மாவட்டம்.
0: சரி, சூப்பருங்க, நன்றி. நீங்க பதில் சொன்னதுக்கு நன்றி. பிச்சாவரம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு. கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தோட 2வது மிகப்பெரிய, தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு அப்படிங்கிற பெருமை நம்ம பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுக்கு இருக்குது. சதுப்பு நிலக்காடுகள் அப்படின்னு சொன்னோடனேயே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய மரங்களாக இருக்கட்டும், அந்த நிலப்பகுதியாக இருக்கட்டும், அங்கே வாழக்கூடிய, சுற்றி வாழக்கூடிய அந்த உயிரினங்கள் வந்து பல்லுயிர் பெருக்கம் மிக அதிகமாக இருக்கும். எங்கெங்கிருந்தெல்லாமோ பறவைகள் வரும். இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு நாம் இந்த மானுட பிறவியை எடுத்திருக்கோமே அப்படின்னு நம்மளே நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்.

0: இலங்கை தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் காற்றலையில் கலந்து ஒலிக்க காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு மனம் பகிர்கிறார் திருமறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: தேவாரம் பயில்வதற்கு காரணமாக இருந்த திருக்கருகாவூர் என்னுடைய மனதிற்கு உகந்த தலமாக இருந்த காரணத்தினாலே என்னுடைய சிற்றூருக்கு பதிலாக அந்த கருகாவூர் ஆலயத்திற்கு பக்கத்திலே ஒரு இடம் வாங்கி அந்த பெருமானை தினந்தோறும் வழிபடுவது எனக்கு சிறந்ததாக இருக்கின்றது.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: பத்து மணி 15 கடந்து போயிட்டு இருக்கு. இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நேயர்கள் இணைப்பில் வந்தாங்க. நான் கேட்ட கேள்வி, தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு எது அப்படின்னு சொல்லி பிச்சாவரம் அப்படிங்கிற சரியான பதிலையும் சொன்னாங்க. ஆனால் இணைப்பு கிடைக்கலையே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்க நேயர்கள் அவங்க பதிலை வந்து ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்காங்க. சரி, யார் யாரெல்லாம் சரியான

0: பதில் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த பாடல் முடிகிற வரைக்கும் உங்களுக்கான நேரம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து கேள்வியை கேட்டோம், பதிலை சொல்லிட்டாங்க நேயர்கள், ஒரு பாடல் போடுறோம் இல்லையா, அந்த பாடல் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் பதில்களை கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த பாடல் போடுறதுக்கு முன்னாடி சரியான பதில் சொன்ன நேயர்களோட பேரை படிச்சிடலாம். கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் பிச்சாவரம்ங்கிற சரியான பதிலை கொடுத்துருக்காரு. வீரராகவன் மாதவரத்துலேருந்து ஒரு வனம் வளமான பண்பலை அப்படின்னு ஒரு வாழ்த்து மடல் அனுப்பியிருக்காரு. அடுத்ததாக மேலப்பேடு தயாளன் சரியான பதில் சொல்லியிருக்காரு. மதுரை சோ சண்முக சுந்தரம் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. பாபு முள்ளக்காடு, ஹேமலதா அவங்க எந்த மாவட்டம்னு கேட்டிருந்தேன், சிதம்பரம் பக்கத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இளங்கோ இளங்கோ பிச்சாவரம் சிதம்பரம் அருகே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபு முள்ளக்காடுலேருந்து. ஓகே, சூளையிலேருந்து ரீஜா மனோகரன் பிச்சாவரம் அப்படின்னு சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. வித்யா ரவிசங்கர் அவங்களும் வந்து கடலூர் மாவட்டங்க அப்படிங்கிற சரியான பதிலோட பெரும்பாக்கத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. கடலூர் மாவட்டம் அப்படிங்கிற சரியான பதிலாக நடராஜன் சுப்பையா அவரும் சரியாக கொடுத்துருக்காரு. ஹலீல் அகமது நிகழ்ச்சி அருமையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் முத்துப்பேட்டைன்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரு மூணு வாய்ப்பு கொடுத்துருந்தேன் இல்லையா, அதிலிருந்து அவங்க அதை சொல்லியிருக்காங்க. சரி, சரியான பதில் கொடுத்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இணைப்பு கிடைக்கல அப்படின்னா கவலையே படாதீங்க. ஃபேஸ்புக்கில் நீங்கள் அந்த பாடல் கொடுத்து முடிகிறதுக்குள்ளே உங்களுடைய பதில்களை பதிவிடுங்க, பேரை படிச்சிடலாம். தமிழ்நாட்டோட எந்த மாவட்டத்தில் அதிக பரப்பளவில் காடுகள் இருக்குது? 2021 ஒரு சர்வே எடுத்திருக்கோம். அந்த அறிக்கையின்படி, அந்த ஆய்வின்படி எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் அதிக பரப்பளவில் காடுகள் இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. பார்க்கலாம் சரியான பதில் யார் சொல்றாங்க. வணக்கம்.
1: அனைவருக்கும் காலை வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மதுரை மாவட்டம் மணிநகரம் சோ சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க சார், தமிழ்நாட்டோட எந்த மாவட்டத்தில் அதிக பரப்பளவில் காடுகள் இருக்கு?
1: அதிக பரப்பளவில் காடுகள் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி.
0: அப்படியா? கன்னியாகுமரி இந்த இதுல இல்லையே, சாய்ஸ்ல இல்ல. நான் ஒரு மூணு குறிப்பு கொடுக்குறேன் பாருங்க.
1: நீலகிரி,
0: தர்மபுரி, கோயம்புத்தூர். எது நீலகிரிங்கிறீங்க? சரி, சரியான பதில் யார் சொல்கிறான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. ஒரு ரவுண்டு போயிருப்பீங்க இல்லையா, தமிழ்நாடை சுற்றி வந்திருப்போம். எத்தனை இடத்துக்கு போகிறோம், எங்கெல்லாம் அதிகமாக காடுகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: தெரிஞ்சிருக்குல்ல,
0: தெரியும், ஒத்துக்கணும். நீங்க இவ்வளோ அழகா பதில தெரிஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க, மிக்க நன்றி. சரியான பதில் சொல்லியிருக்கீங்க, தர்மபுரி தான். இந்திய வன ஆய்வு அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் தர்மபுரி மாவட்டம்தான் அதிக வனப்பரப்பை கொண்டுள்ளது. நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ அழகான மரங்கள் அங்கே அடர்ந்த காடுகள் இதெல்லாம் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். சிம்பிளாக தான் இருக்க போகுது என் கேள்விக்கு என்ன பதில். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு சரியான பதில் தெரிஞ்சிருந்ததுன்னா ஃபேஸ்புக்கில் பதிவிடுங்க, இந்த பாடல் முடிகிறதுக்குள்ளே.

இப்படி சூடு.

0: தமிழ்நாட்டோட மிக எந்த மாவட்டத்தில் அதிகமான பரப்பளவில் காடுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தோம் என் கேள்விக்கான பதிலில். ரொம்ப சரியாக பதிலை கொடுத்துருக்காங்க நேயர்கள் ஃபேஸ்புக்கில். யார் யாரெல்லாம் சரியான பதிலை கொடுத்துருக்காங்கன்னு கேட்டலாம். அடையாளம்பட்ட ஆசீர்வாதம், வீரராகவன், பூலுவாப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், மோகன் அரக்கோணத்திலிருந்து, கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், சூளையிலிருந்து ரீஜா மனோகரன், நடராஜன் ஈரோடு மாவட்டம்னு சொல்லிட்டார். சாரி ஈரோடு கிடையாது, தர்மபுரி தான் சரியான பதில். சரியான பதில் கொடுத்த நேயர்களுக்கு நன்றியை சொல்லிக்கலாம். அடுத்த கேள்விக்கான நேரம். வணக்கம். சார், உங்களுக்கான கேள்வி, தமிழ்நாட்டோட மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த வகையா, எந்த வகையான காடுகள்ல இது அதிகமா வாழ்கிறது?
1: இது வந்து கொஞ்சம் அந்த நீலகிரி பக்கத்துல உதகமண்டலத்துல கொஞ்சம் நிறைய இருக்கு.
0: இல்ல இல்ல, நான் வந்து இடத்துல கேக்கல, காடுகளோட வகைகள் இருக்குல்ல, எந்த மாதிரியான வகையான காடுல அதிகமா வாழ்கிறது அப்படின்னு?
1: மலை சார்ந்த காடுகள் அதிகம் வாழ்வாங்க.
0: அப்படியா, சரி, சரியான பதில கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார், தெரியுமா ஆன்சர் உங்களுக்கு?
2: ஆமா மேடம், நீலகிரியில காடுகள் அதிகமா இருக்கு.
0: இல்ல, நான் வந்து இடம் கேக்கல, எவ்வகையான காடுகளில் அதிகமாக வாழ்கிறது அப்படின்னு கேட்குறேன். காடுகளின் வகைகள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அதில் தான் பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க, நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
3: மாநில வளத்துடன் கேள்வி ஜெயசீலன், குறமாட்டப்பட்டிருந்தோம்.
0: சொல்லுங்க.
3: தமிழக வனவளம் தான் காடுகள் பற்றி கேட்குறீங்க?
0: ஆமாம் ஆமாம், கேள்வி கேட்கலையா நீங்கள்? தமிழ்நாட்டோட மாநில விலங்கான நீலகிரி வரையாடு எந்த

0: வகையான காடுகளில் வாழ்கிறது அப்படின்னு கேட்டிருக்கேன். பதில் தெரியல.
1: நீலகிரி.
0: சரி,
1: ஆமா
0: நானே ஒரு மூணு குறிப்பை கொடுத்துறேன். வறண்ட
1: ஆமா
0: முட்புதர் காடு, சதுப்பு நில
1: ஆமா
0: காடு, மலை புல்வெளிகள், எதில் வாழும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: முப்பதர் குட்டையான தாவரங்கள் வாழலுமா?
0: இல்லை இல்லை, ஒரு மூணு குறிப்பு கொடுத்தனா.
1: ஹலோ.
0: வறண்ட முட்புதர் காடு, சதுப்பு நில காடுகள், மலை புல்வெளிகள். ஆ, எது சரியான பா? யார் எங்கேருந்து பேசுறீங்க
1: நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணம்மா?
0: சொல்லுங்க, பதில் தெரியுமா உங்களுக்கு?
1: சதுப்பு நில காடுமா?
0: எப்படிங்க சதுப்பு நில காடுகளில் நீலகிரி வரையாடுகள் வாழும்? வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். என்ன வேலூர் மாவட்டம் கற்பனையில்
0: சந்திரசேகர், தெரியுமா பதில் உங்களுக்கு?
2: ஆமா மேம், இந்த வரையாடு எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா?
0: ஆமா.
2: ஆமா மேம், இது வந்து சதுப்பு நில காடுகள் அதுல அதிகமா இருக்கும் மேம்.
0: என்ன என்னங்க என்ன சொல்றீங்க நீங்க? சதுப்பு நில காடுகள்ல எப்படி நீலகிரி வரையாடுகள் இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: விஜயா பேசுறேன் மேடம்.
0: விஜயாமா, தெரியுமா பதில் உங்களுக்கு?
3: மலை புல்வெளி மேடம்.
0: சூப்பருங்க, நான் தான் இவ்வளவு தூரம் கொடுத்துட்டேனே, பாயிண்ட்டும் கொடுத்துட்டேன். கொஞ்சம் புரிஞ்சிட்டு சொன்னீங்கன்னா சரி.
3: ஏன்னா ஆடு எல்லாம் புல்லுதான்
0: புல்லுதான் சாப்பிடும்,
3: இருக்க
0: முடியும். புல்வெளிகள் அதிகம் இருக்கக்கூடிய இருக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள், சரியா பதில சொல்லிட்டீங்க, மிக்க நன்றி. சரியான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு, ஏன்னா இணைப்பு தான் கிடைக்க மாட்டேங்குதே. இணைப்பு கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க ஃபேஸ்புக்கில் பதிவிடுங்க, இந்த பாடல் முடிகிறதுக்குள்ளே.

0: இந்தியன் 2 படத்துலேருந்து பாடல் கேட்டிங்க. அனிருத் ரவிச்சந்தர், ஸ்ருதிகா, சமுத்திரலா இவங்களோட குரலில், அனிருத் ரவிச்சந்தரோட இசையில், பா விஜயோட பாடல் வரிகளில் இந்தியன் 2 படத்துலேருந்து பாடல் கேட்டிங்க.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பத்து மணி 33 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் FM 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்டு இருக்கீங்க? இப்ப நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா கேள்வி, நீலகிரி வரையாடுகள் தமிழ்நாட்டோட மாநில விலங்கு, அதுதான். அது எந்த மாதிரியான இடங்களில் அதிகமாக வாழுது அப்படின்னு சொல்லி, நீலகிரியின் மிக முக்கிய அடையாளமாக இத்தகைய மித வெப்ப மண்டல மலைக்காடுகள் உள்ளன, அதாவது பசுமை புல்வெளி மலைக்காடுகள் இங்கே தான் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஹரன் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டோட மாநில விலங்கான நீலகிரி வரையாடு, அரிய வகை நீலகிரி மார்டன் அப்படிங்கிற உயிரினங்கள் இந்த சோலை காடுகளில் தான் வாழ்கிறது. ஆமாங்க, அதுதான் சரியான பதில். அதை நிறைய நேயர்கள் கொடுத்துருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்க வாழ்த்து அனுப்பியிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் சரியான பதில் கொடுத்துருக்காரு. விக்னேஷ் விக்கி சரியான பதில் கொடுத்துருக்காரு. கமலா வரதன் மலைப்பிரதேசம்னு சொல்லியிருக்காங்க, அதாவது பசும் புல்வெளி நிறைந்த மலைக்காடுகள் அப்படிங்கிறது தான் சரி. வித்யா ரவிசங்கர் அவங்க சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மலை உச்சிகள் மலை பாறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசும் புல்வெளிகள் தான் இந்த ஆடு மாடு பசுக்கள் இதெல்லாம் வாழ்கிறதுக்கு ஏற்ற, அதுகளுக்கு உணவே அதுதானே. நம்ம இன்னைக்கு உலர் தீவனங்களை அதிகமாக கொடுத்து வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறோம், ஆனால் அது வாழ்கிறதுக்கு ஏதுவான ஒரு சூழல் அப்படின்னு சொன்னால் பசும் புல்வெளிகள் கண்டிப்பாக இருக்கணும். புலுவாப்பாளையம் ஆனந்தமுருகன், செங்குத்தான மலை முகடுகள் மற்றும் புல்வெளிகள் நிறைந்த குளிர்ந்த பகுதிகளில் வாழ்கின்றன. அது பசும் புல்வெளிகள்ங்கிறதா சரி, மலை புல்வெளிகள் அப்படின்னு நாராயணன் கோவிந்தராஜ் சொல்லியிருக்காரு. அன்புராணி அவங்களும் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. வீரராகவன் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. நடராஜன் சுப்பையா அவர் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை உச்சி புல்வெளிகளில் வாழ்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூளை ரீஜா மனோகரன் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. பதிவுகள் போட்ட நேயர்களுக்கு சரியான பதிலை கொடுத்தவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அடுத்த கேள்விக்கு கேட்க வேண்டிய நேரம் அடுத்ததான. வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: கோபு.
0: கோபு சார், உங்களுக்கான கேள்வி என்னன்னா, கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக சொல்லிடலாம். தமிழ்நாட்டோட மிக குறைந்த வனப்பரப்பை கொண்ட மாவட்டம் எது? அதிக வனப்பரப்பளவு உள்ளது. சென்னை தான் அடிக்கிறீங்க, பார்க்கலாம்.
4: சென்னை இல்ல.
0: குறைந்த வனப்பரப்பு இன்னும் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். சரியான பதில் யார் சொல்றாங்க?

0: கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்,
0: இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கன்னு பேசுறீங்க?
1: சேஷாத்ரி கும்பகோணத்திலிருந்து.
0: ஆ சொல்லுங்க சார், நீங்க சரியா பதில் சொல்லிடுவீங்களா அப்படின்னு நானும் பாக்குறேன். சொல்லுங்க.
1: இல்லை எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கு. கன்னியாகுமரி
0: அப்படிங்கிறீங்களா? சரி, மூணு வாய்ப்பு கொடுத்துட்றேன். கன்னியாகுமரி, திருவாரூர், திண்டுக்கல்.
1: திண்டுக்கல் மேடம்.
0: திண்டுக்கல்ங்கிறீங்க. சரி, சரியான பதிலை யார் சொல்கிறான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் வந்து வீரராகவன் மாதவரத்திலிருந்து.
0: சொல்லுங்க, பதில் தெரியுமா உங்களுக்கு?
2: திருவாரூர் மாவட்டம் தான்.
0: எப்படி, எதை வச்சு சொல்கிறீங்க?
2: தஞ்சையிலேருந்து பிரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் திருவாரூர். அதுதான் குறைந்த பரப்பளவு உள்ளது.
0: எப்படி எப்படி சொல்கிறீங்க?
2: நான் படிச்சது நான் சொல்றேன் மேடம்.
0: படிச்சு சொல்றீங்க, கரெக்ட்.
2: உள் விவகாரத்துல நுழைய முடியல.
0: இல்ல, என்ன காரணம்னா, விவசாய நிலங்கள் அதிகமா இருக்கு.
2: அதுதான் தஞ்சை மாவட்டத்துல முதல்ல இருந்தது. அது பிரித்தெடுக்கப்பட்ட மாவட்டம் திருவாரூர்.
0: சரி, கரெக்ட். இந்த ஆங்கிள் யோசிச்சீங்களா அப்படின்னு தான் நான் கேட்டேன். சரியான பதில சொல்லிருக்கீங்க.
2: இல்ல இல்ல, அத விவரமா யோசனை பண்றதுக்குள்ள நேரம் கடந்து போயிடும். அதனாலதான்
0: கரெக்ட். நன்றிங்க. சரியான பதில சொல்லியிருக்காரு, திருவாரூர் தான். ஏன்னா நீங்கள் யோசிச்சே இருக்க மாட்டீங்க திருவாரூர் எப்படி வரும் அப்படின்னு. விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கிறனால இயற்கை வனப்பரப்பு, காடு இருக்கக்கூடிய ஏரியா, அந்த பரப்பளவு கம்மியாக இருக்குது. அதுதான் காரணமே. பதில் சரியாக சொன்ன வீரராகவன் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு பதில் தெரிஞ்சது, இணைப்பு கிடைக்கல அப்படின்னா கவலையப்படாதீங்க, ஃபேஸ்புக் இருக்குது. இந்த பாடல் முடிகிறதுக்குள்ளே பதிலை கடகடன் டைப் பண்ணி அனுப்பிடுங்க. பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட பதிலை நான் படிச்சேன்.

0: மெட்டுகளுக்கு உயிரூட்டிய மாயாவி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் நெகிழ வைக்கும் சந்திப்பு. இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: பத்து மணி 44 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கான இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டிருந்த கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டோட மிக குறைந்த வனப்பரப்பில் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு. சரியான பதில திருவாரூர் அப்படின்னு நேரில் இணைப்பிலே வந்து சொல்லிட்டாங்க. ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்காங்க சரியான பதில. நடராஜன் சுப்பையா சரியான பதில் சொல்லியிருக்காரு. அன்புராணி சொல்லியிருக்காங்க. நாராயணன் கோவிந்தராஜ் சொல்லியிருக்காரு மயிலாடுதுறை மாவட்டம்னு சொல்லியிருக்காரு. அது கிடையாது. சூளை ரீச்சா மனோகரன் சரியாக பதில் சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் சரியாக சொல்லியிருக்காரு. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. பாபு முள்ளக்காடு, அடுத்ததாக கமலா வரதன், அடுத்து அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து, ஹரிஹரன் சரியான பதில் சொல்லினீங்க. விக்னேஷ் விக்கி திருவாரூர் மாவட்டம்னு சரியான பதிலை சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பூலுவாப்பாளையம் ஆனந்த முருகன், மேலப்பேடு தயாளன், அண்ணாமலை கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து வாழ்த்து அனுப்பியிருக்காங்க. ஹரிஹரன் சொல்லியிருக்காரு தொழிற்சாலை குடியிருப்புகள், இதெல்லாம் காமனான காரணம் தான். ஆனால் இயற்கையாகவே திருவாரூர் மாவட்டம் வந்து நமக்கு விவசாய பூமி இல்லையா.

தஞ்சை, திருவாரூர் இதெல்லாமே நமக்கு வந்து விவசாயம். அதில் வந்து அங்கே விவசாயம் வேலைகள் அதிகமாக நடக்கிறதுக்காக நிலப்பரப்புகள் இருக்கிறதுனால வனப்பகுதி குறைவாக இருக்குது, அவ்வளோதான். விவித் பாரதி தமிழ் FM 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த கேள்வியை கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. தமிழ்நாட்டில் உள்ள முதல் உயிர்கோள காப்பகம் எது, பயோஸ்பியர் ரிசர்வ் எது அப்படிங்கிறது தான் கேள்வி. சரியான பதில் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இணைப்புக்கு நீங்கள் வரலாம். இணைப்பு கிடைக்கல அப்படின்னு கவலையை விட்டுருங்க, ஃபேஸ்புக் இருக்குது, அங்கேயும் உங்களுடைய சரியான பதிலை பதிவிடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் உயிர்கோள காப்பகம் எது தான் எதுங்கிறது தான் கேள்வி. பதில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் இணைப்புக்கு வரலாம், இல்லைன்னா ஃபேஸ்புக்லேயும் பதிவிடலாம்.

0: பத்து மணி 50 நிமிஷம் ஆயிடுச்சு. கேள்வி கேட்டிருந்தோம், தமிழ்நாட்டோட முதல் உயிர்கோள காப்பகம் பயோஸ்பியர் ரிசர்வ் எது அப்படின்னு சொல்லி யார் சரியான பதில் சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம், இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. நேயர்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்துகிட்டே இருந்தீங்க. வணக்கம் வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம், தேவதி ஸ்ரீராமன் நம்பர் 2 நீலகிரி மாவட்டம்.
0: நீலகிரி, ஓகே, சூப்பர். ஏதாவது கூடுதல் தகவல் தெரியுமா?
1: அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூணு எல்லையும் அது இதா இருக்கு, லிங்க் பண்றது.
0: ஓகே,
1: கோவை, நீலகிரி, சத்தியமங்கலம், அந்த

0: என்னன்னா
1: இது வந்து உயிர்கோள காப்பகம் அப்படிங்கிறது தான் தீம் இல்லையா. உயிர்கோள காப்பகமா 1986 அமைக்கப்பட்ட இதுதான் இந்தியாவோட அப்புறம் தமிழ்நாட்டோட முதல் உயிர்கோள காப்பகம்ங்கிற சிறப்பு நம்ம நீலகிரிக்கு இருக்கு. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட உயிரினங்கள், அந்த இயற்கை, பசுமை, காடுகள் அப்படி இப்படின்னு எல்லாமே இருக்கும். நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம், பார்க்குறோம், ரசிக்கிறோம். ஆனால் அங்கே அந்த இடத்த வந்து நம்ம கொண்டு போகிற குப்பைகள் எல்லாம் கூட சில நேரங்களில் போட்டு வந்துடும். இது இயற்கைக்கு எவ்வளோ தீங்கு அப்படிங்கிறத நம்ம எப்போ உணரப்போகிறோன்னு தான் தெரியல. முடிஞ்ச வரைக்கும் போய் பார்க்குறோம், அழகை ரசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இடங்களோட முக்கியத்துவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் கூட நமக்குன்னு ஒரு சின்ன பொறுப்பை நம்ம கையில் எடுத்துக்க முடியும். 1986 அமைக்கப்பட்ட நீலகிரி உயிர்கோள காப்பகம், நீலகிரி தான் உயிர்கோள காப்பகமாக முதல் இந்தியாவோட மற்றும் தமிழ்நாட்டோட உயிர்கோள காப்பகமாகும். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் பதில் போட்டிருக்காங்கன்னு அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். சரியான பதிலை நம்ம நேயர்கள் ஃபேஸ்புக்கில் கொடுத்துட்டே இருக்காங்க. யார் சரியான பதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். நடராஜன் அவர் கன்னியாகுமரியிலேருந்து நீலகிரி அப்படின்னு சரியான பதிலாக சொல்லியிருக்காரு. சூலையிலேருந்து ரீஜா மனோகரன் நீலகிரி சொல்லியிருக்காங்க. நீலகிரின்னு வீரராகவன் சரியான பதிலை சொல்லியிருக்காரு. ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்களும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. மேலப்பேடு தயாலன் சொல்லியிருக்காங்க. விக்னேஷ் விக்கி சொல்லியிருக்காரு. அடுத்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க சரியான பதில் கொடுத்துருக்காங்க. பாபு முள்ளக்காடிலேருந்து நீலகிரி உயிர்கோள காப்பகம் அப்படின்னு சரியான பதிலை கொடுத்துருக்காரு. லோகநாதன் பிரேமா அவங்களும் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. புலுவாப்பாளையம் ஆனந்த முருகன் தமிழ்நாட்டோட முதல் மற்றும் இந்தியாவின் முதல் உயிர்கோள காப்பகம் நீலகிரி உயிர்கோள காப்பகம் அப்படிங்கிறது சரியான பதிலை சொல்லியிருக்காரு. 1986 இந்திய அரசால் நிறுவப்பட்டது அப்படிங்கிற கூடுதல் தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. முனிராஜ் தர்மபுரி மாவட்டம்னு இப்போ சொல்லியிருக்கீங்க, எந்த கேள்விக்கான பதில்னு தான் சரியாக தெரியல. பதில்கள் போட்ட நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பராக பதிலை கொடுத்துட்டே இருந்தீங்க நீங்கள் எல்லாரும், வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். என் கேள்விக்கு என்ன பதிலில், நம்ம சிம்பிளான க்வெஸ்சன்ஸ் தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லேருந்து நாம் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்ட். இதெல்லாம் நம்ம நினைவாற்றலை சோதிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நம்ம இப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். நன்றியை சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி நிறைவு பெறுது இந்த பாடலோடு.

0: அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்கிற, ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
1: வந்துடுறோமா.
0: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
0: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீ ஏன் இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னு.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.
2: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி நிறைவு செய்யற நேரத்தை நெருங்கிட்டோம்.
3: என் கேள்விக்கு என்ன பதில்?
2: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை கலாச்சார ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை மற்றும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் இணைந்து நடத்தும் விழாவில் மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான விருதுகளை இன்று சென்னையில் வழங்குகிறார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் 9 பழங்கால சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 1200 ரூபாய் உயர்ந்து 1,09,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா உள்ளிட்டோர் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 317 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியந்தா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 11:02.

0: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் என்று மினியவை கேட்க ஆர்வமாக காத்துட்ருப்பீங்க. முதல் பாடல் உங்களுக்காக பாவ மன்னிப்பு படத்திலிருந்து. பிபி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் கண்ணதாசன்.

பிடிக்கும். அதுவும் பிபிஎஸ்ஸோட குரலில் கேட்குறதுக்கு அலாதி இன்பம்தான் சொல்லணும். அடுத்த பாடல் உங்களுக்காக டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்கும் பாடல். பாடல் வரிகள் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன். அன்னை இல்லம் படத்திலிருந்து.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது

0: www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா?
2: ஓலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: மேலும்
0: தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
5: Yes, who is it?
6: Don. 102 புலி 3 பாட்டுக்கு இத Don.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க என்றும் இனியவை. அடுத்த பாடல் குமுதம் படத்திலிருந்து எம் எஸ் ராஜேஸ்வரி பாடியிருக்கும் பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், பாடல் வரிகள் ஏ மருதகாசி.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in
2: நூத்தி ரெண்டு புலி 3 பாட்டுக்கு இதான் டான்.

0: கைதி கண்ணாயிரம் படத்துக்காக கே வி மகாதேவன் இசையில் மருதகாசியோட பாடல் வரிகளை பி சுசீலா பாட கேட்டிங்க.
1: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வார்த்தைகள் சொல்ல முடியாததை இசை சொல்லிவிடும், கண்கள் பேச முடியாததை மெட்டுகள் பேசிவிடும். மெட்டுகளை உருவாக்கிய விரல்கள் பேசும்போது இசையே நேர்முகம் காண வருகிறது.

0: மெட்டுகளுக்கு உயிரூட்டிய மாயாவி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் நெகிழ வைக்கும் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: நேரம் 11:27 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்றும் இனியவை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் கப்பலோட்டிய தமிழன் படத்திலிருந்து. சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடலுக்கு இசை ஜி ராமநாதன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல்.
1: பாரு

0: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: பாசமலர் படத்திலிருந்து அடுத்த பாடல், டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் கண்ணதாசன்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்றும் இனியவை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் திருடாதே படத்திலிருந்து. பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா பாடியிருக்கும் பாடலுக்கு இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் காற்றலையில் கலந்து ஒலிக்க காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு மனம் பகிர்கிறார் திருமறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
2: தேவாரம் பயில்வதற்கு காரணமாக இருந்த திருக்கருகாவூர் என்னுடைய மனதிற்கு உகந்த தலமாக இருந்த காரணத்தினாலே என்னுடைய சிற்றூருக்கு பதிலாக அந்த கருகாவூர் ஆலயத்திற்கு பக்கத்திலே ஒரு இடம் வாங்கி அந்த பெருமானை தினந்தோறும் வழிபடுவது எனக்கு சிறந்ததாக இருக்கின்றது.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: என்றும் இனியவையில் நீங்கள் கேட்க போகிற அடுத்த பாடல் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் படத்துக்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்கும் பாடலுக்கு இசை டி ஜி லிங்கப்பா, பாடல் வரிகள் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம்.

வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க என்றும் இனியவை. இனி நிச்சய தாம்பூலம் படத்திலிருந்து அடுத்த பாடல். டிஎம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் கண்ணதாசன்.

0: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: என்றும் இனியவையில் இனி நீங்கள் கேட்க போகிற பாடல் தாய் சொல்லை தட்டாதே படத்திலிருந்து. பி சுசீலா பாடியிருக்கும் பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், பாடல் வரிகள் கண்ணதாசன்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க என்றும் இனியவை. என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். குமார ராஜா படத்திலிருந்து அடுத்த பாடல், ஜே பி சந்திரபாபு கே ஜமுனாராணி பாடியிருக்கும் பாடலுக்கு இசை டி ஆர் பாப்பா.

0: நிறைவு பெற்றது என்றும் இனியவை.
1: என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் நண்பகல் 12:40. நேர்கள் கேட்க வர்க்கம் இந்த நிகழ்ச்சி. இசைக்குள் தனியாக ஒரு கவிதை இருக்கும். அந்த கவிதைதான் மெல்லிசை என்று சொல்கிறார் ஜோஷ்வா என்கின்ற அறிஞர். ஆம்னியர்களே, அப்படி இசையும் இசைக்குள் ஊடுருவக்கூடிய அந்த கவியும் இதமாக இணையும் நேரம்தான் இந்த ரெட்ரோ

0: அப்படி இசைச்சுவையும் கவிச்சுவையும் இணைந்து கைகோர்க்க செவிச்சுவை தாங்கி வலம் வர காத்திருக்கிறது இன்றைய ரெட்ரோ நேர பாடல்கள்.
1: அம்மாடி இதுதான் காதலா, அடராமா இது என்ன வேதமா, நெஞ்சுக்குள்ளேயே

வெளியில் கடிதம் எழுதி இரவில் படிப்பதும் ஒரு சுகமோ? தோள் சேரும் மாலைக்காக நாள் பார்த்து காத்திருக்கும் மனங்களின் எண்ணம் சுமந்து வந்த அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியிருந்தது. கற்பனை புலமை பித்தன் இசையமைத்திருந்தார் கே பாக்யராஜ். பாடல் இடம்பெற்ற படம் இது நம்ம ஆளு.

0: மண்ணுக்குள் மறைத்தாலும் வேருக்கும் வாசம் உண்டு. கண்ணுக்குள் கவிபிடிக்கும் பெண்ணின் வாசம் காற்றில் கலந்து வந்தால் மனம் தீண்டித்தானே செல்லும். நேர்களை, நாம் கேட்ட அந்த பாடல் கொடி பறக்குது திரைப்படத்திற்காக ஹம்சலேகா இசையில், ஒலித்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா, கற்பனை, வைரமுத்து.
1: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழகம் தான் ஞாபகத்து வருது.
2: அப்படியா? ஏன்?
1: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பாரதி தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
2: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
1: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட

0: நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ண, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மட்டும்தான் செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேப்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0444-29-52-08-53 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை. இணைந்திருக்கிறோம் நேர்களை 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில். நேரம் 12:14, நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் எடுத்து

வானத்து நிலவை ரசிக்க இரவு வரையிலும் காத்திருக்க வேண்டும். நீ என் வாசலில் வந்த நிலவு, கண்வழி புகுந்து நீ புகுந்தபோது குளிர்ந்து போகும் இந்த மண்ணும் அந்த விண்ணும். ஆம்நேயர்களை, நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஒலித்தது. ஆராரோ ஆரிராரோ இந்த திரைப்படத்திலிருந்து.

0: ஒற்றை சொல்லுக்குள் தான் ஒளிந்து கிடக்கிறது என் வாழ்வும் தாழ்வும். நினைந்து நினைந்து உச்சரிக்கும் அந்த மந்திரம் கூட நாவில் நனைந்து நனைந்து நிற்கிறது உன் அன்பு மழையில். நேர்களை, நாம் கேட்ட அந்த பாடல் மனுவும் எஸ் ஜானகியும் பாடியிருந்தது. வைரமுத்து இயற்றி தேவேந்திரன் இசையில் ஒலித்த அந்த பாடல் வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து வந்தது.
1: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வார்த்தைகள் சொல்ல முடியாததை இசை சொல்லிவிடும். கண்கள் பேச முடியாததை மெட்டுகள் பேசிவிடும். மெட்டுகளை உருவாக்கிய விரல்கள் பேசும்போது இசையே நேர்முகம் காண வருகிறது.

0: மெட்டுகளுக்கு உயிரூட்டிய மாயாவி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் நெகிழ வைக்கும் சந்திப்பு. இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: நேர்களே, இன்றைய நமது ரெட்ரோ நேரத்தில் இயக்குனர் பாரதிராஜா மற்றும் இயக்குனர் நடிகர் பாக்கியராஜ் இவர்களது படைப்பில் நாம் பார்த்து ரசித்த பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நினைவு பெட்டகமாக நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கும் பாடல் இது.

உவமைகளால் நிறைக்கப்பட்டது அல்ல கவிதை. இமை தீண்டும் விழியாய் என் உயிர் கொண்ட நிறைத்த அழகிய கவிதை நீ. நேர்களை நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் எம் எஸ் சுசநாதன் இசையமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் கேட்டு ரசித்தோம். பாமா ருக்மணி இந்த திரைப்படத்திலிருந்து.

நேர்களை நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் குரல்களில் கங்கையாமரன் ஏற்றி இளையராஜா இசையமைத்து நிழல்கள் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நிகழ்ச்சியில் அடுத்து இது அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்களில் குருவிக்கரம்பை சண்முகம் ஏற்றிய பாடல் இது. எம் எஸ் சுசநாதன் இசையில் இதோ பாடல்.

நேர்களே, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் சொன்னது போல இசைக்குள் தனியாக ஒரு கவிதை இருக்கும். அந்த கவிதை தான் மெல்லிசை என்று சொன்னோம் இல்லையா? அப்படி அந்த கவிதை அரங்கேறும் நேரம் எதுவாக இருந்தாலும், இடம் எதுவாக இருந்தாலும், இசையோடு சேரும்போது நிச்சயம் நம் செவிகளுக்கு இனிமை சேர்க்கும். அந்த இனிமையோடு இணைந்திருங்கள் நேர்களே, விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்னும் சில நொடிகளில் இந்த அலைவரிசையில் 12:40 தமிழ் செய்திகள் கேட்கலாம். அதனை தொடர்ந்து மீண்டும் இணைவோம் இசையின் இதத்தோடு.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யாத்ரீகர்கள் 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூய்மையை கடைபிடிப்பது, பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுவது, போக்குவரத்து செலவில் 10% பயணம் மேற்கொள்ளும் இடங்களில் செலவிடுவது, அன்னையின் பெயரில் மரக்கன்று நடுவது, தேசத்திற்கு முன்னுரிமை அளிப்பது ஆகிய 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வளர்ச்சியடையவும் புனித யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காகவும் பாபா அமர்நாத்திடம் பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் வழங்கி வரும் இந்திய ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை, எல்லை பாதுகாப்பு படை, தேசிய பேரிடர் மீட்புப் படை, மருத்துவர்கள், தூய்மைப் பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்களில் அமர்நாத் புனித யாத்திரை தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த யாத்திரையில் 3,888 மீட்டர் உயரத்தில் உள்ள அமர்நாத் குகையில் உள்ள பனிலிங்கத்தை யாத்ரீகர்கள் வழிபட உள்ளனர். ரக்ஷா பந்தன் பண்டிகையான அடுத்த மாதம் 28ஆம் தேதி இந்த யாத்திரை நிறைவடைய உள்ளது. இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாரிஸ் நகரில் இருநாட்டு தொழிலதிபர்களிடையே நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற அவர், இரு நாடுகளும் இணைந்து புதுமையான திட்டங்களுடன் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தொழில்நுட்ப மேம்பாடு, விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், உலக அரசியல் நிகழ்வுகள், எரிசக்தி பகிர்வு உள்ளிட்டவை உலக அரசியலில் பெரும் மாற்றங்களை செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டு

0: தடுப்பதற்கு இந்தியா முனைப்பான நடவடிக்கையை எடுத்து வருவதாக கூறிய அமைச்சர், பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கட்டமைப்பை கொண்டு வருவதில் ஒட்டுமொத்த உலகிற்கும் இந்தியாவும் பிரான்ஸும் வலுவான நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், மின்னணு கட்டமைப்பு மற்றும் அடுத்த தலைமுறையினருக்கான தொழில்நுட்பத்தை வழங்குவதிலும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா பசுமை எரிசக்தி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்த அவர், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், மின்கலம் தயாரிப்பு, காற்றாலை மின்சக்தி திட்டங்கள் ஆகியவற்றில் ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறினார். 2030 500 GW கரிமம் சாரா மின் உற்பத்திக்கான இலக்கை அடைவதற்கான முயற்சிகள் இந்தியாவில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. இந்த உச்சி மாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாய்ச்சியும் புதுதில்லியில் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தி புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளன. இந்த மாநாட்டின்போது இந்தோ பசிபிக் மண்டல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை திருமதி சனே தகாய்ச்சி மேற்கொண்டதாக ஜப்பான் டைம்ஸ் நாளேடு தெரிவித்துள்ளது. எரிசக்தி பாதுகாப்பு, விநியோக கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் அந்த நாளேடு குறிப்பிட்டுள்ளது. இந்தோ பசிபிக் மண்டல பொருளாதாரத்தில் சீனாவின் தலையீடு உள்ளபோதிலும் அப்பகுதியில் தாராள பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிப்பது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசித்ததை கியோடோ நாளேடு வரவேற்றுள்ளது. இதனிடையே தமது இந்திய பயணத்தை முடித்துக் கொண்டு ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாய்ச்சி இன்று ஜப்பான் புறப்பட்டுச் சென்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி என் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. அந்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மருத்துவ நிவாரண உதவிகளை வெளியுறவு அமைச்சகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்குள்ள ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தியா சார்பில் அளிக்கப்பட்டு வரும் மனிதாபிமான அடிப்படையிலான நிவாரண உதவிகள் முறையாக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் உடனுக்குடன் கிடைத்து வருவதாகவும், சேவையும் தரமாக உள்ளதாகவும் அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் அமிஸ்தா திட்டப் பணிகளை அந்நாட்டு மக்கள் பாராட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொழில் வர்த்தக அமைப்புகளுக்கான மை பாரத் மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. இம்மாநாட்டில் உரையாற்றிய மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். தொழில் நிறுவனங்களையும் மை பாரத் இயக்கத்தையும் இணைப்பதன் மூலம் இளைஞர்களின் ஆற்றலை நாட்டின் மேம்பாட்டுக்கான இலக்குகளை அடைவதற்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாநாட்டில் அசோச்சம், ஃபிக்கி, கெய்ட் மற்றும் சிஐஐ ஆகிய தொழில் வர்த்தக கூட்டமைப்புகள் பங்கேற்றுள்ளன. தொழில் நிறுவனங்களை மை பாரத் கட்டமைப்பில் கொண்டுவரும் முயற்சியாக இம்மாநாடு நடைபெறுகிறது. 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்தும் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்படவுள்ளது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் தற்போதைய உயர்தலைவர் திரு முஜ்தபா கமேனி கலந்து கொள்ள மாட்டார்

0: செல்கிறார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள மோஜ்தபா கமேனியின் பிரதிநிதி திரு அயத்துல்லா ஹக்கீம் வெளியிட்டுள்ள செய்தியில், பாதுகாப்பு காரணங்களுக்காக உயர் தலைவர் இதில் பங்கேற்கவில்லை என்றும், பொதுவழியில் அவர் தோன்றுவது பாதுகாப்பானதாக இல்லை என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அரகாஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அமெரிக்க அதிபர் இஸ்ரோலுடன் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 7-5 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் மடலேனா, சுவிட்சர்லாந்தின் மிரோஸ்லோவா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 366 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகல் ஸ்பெயின் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. போர்ச்சுகல் 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவையும், ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரியாவையும் வென்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. பவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ரெட்ரோ.

படைப்பாளர்கள் மண்ணை விட்டு மறைந்த போதும் தம் படைப்புகளால் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நம் மனங்களில், இல்லையா? அப்படி நம் மனங்களில் என்றென்றும் நிறைந்திருக்கும் அந்த படைப்பாளர்கள், இருவரும் படைப்பாளர்களை நினைவு கூறும் விதமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய நமது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி. நிறைவு செய்ய காத்திருக்கிறோம் ஏற்கனவே இரண்டு பாடல்கள். இந்த திரைப்படத்திலிருந்து வரும் காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு இதோ ஒலிக்கும் இந்த பாடல். முந்தானை முடிச்ச திரைப்படத்திற்காக முத்துலிங்கம் ஏற்றி இளையராஜா இசையமைத்தது, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

விழிகளில் மழை நிரப்பி விடைபெற்ற போதும் மொழிகளாக வாழ்வதுதான் உண்மை இல்லையா? சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் இது. அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையமைத்து பி.எஸ். சசிரேகாவோடு இணைந்து பாடிய பாடல்.

இந்த பாடல் முடியும் போது நம் மனதுக்குள் எத்தனை ஒரு சோகம் இருக்குமோ அந்த சோகம் அத்தனையும் உண்மை. கண்ணில் கருவாய் விழுந்த உறவு கவிதையாய் பிறந்து மீண்டும் அது பிரியும் போது இதுவரை இணைந்திருந்த நிலையத்தில் நேரம் பகல் 1:30.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: நேர்களை, இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியாக உங்களுக்கு பிடித்தமான பாடல்களையெல்லாம் நீங்கள் இப்போது கேட்டு ரசிக்கலாம். சரி, தொலைபேசி வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா தொலைபேசி எண்கள் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுடைய நினைவிற்காக 044 என்ற இணைப்பு என்னோட சேர்த்து 2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871 இந்த தொலைபேசி எண்களில் வாங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன அப்படின்றத சொல்லுங்கள், நாம் கேட்கலாம், நண்பர்களோட சேர்ந்து கேட்கலாம். இது ஒரு கதம்ப கானங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தர் ரசனையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ரசனைகள் என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி கேட்டு ரசிக்கலாம். சரி, எப்போதும் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை தான் என்ன, அடிக்கடி இணைப்பில் வரக்கூடிய நேர்கள் கொஞ்சம் இந்த ஒரு மணி நேரம், ஏன்னா நேர்களுக்கு விருப்பமான மற்ற இதில் பங்கெடுக்கிறதுன்றது வேறு, இது அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றதுனால தொடர்ந்து வரக்கூடிய முயற்சிக்கக்கூடிய அந்த நேர்கள் கொஞ்சம் புதிய நேர்களுக்கு நீங்கள் வழிவிடலாம் அப்படின்ற ஒரு செய்தியோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பாடலோடு தொடங்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வைரமுத்து வரிகளில், ஹம்சலேகா இசையமைத்த ஒரு பாடல் இது, கேப்டன் மகள், இந்த திரைப்படத்திலிருந்து.

0: இருக்கிறது.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைப்பில் இருக்கும் முதல் நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் முதல் நேயரா வந்திருக்கீங்க
2: இன்னைக்கு?
1: கொளப்பாக்கத்துல இருந்தா?
2: ஆமா மேடம்.
1: சொல்லுங்க வெங்கடேஷ். வெங்கடேஷ், இதுக்கு முன்னாடி எப்போ வந்தீங்களோ? மற்ற நேர்களும் சந்தோஷம். சொல்லுங்க வெங்கடேஷ், என்ன பாடல் கேட்கலாம்?
2: உரிமை குரல் மேடம்.
1: உரிமை குரலா?
2: ஆமா மேடம்.
1: ஓகே.
2: பாடல் வந்து நேத்து பூத்தால ரோஜா முத்து பாட்டு மேடம். அந்த பாட்டு கொஞ்சம்
1: அந்த பாடல் வேணுமா? சரி, மகிழ்ச்சி கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி. உரிமை குரல் திரைப்படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜன் குரலில், வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இதோ பாடல்.
3: ஹாய் ஹாய்

நல்லா முடிப்பேன். நேற்று பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூட.

நேரம் ஒதுக்கு, நெருங்க நேரம் ஒதுக்கு. நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூடாது.

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
1: குமார், இடுக்கி மாவட்டம், கேரளா. நல்லா இருக்கீங்களா?
0: கேரளால இருந்தா சொல்லுங்க. நல்லா இருக்கும் நண்பா, நீங்க நல்லமா?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: சரி, இடுக்கி மாவட்டத்துல உங்க ஊர் பேர் என்ன? நீங்க இருக்கக்கூடிய ஊர் பேர் என்ன?
1: பாரத்தோடு.
0: பாரத்தோடு. ஏன்னா எங்களுக்கு அந்த பகுதியெல்லாம் அதிகமாக தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா, அதனால கேட்டேன். பாரத்தோடு. ஓகே, வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அவ்வளோ தூரத்துல இருந்து கால் பண்ணியிருக்கீங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து அவள் ஒரு தொடர்கதை. பாடல் வந்து கடவுள் அமைத்து வைத்த
0: மேடை. அழகா உங்களுக்காக வந்துட்டே இருக்குது, கேட்கலாமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா குழுவினர் அவங்களுடைய குரல்ல, கண்ணதாசன் வரிகள், எம் எஸ் சுசன் அதன் இசையமைத்த பாடல் இதோ.

அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: நான் எம் சுரேஷா பேசுறேன்.
0: சுதேஷாவா சுரேஷாவா?
1: சுதேஷா.
0: சுதேஷா எங்க இருந்து பேசுறீங்க?
1: மயிலாப்பூர்ல இருந்து.
0: மயிலாப்பூர்ல இருந்து சுதேஷா. இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களாமா? வெரி குட். வாங்க, இந்த மாதிரி புதிய நேயர்களுக்காக தான் நாங்கள் காத்திருக்கிறோம். மயிலாப்பூர்ல இருந்து சுதேஷா. சொல்லுங்க சுதேஷா, முதல் முறையா இந்த நிகழ்ச்சியில வந்து பாடல் கேட்க வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு முதல் மரியாதை பாட்டுல இருந்து பாட்டு வேணும்.
0: என்ன பாடல்? முதல் மரியாதையில
1: வெட்டிவேறு
0: வாசம் பாடலா? சரி, கொடுத்துடலாம். வாழ்த்துக்கள். தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு இணைப்பு கிடைக்கும், உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்கலாம். சரியா?
1: ரொம்ப தேங்க்ஸ்.
0: நன்றி நன்றி நன்றி. முதல் முறையாக வர்றதுனால ஒரு பதட்டத்தோடையே பேசுகிறாங்க. முதல்ல வந்து இந்த மாதிரி நேயர்களுக்கு வழிவிட்டு என்னுடைய பழைய நேயர் நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. சரியா? இப்போ வந்து வாங்க நம்ம பாடல் கேட்கலாம். வெட்டிவேறு வாசம் இந்த பாடல் கேட்டிருக்கிறாங்க. வைரமுத்து வரிகளை இளையராஜா இசையமைத்தது. மலேசியா வாசுதேவனும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல்.

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, பார்த்திபன். வாங்க பார்த்திபனுக்கு என்ன பாடல்?
1: மேடம்
0: சூப்பரா இருக்கும் நண்பா, சொல்லுங்க.
1: அதாவது தூர நின்று போச்சில இருந்து ஏரி கரை பூங்காற்று, அந்த பாக்கியராஜோட நினைவுக்காக அந்த பாட்டு.
0: இந்த பாடல் வேணுமா? கேட்கலாமே.
1: ஆமா மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. கேஜிஎஸ் தாஸ் குரல்ல இளையராஜா இசையமைத்த பாடல்.

0: 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் நேரம் இப்போது 1:30 நேர்கள் இணைந்திருக்கும் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்து யார்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா,
1: பேசுறேன்.
0: எங்க இருந்தம்மா?
1: சென்னை கொடுங்கையூர்ல இருந்து பேசுறேன்.
0: கொடுங்கையூர்லயா? உங்க பேருமா?
1: ரூபினி.
0: ரூபினி கொடுங்கையூர்ல இருந்து. ஏன் இவ்வளவு ஒரு தயக்கத்தோடய பேசுறீங்க? ஜாலியா பேசலாமே.
1: பரவாயில்ல,
0: மகிழ்ச்சியில வந்து பேச வராது இல்லையா? சரி, ஆனாலும் என்ன பாடல் என்ன படத்துல நீங்க சொன்னாதானே நான் போட முடியும்.
1: 100வது நாள்ல இருந்து
0: அந்த பாடல் வேணுமா? கேட்டலாம். இதே மாதிரி தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயம் இணைப்பு கிடைக்கும், நாம பேசலாம். சரியா? வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள்ல புலமைப்பித்தன் வரிகள், இளையராஜா இசையமைத்த பாடல் இது.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் காற்றலையில் கலந்து ஒலிக்க காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு மனம் பகிர்கிறார் திருமறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: தேவாரம் பயில்வதற்கு காரணமாக இருந்த திருக்கருகாவூர் என்னுடைய மனதிற்கு உகந்த தலமாக இருந்த காரணத்தினாலே என்னுடைய சிற்றூருக்கு பதிலாக அந்த கருகாவூர் ஆலயத்திற்கு பக்கத்திலே ஒரு இடம் வாங்கி அந்த பெருமானை தினந்தோறும் வழிபடுவது எனக்கு சிறந்ததாக இருக்கின்றது.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு. நேர்கள் இப்போது இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். இனி பிள்ளையார் வணக்கம்.
2: இனிய நண்பர்கள் வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: வணக்கம் வாங்க நண்பர் சொல்லுங்க.
2: எனக்கு படத்தோட பேரு ஒரு ஊதாப்பு கண் சிந்திக்கிறது. இதுல வந்து கமலஹாசன் படிக்கிறதா காட்சி. பாடல் தொடங்கும் அறிகள் நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற வாழ்க
0: வாழ்க. சூப்பர், கேட்கலாமா? நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி.

0: சத் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். வணக்கம்.
1: இனிய பிற்பகல் வணக்கம். சந்தாபாவும் நான் சிங்கர் சோன் சென்னை ஆர்கே நகர்ல இருந்து நீண்ட இடைவெளி பிறகு நினைக்கிறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க நண்பா.
1: நீங்க நிகழ்ச்சி பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய தமிழ் ஆளுமை நிகழ்ச்சி பண்ற மாதிரி.
0: ஏன் அப்படி இல்லை?
1: நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஊரார் உரங்களே உற்றார் துறையில
0: நான்
1: சின்ன வயசுல கேட்ட பாட்டு அதெல்லாம் நைட்ல திங்கக்கிழமை நைட் உங்களுக்கு இருக்கணும்னு போடுவாங்க 9:10. அந்த பாடல்லாம் அப்ப கேட்பேன். நம்ம நூதீன் பாய் அடிக்கடி கேட்பாங்க அந்த பாட்டு.
0: ஓ நான் பதில் சொல்லாம நேயர்கள் சொன்னீங்க. அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாங்க இப்ப என்ன பாடல் கேக்கலாம்.
1: சில படைப்பாளிகள் வந்து மறைஞ்சாலும் அவங்க படைப்புகள் மறையாத ஒண்ணு இருக்கு மேம். பகிராஜ் மாதிரி பெரிய ஆளுமைகள், பாரதி ராஜா மாதிரி ஆளுமைகள் அவங்க பாடல்கள் ரொம்ப சிறப்பா ஒழிச்சுட்டே இருக்கு.
0: அதனாலதான் ரெட்ரோ நேரத்துல இன்னைக்கு வந்து நாம போட்டதே. சொல்லுங்க இப்போ உங்களுக்கு என்ன பாடல்?
1: ஒரு பாடல் மௌன கீதங்கள் திரைப்படம், ரொம்ப அழகான பாடல். தேசாஸ் பாடியிருப்பாரு கூட,
0: ஜானகியோட வாய்ஸ்ல.
1: மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா, ரொம்ப அழகான பாடல், அற்புதமா இருக்கும். இந்த நேரத்துல மபு மந்தாரமா வேற இருக்கு.
0: நிச்சயமா, அதாவது காத்து காற்றும் மலரும் பேசிய இதை காற்றலைகள் இங்க உங்களுக்கு பாடலா மொழிபெயர்த்து கொடுக்குது. கேட்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி.

0: நேரம் 1:47:50. இப்போ இணைப்பில் யார்? வணக்கம்.
1: ஹலோ,
0: வாங்க. கோயம்பேடு சுப்பிரமணியனா? சொல்லுங்க நண்பா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: தூவானம்
0: இது தூவானமா? நல்ல வெயில் அடிக்குதா, மழை பெய்யுதா? வெளியில
1: மழை வரணும் பாட்டு.
0: வெயில் தாங்காம மழை வரணும்னு பாடல் கேக்குறீங்களா? சூப்பர். சரி, நன்றி, மகிழ்ச்சி. அதாவது வெளியில மழை வரலனாலும் இந்த பாடல் மூலமா நினைச்சுக்கிடலாம். நன்றி நன்றி. கேட்கலாம். நேரில் அவங்க கேட்ட இந்த பாடல் டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீலா குரல்கள், கண்ணதாசன் ஏற்றி கே வி மகாதேவன் இசையமைத்தது.

0: வணக்கம். ஹலோ,
1: தி பர்சன் யூ ஆர் ஸ்பீக்கிங் வித் ஹஸ் புட் யுவர் கால் ஆன் ஹோல்ட்.
0: ஆஹா, நமக்கு இணைப்பு கொள்ள ட்ரை பண்ணுறதுக்கு வேறு யாருக்கிட்டேயோ ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல, அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். நாம் அடுத்த நேற்ற பாடல் கேட்போம். கேட்கலாம், அதுக்கு முன்னாடி

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: நேரம் 1:53 ஆகுது. இப்போ இணைப்பில் இருக்கக்கூடிய நண்பர், வணக்கம்.
3: ஹலோ,

0: இணைப்புல இருக்கீங்க, பேசலாமே.
1: அதான் சொன்னே மேடம்,
0: என்ன படம், என்ன பாடல் வேணும், யார், உங்க பேர் என்ன?
1: எஸ் குமார், கீரை சாத்து.
0: கீரை சாத்துல இருந்து எஸ் குமார் வந்திருக்கீங்க. என்ன பாடல் கேட்க போறீங்க நண்பா?
1: நாங்க அவசர கல்யாணம் கேட்டேன்.
0: அவசர கல்யாணம் நம்ம கிட்ட அவைலபிள் இல்லை இப்போ.
1: சரி, தப்பு தாளங்கள் போடுங்க.
0: தப்பு தாளங்கள்ல இருந்து போடலாமா?
1: போடுங்க.
0: சரி, வாணிஜெயராம் குரல்ல பாடல் வருது, கேட்கலாம்.
1: ஓகே,
0: நன்றி.

பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்த அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வது மு செண்பக காசி. நூற்றி ரெண்டு புள்ளி மூன்று பவத் பாரதி தமிழ் பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் 2 மணிக்கான ஆங்கில செய்திகள் இடம்பெறும்.

0: தமிழ்எஃப்எம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 2:16 20 நொடி ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். நான் உங்கள் ஆர்ஜே செங்கமலம் ஷரத். என்ன நேயர்களே, நலமாக இருக்கீங்களா? மத்தியான நேரத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துட்டு சில பாடல்களும் கேட்டு ரசித்தோம்னா சும்மா அப்படி இருக்கும் மனசு. அந்த மாதிரியான பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்கலாம் இன்றைய எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில்.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்,
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக பாடல்கள் அரங்கேற இதோ முதல் பாடல்.

வேலைகள் ஆரம்பமாக இருந்தாலும் அந்த நம்மை வாழ வைக்கின்ற அந்த பூமிக்கும் எத்தனை வந்தனமான பாடல்கள்லாம் இருக்குது. எங்கே போனாலும் நமக்கு வந்து முதல்ல கால் பதிக்கிறது பூமியில்தான். நம்ம வணங்கி அதை வந்து வாழ்த்தி அதனோடு சேர்த்து வாழ்வும் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாமே ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் இல்லையா? நாம் கேட்ட அந்த பாடல் புதுப்பாட்டு அப்படிங்கிற படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடிய பாடல், குழுவினருடன் பாடியது. வாலி இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா. புதுப்பாட்டு அப்படிங்கிற படத்திற்காக அந்த சூப்பரான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் நிகழ்ச்சியில். அடுத்து நாம் கேட்க போகிற பாடல்

பாட்டு கட்ட கால் சலங்க தாளம் தட்ட காக்காக அடி எடுப்போம். பாத்தசானம் இச்சு கொட்ட பாராட்டி வெச்சு கொள்ள எல்லோரும் கை பிடிப்போம்.

0: மனோஜ் சித்ரா குழுவினருடன் பாடிய பாடலை நாம கேட்ட சித்தம் புலமைப்பித்தன் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா பெரிய மருது அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம கேட்ட ரசித்தோம். இணைந்திருக்கின்றோம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்
3: நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம் 044-295-2-08-53 மற்றும் ஒரு 2-8-3-8-9-8-7-1 இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.

இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வார்த்தைகள் சொல்ல முடியாததை இசை சொல்லிவிடும், கண்கள் பேச முடியாததை மெட்டுகள் பேசிவிடும். மெட்டுகளை உருவாக்கிய விரல்கள் பேசும்போது இசையே நேர்முகம் காண வருகிறது.

0: மெட்டுகளுக்கு உயிரூட்டிய மாயாவி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் நெகிழ வைக்கும் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

0: அடிப்படையிலான
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.

நாம் இணைஞ்சிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். நேரம் 2:30 தாண்டி கேட்டுட்டு இருக்கிறோம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள். இது வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். ஃபேஸ்புக் பேஜிலும் நிறைய நேர்கள் அவங்களோட வணக்க வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்றத லைட்டாக படிச்சுட்டு வந்துடலாம். ஹேமலதா அப்படிங்கிறவங்க ஸ்டிக்கர் மாதிரி போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயால மதிய வணக்கம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. கற்பணன் ரங்கசாமி அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. சின்னக்கனூர் கற்பணன் ரங்கசாமி கோயம்புத்தூர் மாவட்டம்லேருந்து போட்டிருக்காங்க. பர்வதவர்தினி அவங்க இனிய மதிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. முகமது மியான் அப்புறம் ஞானாம்பிகா ரஞ்சன் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சிவராம் நாகராஜன் அவங்களும் மனமார்ந்த மாலை நேர வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவங்க வந்து இந்த பூமியே அப்படிங்கிற பாடல் இனிமை அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவங்களுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் மதிய வணக்க வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கமலாவர்தன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி மதிய நேர பாடல்கள் இனிமை அப்படின்னு போட்டிருக்காங்க. காட்டுப்பாக்கம்லேருந்து அந்தோணிராஜ் அப்படிங்கிற நேர் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பூமி என்று சொல்லி இடம்பெற்ற பாடல்கள் தொகுப்பு அருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நம்ம எந்த மாதிரியான ஸ்டைலில் பாடல்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நேர்கள்லாம் உடனடியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. கமலாவர்தன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்மை வாழ வைப்பது இந்த பூமி தான். இங்கிருந்து எடுக்கக்கூடியது தானே நீர் நிலம். அந்த மாதிரி நமக்கு உணவு அன்றாட வாழ்க்கை அத்தனையும் இந்த பூமி அன்னையின் மடியில் தானே. அவள் கொடுக்கும் செல்வம் தானே நமக்கு உணவாகவும் வாழ்வாகவும் அமைகின்றது. எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் வரும் பாடல் கேட்கலாம், மீண்டும் பல்லவி அப்படிங்கிற படத்திற்காக.

பி சுசீலாவின் குரலில் ஒலித்த பாடலை நாம கேட்டு ரசித்தோம். மீண்டும் பல்லவி அப்படிங்கிற படத்திற்காக எத்தனை எத்தனை பாடல்கள் அந்த பூமியை வாழ்த்தித்தான். நம்மை தாங்கும் அந்த தாய் உள்ளம் அனைத்தையும் கொடுக்கின்றது. நாம் மிதித்தாலும் பொறுமையாக காத்து கொண்டிருக்கின்றது. அதை வணங்குவதில் நமக்கு பெருமைதானே. அது தருகின்ற நெல்லும் வாழ்வும் வளமானதுதான். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்குறோம். நேரம் 2:38 ஆயிட்டிருக்குது.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: இணைந்திருக்கின்றோம் நேர்களை, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 2:40 ரெடி ஆயிட்டு இருக்குது. இதோ பாடல்கள் உங்களுக்கு அரங்கேறி காத்துட்டு இருக்குது. அதற்கு முன்
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
1: பூமி தாயின் மடியில்தான் எத்தனை எத்தனை கலைகள், அதாவது நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே அதை சார்ந்து தானே வளர்கின்றது. அது தருகின்ற சந்தோஷம் அத்தனை குறைவா என்ன? எத்தனை எத்தனை கலைகள் கொண்டாடப்படுகின்றது.

0: வளமான பூமியில் சுகமான கலைகள். ஆம், பூமி வளர்ந்த பின் அது தருகின்ற வாழ்வை நாம் பெற்றுக்கொண்டு நமது வாழ்வை வளமாக்குவதுதானே முறை. பாடல்கள்லாம் கேட்டு வச்சிட்ருக்கிறோம். இது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. நேரம் 2:46.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
0: வாழ்வியல் என்ற அழகான விஷயம் வளர்ந்ததெல்லாம் அந்த அன்னை பூமி தன் மடியை நிரப்பி நம் வயிற்றை நிரப்பிய பின்தானே.

தந்தையும் தாயையும் நமக்கு கொடுத்தது இந்த அன்னை பூமி அல்லவா. மலேசியா வாசுதேவன் குரலில் ஒலித்த பாடல் கேட்டோம். இளையராஜாவின் இசையில் நண்டு அப்படிங்கிற படத்திற்காக நாம் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் 2:51 ஆயிட்டிருக்கு. நிறைய நேயர்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜ்லேயும் அவங்களோட கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. எடப்பாடி சவுகார்பேட்டையிலிருந்து கந்தன்வள்ளி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன், இனிய மாலை வணக்கம் சகோதரி, பிற்பகல் வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரியாஸ் பட்டி அப்படின்றவங்க சூப்பர் டூப்பர் அப்படிங்கிற ஸ்டிக்கர் மாதிரி அனுப்பிச்சிருக்கிறாங்க. நாகராஜ் ஆறுமுகசாமி அவங்களும் பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சாந்தி ரமேஷ் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. இளங்கோ காஞ்சிபுரம்லேருந்து மதிய வணக்கம், எங்கள் ஸ்டைல் பாடல்கள் சூப்பர், அருமை இனிமை பாடலுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரகாஷ் அப்படிங்கிறவங்களும் நைஸ் போட்டிருக்காங்க. ஹைதாமகி பொன்னம் ராவதிலேருந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. வீரராகவான் மதிய வணக்கம் சகோதரி, முழு மனதுடன் இணைகின்றேன் எங்கள் ஸ்டைலில், பாடல்கள் அனைத்தும் தேன் சுவை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரக்கூடிய பாடல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த பூமியும் சாமியும் நம்மை காப்பதினால்தான் வாழ்க்கை வளமாகிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு ஒரு நன்றி சொல்லி வரும் பாடல்

0: மனோஜ் சித்ரா குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டோம். வாலியேற்றிய பாடல் இசை இளையராஜா எங்க முதலாளி அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம கேட்டு ரசித்தோம். நாம் இதுவரை இணைந்திருந்தோம்.
1: கண்ணா இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டோம். நேரம் 2:55 இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம் தேசிய உற்பத்தி இயக்கம் நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் குறித்து. இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சியை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் தேசிய உற்பத்தி இயக்கமாகும். இது உற்பத்தி துறையின் பங்களிப்பை நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதாவது GDP 25% உயர்த்தவும் உலகளாவிய சந்தையில் இந்தியாவை முன்னணி தயாரிப்பு மையமாக மாற்றவும் உதவுகிறது. இந்த திட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கும் துறைகள் தூய்மையான தொழில்நுட்பம், கிளீன் டெக்னாலஜி மற்றும் MSME எனப்படும் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதன் மூலம் மேக் இன் இந்தியா திட்டத்தை வலுப்படுத்துகிறது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் மற்றும் உலகளாவிய வர்த்தக சங்கிலியில் குளோபல் வேல்யூ செயினில் இந்தியாவை ஒரு முக்கிய பங்கேற்பாளராக நிலைநிறுத்துகிறது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதாவது GDP உற்பத்தி துறையின் பங்களிப்பை 25% உயர்த்துவது, இதன் மூலம் 2047 உற்பத்தி துறையில் மட்டும் 7.5 trillion அளவுக்கு GDP எட்டுவது இலக்காகும். இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் சுமார் 14.3 crore புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது, சர்வதேச சந்தைகளில் இந்திய பொருட்களின் மதிப்பை உயர்த்தி வணிக ஏற்றுமதியை 1.2 trillion அளவுக்கு விரிவுபடுத்துவது ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய இலக்குகளாகும். இத்திட்டம் முதன்மையாக 5 முக்கிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. தொழில் தொடங்குவதற்கான விதிமுறைகளை எளிதாக்குதல் மற்றும் உற்பத்தி செலவை குறித்தல். இதன் மூலம் எளிதான வணிக நடைமுறை கொண்டு வரப்படும். புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குதல் அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வழங்குதல். இதன் மூலம் எதிர்காலத்திற்கான மனித வளம் உறுதி செய்யப்படுகிறது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு தேவையான நிதியுதவிகள், மானியங்கள் மற்றும் சந்தை வாய்ப்புகளை உருவாக்குதல். நவீன மற்றும் பசுமை தொழில்நுட்பங்களை இந்திய தொழிற்சாலைகளில் புகுத்துதல். சர்வதேச தரத்திற்கு இணையான மேட் இன் இந்தியா தயாரிப்புகளை உருவாக்குவது. இத்திட்டம் இந்தியாவின் கார்பன் உமிழ்வை குறைக்கும் கிளீன் டெக் அதாவது தூய்மை தொழில்நுட்பம் மற்றும் பசுமை ஆற்றல் உற்பத்திக்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறது. சோலார் பேனல்கள் மற்றும் மாடியூல்கள் தயாரிப்பு, மின்சார வாகனங்களுக்கான பேட்டரிகள் மற்றும் உதிரி பாகங்கள், பசுமை ஹைட்ரோஜன் தயாரிப்பிற்கான எலக்ட்ரோலைசர்கள் மற்றும் காற்றாலைகள் ஆகியவை இதனுள் அடங்கும். இத்திட்டம் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு சிறப்பு கவனம் செலுத்துகிறது. நெடுஞ்சாலைகள் மற்றும் டிஜிட்டல் இணைப்புகளுடன் கூடிய பிரத்யேக தொழில்துறை பூங்காக்கள் மற்றும் ஒருங்கிணைந்த தளவாட மண்டலங்கள் அமைக்கப்படுகின்றன. பிராந்திய கிளஸ்டர்கள் மூலம் பொம்மைகள் தயாரிப்பு, ஜவுளி, தோல் மற்றும் காலணிகள் போன்ற குறிப்பிட்ட துறைகளுக்கான பிரத்யேக உற்பத்தி மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் தேசிய உற்பத்தி இயக்கம் அதாவது நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் குறித்து.
0: இதுவரை கேட்டது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப

0: பகுதி காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
2: உங்கள் விருப்பம்,
3: அதுவே நம் அனைவரின்.

0: எஃப்எம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மின் வர்ணஜாலம்.
2: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். நேரம் 3:20 ஆயிடுச்சு. பாடல்கள்லாம் உங்களுக்காக அரங்கேற காத்துட்டு இருக்குது. உற்சாகம் தரக்கூடிய பாடல்கள்லாம் நாம கேட்டு ரசிக்கலாம் இந்த 1 மணி நேரத்திற்கு. வர்ணஜாலம் தரும் முதல் பாடல் கல்பனா பிரதாப் பாடியது.

0: விழாக்கோலமாக பாடல் கேட்டு ரசித்தோம். எத்தனை ஆழமான சொற்கள், அப்படியே நம்மளை வந்து அப்படியே அந்த பாடலோடு சேர்த்து உற்சாகத்தையும் ஊற்றெடுக்க வைக்கக்கூடிய பாடல். கல்பனா பிரதாப் குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டோம். கபிலன் எழுதிய பாடலுக்கு இசை மணிஷர்ம நரசிம்மா அப்படிங்கிற படத்திற்காக இடம்பெற்றது அந்த பாடல்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நேரம் 3:10 கிட்ட ஆக போகின்றது. நாம கேட்டு இருக்கிறது வர்ணஜாலம்.
2: 102.3 பாட்டுக்கு இதுதான் டான்.

நமக்கே ஒரு கலகலப்பு வந்துடும். நம்ம வந்து அப்படி சாப்பிட்டுட்டு ரெஸ்டாக இருக்கிற நேரம், லைட்டாக தூங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு மனசு அலைப்பாயக்கூடிய நேரமாக இருந்தாலும் நமக்கு வேறு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி தோணும். அப்போ ஏதாவது இந்த மாதிரிலாம் ஒரு பாட்டு கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு உள்ளம் கேட்குமே இல்லையா, அந்த மாதிரி கலகலப்பாக ஒரு பாட்டை கேட்போலாமா? கலகலப்புக்கு காரணம் யாரோ

0: நாம கேட்ட அந்த பாடல் பத்ரி அப்படிங்கிற படத்திற்காக சங்கர் மகாதேவன் குழுவினருடன் பாடியது பழனி பாரதி எழுதிய பாடல் ரமண கோகுலா இசையில் கேட்டு ரசித்தோம். பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் காற்றலையில் கலந்து ஒலிக்க காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு மனம் பகிர்கிறார் திருமறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: தேவாரம் பயில்வதற்கு காரணமாக இருந்த திருக்கருகாவூர் என்னுடைய மனதிற்கு உகந்த தலமாக இருந்த காரணத்தினாலே என்னுடைய சிற்றூருக்கு பதிலாக அந்த கருகாவூர் ஆலயத்திற்கு பக்கத்திலே ஒரு இடம் வாங்கி அந்த பெருமானை தினந்தோறும் வழிபடுவது எனக்கு சிறந்ததாக இருக்கின்றது.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு. பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் இசை பயணம் உங்களுடன் நாள்தோறும். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: வர்ணஜாலம் விவத் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: உள்ளத்தில் உற்சாகம் ஊற்றெடுக்க பாடல்கள் கேட்டு மகிழ வர்ணஜாலம் நிகழ்ச்சி தரும் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நாம கேட்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். SP பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் பாடியது பரத்வாஜ் இசையில் வைரமுத்து எழுதிய பாடல்.

0: காட்சி எடுக்கும் காலம் மட்டும் வைத்துக்குள்ள சிக்கல் இல்ல, கலவி உள்ள காலம் மட்டும் உடம்புக்குள்ள சிக்கல் இல்ல. என்னாச்சு என்னாச்சு இழுத்த இழுப்பு என்னாச்சு, ஒன்னாச்சு ஒன்னாச்சு உடல் நேரம் ஒன்னாச்சு. உச்சந்தல காயுதடி இச்சு மழை இட்டு விடு, உணர்ச்சிகளின் உச்சியில ஓங்கொடிய நட்டு விடு. ஓ போடு
1: ஓ போடு.

0: ஜெமினி அப்படிங்கிற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் பாடியது வைரமுத்து எழுதிய பாடல் கேட்டு ரசித்தோம். இணைந்திருக்கின்றோம் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில்.
1: இன்று இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வார்த்தைகள் சொல்ல முடியாததை இசை சொல்லிவிடும். கண்கள் பேச முடியாததை மெட்டுகள் பேசிவிடும். மெட்டுகளை உருவாக்கிய விரல்கள் பேசும்போது இசையே நேர்முகம் காண வருகிறது.

0: மெட்டுகளுக்கு உயிரூட்டிய மாயாவி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் நெகிழ வைக்கும் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

நிறைய நேர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. மேலப்பேடு தயாளன் வர்ணதாளம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. வேல்முருகன் அப்புறம் ஹேமலதா இவங்கெல்லாம் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் இனிய மதிய மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. இளங்கோ காஞ்சிபுரம் வர்ணஜாலம் பாடல்கள் சூப்பர் தூல் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. வீரராகவன் வர்ணஜாலம் பகலில் வந்ததல்லவோ, வளம் தரும் கீதங்கள் தந்ததல்லவோ, வண்ணக்கோலம் உலா பெற்றதல்லவோ, விழித்தெழுந்து கேட்க மகிழ்வல்வோ அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன் மாதவரம்லேருந்து அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இணைந்திருக்கின்றோம். இது விபுத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல் மாணிக்க விநாயகம் மற்றும் விது பாடியது.

0: தூளான அந்த பாடலை கேட்டு ரசிச்சு நம்ம மனசும் தூள் தூளா பறந்தாலும் அதுலயும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது இல்லையா? தூள் படத்திற்காக மாணிக்க விநாயகம் விது பாடிய பாடலை கேட்டு ரசிச்சோம். வித்யாசாகரோட இசையில நாம் முத்துக்குமார் எழுதிய பாடல் இணைந்திருக்கின்றோம். வர்ணஜாலம்
1: 102.3 FM.
0: வர்ணஜாலம் நிகழ்ச்சி தரும் பாடல்கள்லாம் கேட்டுட்டே நேரம் கடந்து போறதே தெரியல. 3:29 நேரம் ஆயிடுச்சு. ஃபேஸ்புக்லயும் நிறைய நீர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டுருக்காங்க. யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு வந்தெல்லாம் அன்பு ராணி வணக்கம் மேடம், வர்ணஜாலம் பாடல்களுக்கு ஓ போடுகின்றேன், நல்லா இருக்கு, நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமத் அவங்க வந்து ஆர்ஜி மேடத்துக்கு நன்றி, நீங்க வந்த பாடல்கள்லாம் அழகாய் அற்புதமாய் இருக்கு, மகிழ்ச்சி மகிழ்ச்சியாய் இருக்கும், எனவே உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேயர் நடராஜன் சுப்பையா வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க, நன்றி.

0: பாடல்களாக கேட்டு ரசிச்சிருக்கிறோம். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 044-295-2-08-53 மற்றும் ஒரு எண் 2-838-9-8-7-1. இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.
0: தொலைபேசியாக வரக்கூடிய நேயர்கள், புது நேயர்களுக்கெல்லாம் வழிவிட்டு நாம் வந்து நம்மளுக்கே ஒரு கட்டுப்பாடு வச்சு இந்த நாள் அப்படிங்கிற ஒரு முடிவோடு நாம் வந்து பங்கெடுத்தோம் அப்படின்னா நிறைய நேயர்கள் வரலாம், நிறைய கருத்துக்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்களும் இணைப்பிலலாம் பங்கேற்கலாம். மற்ற நேயர்கள், புது நேயர்களும் எங்கேருந்து வேணாலும் அழைக்கலாம். அதனால் அந்த நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தொலைபேசி வழி பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் பங்கேறுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இது வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மரணஜாலம் தரும் பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கோம். அடுத்து வரக்கூடிய பாடல் உதித் நாராயணன் பாடியது, கேட்டு ரசிக்கலாம்.
2: மலையாள பகவதி, மலையாள பகவதி, மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: உதித் நாராயணன் குழுவினருடன் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். வெறும் திருதி பாடலுக்கு இசை வித்யாசாகர். நாம் கேட்ட அந்த பாடல் திருமலை அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசித்தோம்.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
0: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
0: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
0: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
0: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
0: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
0: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: பாடல்கள் அரங்கேற கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வர்ணஜாலம் நிகழ்ச்சியினை. நேரம் 3:39 ஆயிட்டு இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய பாடல்

கே கே மகாலட்சுமி ஏற்பாடி பாடல் கேட்டும் வெறும் தெரிஞ்ச பாடலுக்கு இசை பரத்வா ஜே ஜே அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். நேரம் 3:43 நிமிடம் 45 நொடி.

எல்லாருக்கும் வணக்கம். நான் லிங்குசாமி பேசுகிறேன். 102.3 வித் பாரதி, தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.

0: நாம கேட்ட அந்த பாடல் சிதம்பரசன் சுசித்ரா பாடியது. உற்சாகம் நிறைந்த அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சிலம்பாட்டம். சிலம்பாட்டம் படத்திற்காக பாடல் கேட்டாச்சு. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொன்றை மிஞ்சக்கூடிய அளவுக்கு நமக்கு உற்சாகத்தை தந்து கொண்டே இருக்கின்றது. வரதாளம் நிகழ்ச்சி தரும் கானங்களை நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இது விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.

0: தேவா நெஞ்சுநிலை அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டிருச்சோம். நிறைய நேர்கள் ஃபேஸ்புக்கில் வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. டி நகர்லேருந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவங்க வந்து உத்பாரதிக்கு நன்றி, தித்திக்கும் இனிய மதிய வணக்கம், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. வண்ண வண்ண கோலங்கள் வர்ணஜாலம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் தித்திக்கும் தேனமுதமாகவும் துள்ளலாகவும் இருந்தது, வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு போட்டிருக்காங்க. ரீஜா மனோகரன் சோமசுந்தர பிரபு வர்ணஜாலம் நிகழ்ச்சி மிகவும் விறுவிறுப்பாக உள்ளது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரக்கூடிய பாடலை நாம் கேட்கலாம். சிங்கம் அப்படிங்கிற படத்திற்காக பென்னி மாணிக்க விநாயகம் பாடியது, தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் விவேகா எழுதிய பாடல்.
1: நாலு காலு பாச்சலிலே ரெண்டு கண்ணு மேச்சலிலே எட்டு தசை கூச்சலிலே தட்டுகிற ஓசையிலே புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரா பறந்து வரா நம்ம தோற சிங்கம்.

0: உற்சாகம் நிறைந்த பாடல்கள் அரங்கேற நாமும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தோம். நாம் இதுவரை இணைந்திருந்தோம்.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: நேரம் 4 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. காஃபி ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத்

தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஜவுளி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தாவேக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வின் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை

போட்டிகளை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வின் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. கல்லேயில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீரும் 4:02:30 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இப்ப இணைவிருக்கின்றோம். ஆமாங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். உங்களுக்கு தெரியும், இது தொலைபேசி வழி, நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கலாம், கேள்விக்கான பதில்களும் சொல்லலாம். 2952508532 2898 9871 இந்த தொலைபேசி எண்களுக்கு வாங்க. 044 முன்னிணைப்பு சேர்த்து டயல் பண்ணுங்க. நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் விடை சொல்லுங்க. உற்சாகமாக தொடரலாம் இந்த ஒரு மணி நேரத்திற்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
2: ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பரான சாங்கு கேட்டுட்டு வந்துடலாம். இது எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கும் பாடல்.

சங்கீத பரவசம் சாரலாக வந்தது. வீட்டில் விசேஷங்க அப்படிங்கிற படத்திற்கு எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டும், இளையராஜாவின் இசையில் வாலி இயற்றிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இணைந்திருக்கின்றோம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம் 044-295-2-8-5-3 மற்றும் ஒரு 2-8-3-8-9-8-7-1 இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.

இன்று இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வார்த்தைகள் சொல்ல முடியாததை இசை சொல்லிவிடும். கண்கள் பேச முடியாததை மெட்டுகள் பேசிவிடும். மெட்டுகளை உருவாக்கிய விரல்கள் பேசும்போது இசையே நேர்முகம் காண வருகிறது.

0: மெட்டுகளுக்கு உயிரூட்டிய மாயாவி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் நெகிழ வைக்கும் சந்திப்பு. இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம்.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில். வந்து கேள்விகள்லாம் இப்போ உங்களுக்காக ரெடியாக இருக்குது. வாங்க 2 8 3 8 9 8 7 1 2 9 5 2 0 8 5 3. ஹலோ வணக்கம், நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார், எங்கேருந்துன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ நேயர்கள், இணைப்பில் வந்தால் பேசுங்க. வணக்கம், இணைப்பில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் தயவு செஞ்சு பேசுங்க. ஏன்னா நிறைய பேர் இணைப்பில் வந்து ட்ரை பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கி என்ன சொற்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், ஹலோ வணக்கம், நம்ம தான் பேசுகிறோம் உங்களுக்கு. இணைப்பில் வந்த நிகழ்ச்சிகள் தயவு செய்து பேசுங்க. வணக்கம், ஹலோ வணக்கம், வணக்கம், கேட்குது?
2: திருநின்ற
1: ஊர் கணபதி. கேள்வி கேட்கலாமா? முயற்சி பண்ணலாமா? சரி, ரொம்ப கொஞ்சம் எளிமையாக தான் இன்னைக்கு கேட்க போகிறோம். ஆனால் இது வந்து ஒரு அறிவியல் சார்ந்த அப்படிங்கிற மாதிரியான சொற்கள் தான், சரிங்களா? ஹெக்ஸகன் அப்படின்னு ஒரு சொல் சொல்லுவாங்க இல்லையா, ஹெக்ஸகன் அப்படிங்கிறதுக்கான சரியான தமிழ் சொல் வந்து நீங்கள் சொன்னால் போகிறோம். அடிக்கடி நம்ம சொல்லக்கூடியது தான், அதற்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் போகிறோம்.
2: நன்றி,
1: வணக்கம். ஹலோ வணக்கம்,
3: முத்துக்குமார்
1: சொல்லுங்க. நன்றி, வணக்கம். ஹலோ வணக்கம்,
4: மாலை வணக்கம்.
1: வணக்கம், கண்டுபிடிச்சீங்களா?
4: வீரராகவன் மாதவரத்தில் இருந்து பேசுறேன்.
1: வீரராகவன் மாதவரம்,
4: எல்லாமே
1: சொல்றீங்களே. சரி, நம்ம பேசலாமா, தெரிஞ்சுக்கலாமா? நன்றி, வணக்கம். ஹலோ வணக்கம்,
5: அருகோணம் மேடம். இது ஆக்சுவலா
1: அருகோணம், நீங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் ஹேமா, நூம்பல்ல இருந்து. ஹேமா,
1: நூம்பல்ல இருந்து ஹேமா. ஓகே, அருகோணம்,
5: அருகோணம்,
1: அருகோணம் அப்படிங்கறதா சரியான தமிழ் சொல்.
5: ஆறு சைடு, ஆறு சைடு. ஆமா,
1: ஆறு சைடு, சரி. ஓகே, சூப்பர், நன்றி,
5: நன்றி மேடம்.
1: ஹெக்ஸகன் அப்படினா அருகோணம் அப்படிங்கிறது தான், ஹெக்ஸகன் அப்படிங்கிறதுக்கு சரியான தமிழ் சொல். அவங்க சூப்பராக சொன்னாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அடுத்ததாக நாம் வந்து கேட்க போகிறோம். இப்போ வந்து ரொம்ப ஒரு எளிமையான சொல்லாகவே கேட்கலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் சொல்லுவாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத யார் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்
1: மேம்.
0: வணக்கம்.
1: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்துங்க மேம்.
0: சொல்லுங்க, கேட்டிங்களா? நல்லா இருக்கும், சொல்லுங்க.
1: ஹெக்ஸகன் தான கேட்டிருக்கீங்க?
0: ஹெக்ஸகன் முடிஞ்சு வேற ஒரு சொல்லுக்கு போயாச்சு.
1: அப்படிங்களா?
0: ஆமா
1: சொல்லுங்க மேம்.
0: எல்லாரும் அப்படியே கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா?
1: எனக்கு வந்து ஆப்ல கேக்குறதுனால இப்பதான் அது பாட்டே முடியுது.
0: அப்படியா, சரி. பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு சொல் வந்து சொல்லுவாங்க.
1: ஆமா, பொட்டன்ஷியல்

0: பொட்டன்ஷியல் எனர்ஜி.
1: ஆமா, அதற்கான தமிழ் சொல் வந்து நீங்க சொல்லணும்.
0: எனர்ஜி ஊட்டச்சத்து அந்த மாதிரி வரும், அந்த மாதிரி பொட்டன்ஷியல். கேள்விப்பட்டதா இருக்கு, டக்குன்னு வரமாட்டேங்குதே.
1: டக்குன்னு வரமாட்டேங்குதா?
0: இயற்கை சார்ந்தது மாதிரியா?
1: என்னையெல்லாம் கேள்வி கேட்க கூடாது, இடையதான் சொல்லணும். நான் தான்
0: கேட்பேன்.
1: நீங்க என்னென்னலாம் வேற வைக்கலாமோ வைக்கிறீங்க. சரி, நம்ம அடுத்த நேரத்துக்கு எடுத்துக்கலாமா?
0: பென்டகன், அது ஞாபகம் வந்ததுங்க மேம். இதுக்கு நான் ஃபேஸ்புக்ல போடுறேங்க மேம்.
1: நன்றி, நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். நான் தமிழந்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: தெரிஞ்சதை சொல்றேன். பொட்டன்ஷியல் எனர்ஜினா பயன்பாட்டு திறன் வரும் நினைக்கிறேன்.
1: அது நீங்க சொல்ற அர்த்தம் ரைட்டு. அதுக்கான ஒரு இணையான தமிழ் சொல் வந்து சொல்லணும்.
2: எனக்கு தெரிஞ்சதே அவ்வளவுதான்.
1: தெரிஞ்சது அவ்வளவுதானா? சரி, கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. அதுக்கு இணையான தமிழ் சொல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? வணக்கம்.
3: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
3: மேடம்
1: சொல்லுங்க.
3: நிலையாற்றல் மேடம்.
1: என்னங்க?
3: நிலையாற்றல்.
1: நிலையாற்றல் அப்படின்றது பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இதற்கு ஆற்றல் அப்படின்னு முடியக்கூடியதுதான். அதற்கு முன்னாடி ஒரு ரொம்ப அழுத்தமான ஒரு சொல்லாகவே இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தெரிஞ்சுக்கலாமா? அடுத்த நேரத்தை கேட்போமா? கிட்டத்தட்ட எல்லாருமே ட்ரை பண்ணி வராங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. இல்லைங்க, நம்ம அடுத்த சொல் போயாச்சு. பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறத கேட்டுட்ருக்கோம். எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது
4: சக்தி,
1: கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம். சரி, நம்ம அடுத்த நேர் கேட்டுட்டு நம்ம விடை தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா?
4: நன்றி.
1: ஹலோ, வணக்கம்.
5: நாங்க
1: எங்க இருந்தெல்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கு உங்களை கேள்வி கேட்கணும்னா?
5: காலேஜ் படிக்கல, ஸ்கூல்ல படிச்சதுதான்.
1: அப்படிங்களா? சாத்தியமான ஆற்றல் அதுதான், சரிங்களா? சூப்பர், நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். சூப்பரா எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க தான் கேள்வி கேட்பீங்களா, நாங்களும் பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. விடை சொன்னா உங்களுக்கு நம்ம வந்து பாராட்டுக்களை சொல்லிடலாம். இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும்னு ஆசையா இருக்குதா? கால் பண்ணுங்க. 0444 அப்படிங்கிற ஸ்டேட் கோட டயல் பண்ணி 2952085328389871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 0444 முன்னிணைப்பெண் சேர்த்து 2952085383 2838987713 இந்த நம்பர்களுக்கு வாங்க, கேள்விகளுக்கு விடை சொல்லுங்க. இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து ஒரு பாடல் கேட்டுட்டு நம்ம வந்து அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ நாம் கேட்கக்கூடிய பாடல் வீர நடை அப்படிங்கிற படத்திற்காக வரக்கூடிய பாடல். கோபால் ராவ் பாடியது, தாமரை எழுதிய பாடல், இசை தேவா.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

ஓகே, நாம் இப்போ வந்து அடுத்த கேள்வி கேட்கலாம் நேயர்களிடம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க, கால் பண்ணுங்க. ஹலோ வணக்கம். சரி, நேயர்கள்லாம் வந்து அவங்களோட விடைகளெல்லாம் வந்து ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வந்து டைப் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க, அதையும் நாம் வந்து படிச்சிடலாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் நிறைய நேயர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்.

0: 8852083289 ஸோ ஒன் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 0444 அப்படிங்கிற எஸ்டிடி கோடையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். மீண்டும் எண்கள் 044 முன்னிணைப்பு என சேர்த்து 2952 0853 2838 9871. பிரபாகரன் அப்படிங்கிற நேர் பொட்டன்ஷியல் எனர்ஜி சாத்தியமான ஆற்றல் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்து உள்ளோம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கமலாவர்தன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. நடராஜன் சுப்பையா அப்படிங்கிறவங்க சாத்தியமான ஆற்றல் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி கேட்டு கேள்விக்கு போட்டிருக்காங்க. அந்தோணி ராஜ் காட்டுப்பாக்கம் அவங்க வந்து ஹெக்ஸகன் நம்ம கேட்டோம் இல்லையா, அருகோணம் அப்படிங்கிற விடை வந்து டைப் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. தேவராஜ் அரக்கோணம்லேருந்து வணக்கம் அருமை, நிகழ்ச்சி கேள்விக்கு என்ன பதில் சாத்தியமா அந்த கேட்டோம் இல்லையா, நம்ம வந்து கேட்டோம் இல்லையா பொட்டன்ஷியல் எனர்ஜி அது வந்து சாத்தியமான ஆற்றல் அப்படிங்கிற விடையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபோனில் வந்து நேயர்கள்லாம் அடுத்த கேள்வி கேட்கலாம், நான் ரெடியாக இருக்கேன். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
1: நான் திருப்பாச்சூர்ல ஜெட்டே பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்.
1: சொல்லுங்கம்மா,
0: கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்கம்மா, தெரிஞ்சா சொல்றேன், எல்லா இடத்துக்கும் சொல்லட்டும்.
0: இது வந்து கொஞ்சம் இயல்பாவும் இருக்கும், கொஞ்சம் கடினமானது அப்படின்னு கூட சொல்லலாம். கெமிக்கல் ஈக்வலிபிரியம் அப்படின்னு, கெமிக்கல் ஈக்வலிபிரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கெமிக்கல் ஈக்வலிபிரியம்,
1: கெமிக்கல் ஈக்வலிபிரியம்.
0: ஆமா,

0: கெமிக்கல்ன்றது ஒரு இது சொல்லலாம். சரி பாத்து
1: தெரிஞ்சுக்கலாமா? முதல் பாதி சொல்லிட்டீங்க, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? கெமிக்கல் ஈக்விலிபிரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லுங்க. கெமிக்கல் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல் வந்து சொல்லுவாங்க. யார் வந்து அதை சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம். குளத்தூர்லேருந்து நடராஜன் பேசுகிறேன் மேடம்.
1: சொல்லுங்கள்.
2: புதுநேயர்
1: அப்படிங்களா? வணக்கம், வாங்க, வாழ்த்துக்கள்.
2: நீங்கள் லைனே கிடைக்க மாட்டேங்குது மேடம்.
1: இப்போ கிடச்சிருச்சே, சொல்லுங்கள்.
2: நான் நினைக்கிறேன் வேதியியல் சமநிலைன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன்.
1: ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறீங்களா?
3: வணக்கம்.
1: ஆ சரி, இன்னொருத்தர்கிட்ட கேட்டுட்டு நம்ம எது கரெக்டான சொல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா?
3: நன்றி
1: நன்றி. ரசாயன சமநிலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து யார்? ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. சொல்லுங்க. ரசாயன கலவை. சரிங்க, நன்றி, நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ,
1: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: நான் திருச்சூர்லேருந்து பேசுகிறேன் மேடம்.
1: சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
4: பேர் வள்ளி மேடம்.
1: வள்ளி, சொல்லுங்க. விடை தெரிஞ்சதா?
4: விடை தெரியல மேடம்.
1: தெரியல.
4: சரி கேட்கல. நான்
1: என்னங்க?
4: தலைப்பு
1: கேட்கலீங்களா? நம்ம வந்து கேள்வி தாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். கெமிக்கல் ஈக்விலிபிரியம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கான தமிழ் சொல் வந்து கேட்டு. சரிங்களா? நன்றி. நம்ம வந்து இதற்கான விடை ஃபர்ஸ்டே ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டாங்க. வேதியியல் சமநிலை அப்படின்னு நடராஜன் அப்படிங்கிற நேயர் வந்து சொன்னாங்க. சரி, மற்றவங்களால சொல்ல முடியுதா அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அடுத்தடுத்து கேட்டோம். இருந்தாலும் அவர் சொன்ன சரியான தமிழ் சொல் வந்து வேதியியல் சமநிலை, கெமிக்கல் ஈக்விலிபிரியம் அப்படிங்கிற சொல்லுக்கானது இதுதான் தமிழ் சொல். ரொம்ப அருமையாக சொன்னாங்க. மற்றவங்க வந்து அந்த ரசாயனம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. முறையான சொல் வந்து இதுதான் இருக்குது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறோம். நேரம் 4:29 ஆயிட்டுருக்கு.
5: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: அடுத்த கேள்வி வந்து இப்போ நாம் கேட்கலாம். நிறைய பேர் இணைப்பில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்சைம் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு சொல் வந்து சொல்லுவாங்க. என்சைம் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத யார் சரியாக சொல்கின்றார்கள் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். கால் பண்ணுங்கள் 044-295-20853-283-8971. ஹலோ, வணக்கம். வணக்கம், நேசல் இணைப்பில் வந்து தயவு செஞ்சு பேசுங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: மேடம், கமலாவர்தன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, கேக்குது. சொல்லுங்க, கமலாவர்தன் கேக்குதுங்க. சொல்லுங்க, விடை தெரிஞ்சதா? ஆமா, அந்த முன்னாடி உள்ள சொல்லுக்கும் சேர்த்து விடை சொல்லணும். என்சைம் டெக்னாலஜி, அதுதான் கேள்வி. என்சைம் டெக்னாலஜி, என்சைம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்கான விடை சொல்லணும். டெக்னாலஜி அப்படின்னா நுட்பம் இல்லையா, தொழில்நுட்பம் அப்படின்னு குறிப்பிடக்கூடியது. என்சைம் டெக்னாலஜி அப்படின்னா
1: என்ன?
0: சரி, அடுத்த நேற்று தெரிஞ்சுக்கலாமா? சரி, அடுத்தெல்லாம் யார் லைனில் வராங்க? நம்ம முன்னாடி கேட்ட கேள்விக்கு நிறைய பேர்

0: வந்து ஃபேஸ்புக்கில் விடை போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா நம்ம முன்னாடி கேட்டோம்லே, வேதியியல் சமநிலை அப்படிங்கிறதுக்கு போட்டிருக்காங்க. பிரபாகரன் அப்படிங்கிறவங்களும் வேதியியல் சமநிலை கெமிக்கல் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்த நேயர் இணைப்பில் வராங்க. ஹலோ, வணக்கம்.
1: டிநகர்லேருந்து ரமாரவி பேசுகிறேன்.
0: டிநகர்லேருந்து ரமாரவி, சொல்லுங்க.
1: நொதி தொழில்நுட்பம்,
0: ஓகே, சூப்பர், நன்றி. நொதி தொழில் நுட்பவியல், அதுதான் இதற்கான முழுமையான சொல். நன்றி, சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நம்ம வந்து அடுத்தவங்களும் நான் சொல்லுவேன் அப்படின்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கு விடை தெரியுதா, கண்டுபிடிச்சிட்டாங்களா, பாப்போம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: வணக்கம், மாதவத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
0: சொல்லுங்க, அந்த விடை உங்களுக்காக கண்டுபிடிக்க முடிஞ்சதா, கேட்டீங்களா? சரி, உங்களுக்கு வேணா நம்ம அடுத்த அந்த கேள்விக்கு விடை வந்து அவங்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளா கேக்கலாமா?
2: சிம்பிளா கேளுங்க.
0: ஹரிசான்டல் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து சொல்வாங்க, அதற்கான சரியான விடை சொல்ல, ரொம்ப எளிமையானது. ஹரிசான்டல்,
2: ஹரிசான்டல்.
0: ஆமா, ஹரிசான்டல்.
2: இந்த வேதியியல்
0: என்னங்க?
3: தெரிஞ்சதான் சொல்லுங்க
0: நீங்க.
3: மேம், என்சைம் டெக்னாலஜி அப்படிங்கிறது நொதி தொழில் நுட்பவியல் அப்படின்னு சொல்லுவாங்க
0: மேம்.
3: நொதி தொழில்நுட்பம்
0: கரெக்ட், அது முன்னாடி அந்த நேர் தான் சொன்னாங்க. சரி, சரியான விடை. நன்றிங்க இணைப்பில் வந்ததற்கு. அந்த விடையும் தொழில், அதாவது என்சைம் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னோம்னா நொதி தொழில் நுட்பவியல், அதுதான் இதற்கான சரியான உச்சரிப்பு, நொதி தொழில் நுட்பவியல். இப்போ அடுத்து ஒரு பாடல் கேட்கலாம், அதுக்கு அடுத்த நேயர்களிடம் கேள்விகள்லாம் ரெடியாக இருக்குது. இணைந்திருக்கின்றோம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: நெஞ்சாலா
1: பஞ்சப்பட்ட தீய போல பொட்டிக்கொள்வோ கொண்டு.

சக்க

0: வண்ண வண்ண பூக்கள் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம கேட்டு ரசித்தோம். டாக்டர் கணேஷ் சித்ரா பாடியது, கங்கை அமரன் எழுதிய பாடலுக்கு இளையராஜாவின் இசையில் இடம்பெற்றது அந்த பாடல்.
1: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுற. வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பாக கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
0: நேயர்கள்லாம் இணைப்பில் வந்துக்கிட்டே இருக்காங்க. நாம் வந்து தொடர்ந்து அவங்கள்ட்ட கேள்வி கேட்டுட்ருக்குறோம். இருந்தாலும் அவங்க எப்படியும் பதில் சொல்லிடுறாங்க. எல்லாரையுமே பாராட்டித்தான் நாகனும் லைனில் பிடிச்சி வந்து சொல்லிடுறாங்க. ஓகே, இப்போ அடுத்த கேள்வியோடு நான் தயாராக இருக்கிறேன். இணைப்பில் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: செங்குத்து

0: வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். பேர் சொல்லுங்க. அண்ணாநகர்லேருந்து மாலினி தேவி.
2: ஆமா,
1: உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அந்த கேள்வி முடிஞ்சு போச்சு. ஆமா, அடுத்த கேள்வி கேட்கட்டுமா? அதாவது நான் தமிழ்ல சொல்றேன், உங்களால ஆங்கிலத்துல சொல்ல முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? நம்ம ஆங்கிலத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா, இப்ப தமிழ்ல சொல்றேன், உங்களால கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. தாவர ஊட்டவியல் அப்படின்னா என்ன? தாவர ஊட்டவியல்,
2: தாவர ஊட்டவியல்
1: என்னங்க?
2: பொட்டானிக்கல்.
1: பொட்டானிக்கல் இல்ல, நான் தமிழ்ல கேக்குறேன்.
2: இல்ல, இங்கிலீஷ்ல கேக்குறீங்களா?
1: இங்கிலீஷில் இருக்குது இது. இதை வந்து தமிழுக்கு உங்களால் சொல்ல முடியுதான் ட்ரை பண்ணு. ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் ஆங்கிலத்தில் கேட்டு தமிழில் கேட்டோம் இல்லையா, தமிழில் இருக்கிறதையும் சில சொற்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இல்லை இல்லை, பொட்டானிக்கல் அப்படிங்கிறது பாட்டனிக்கல் அப்படிங்கிறது ஆங்கில சொல் தான் அது. ஆமாம், தாவர ஊட்டவியல். சரி, நம்ம அடுத்த நேருக்கு ட்ரை பண்ணுவோமா? நன்றி. வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்
1: மேடம். வணக்கம். ஆக்ரோ பயாலஜி அப்படின்னு ஒரு சொல் உண்டு, அது என்ன? அதற்கான ஆக்ரோ பயாலஜி நிகழ்ச்சியை கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். விடைய வந்து நானே மாத்தி சொல்லிட்டேன். ஆக்ரோ பயாலஜி, உங்களால அதை கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. தாவர ஊட்டவியல் இதுதான் இதற்கான தமிழ் சொல், சரிங்களா? நிறைய நேர்கள் இணைப்புல வந்து ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னாங்க. சரி, அதனால நம்ம வந்து அடுத்த சொல்லுக்கு போயிடலாம், சரிங்களா?
3: ஓகே மேடம்,
1: நன்றி. இணைப்புல வந்ததற்கு நன்றி.

ஆக்ரோ பயாலஜி அப்படின்னா அதற்கான சரியான தமிழ் சொல் தாவர ஊட்டவியல். நான் வந்து ரெண்டு பக்கமுமே கேட்டேன், ஆங்கிலம்லையும் கேட்டேன், தமிழ்லையும் கேட்டேன். நான் வந்து சொல்கிறது வந்து நேயர்கள் கவனிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்தேன். இணைப்பில் வரும்போது அவங்க டயல் பண்ணுறதுனால அதை நான் சொன்னதை உங்களுக்கு வந்து கேட்காமல் இருந்திருக்கும். ஆக்ரோ பயாலஜி அப்படிங்கிறது தாவர ஊட்டவியல், அதற்கான சரியான சொல்.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: சரி, இப்போ அடுத்த ஒரு சொல் கேட்க போகிறேன். இது வந்து பொதுவான சொல் அப்படின்னே சொல்லலாம், இருந்தாலும் அது வந்து ஒரு கல்வி சார்ந்தது தான். அடுத்த நேயருக்கு போகலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். நான் வந்து கேள்வி இப்போ உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம், நீங்கள் வந்து இணைப்பில் வந்து முயற்சி பண்ணலாம். பாடலுக்கு அப்புறம் விடை தெரிஞ்சுக்கலாம். எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு சொல் வந்து இருக்குது, அது எதை குறிப்பிடக்கூடியது, அதற்கான முறையான தமிழ்ச்சொல் வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய பாடல் இப்போ கேட்டு ரசிக்கலாம். முன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சித்த

உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படிங்கிற படத்திற்காக பாடல் கேட்டும் உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியது இசை எஸ் ஏ ராஜ்குமார், பாடல் ஆசிரியர் ரவிசங்கர். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் இணைந்திருக்கின்றோம்.

0: சரி, நேயர்களாக இணைப்பில் வர ஆரம்பிச்சுட்டாங்க. நாம் ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தோம், அதற்கு விடை யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: கல்வி உளவியல்.
0: கல்வி உளவியல் விடை சொல்வது யார்?
1: ஆனந்த் மேடம்.
0: ஆனந்த் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சைதாப்பேட்டையிலேருந்து.
0: ஆனந்த் சைதாப்பேட்டையிலேருந்து கல்வி உளவியல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சின்ன மரத்து நேற்றையும் கேட்டுட்டு சரியாக செக் பண்ணிக்குமா?
1: சரிங்க.
0: டைம் கொடுத்தோம் இல்லையா, பாடல் போட்டோடனே எல்லாரும் அதுக்குள்ள விடைய செக் பண்ணிட்டு வந்துட்டாங்க.
2: ஓகே, தேங்க்யூ மேம்.
0: ஓகே, தேங்க்யூ, நன்றி. நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்லேயும் அவங்களோட விடையெல்லாம் வந்து டைப் பண்ணியிருக்காங்க, நம்ம அதையும் படிச்சிடலாம். அதற்கு முன் அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மேஜர் இரிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சொல் வந்து சொல்லுவாங்க. மேஜர் இரிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்ற தமிழ்ச்சொல் வந்து யாரெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, நம்ம ஃபேஸ்புக் படிச்சிடலாம். அதுக்குள்ளே அடுத்து நேயர்கள் இணைப்பில் வந்து அந்த விடையை வந்து சொல்லலாம்.

முன்னாடி கேட்ட கேள்விகளுக்கான விடையெல்லாம் வந்து நிறைய பேர் டைப் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. வித்யா ரவிசங்கர் அவங்க வந்து கிடைமட்டம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்கேன். ஹரிசான்டல் கேட்டோம்னே அதுக்கு வித்யா ரவி பெரும்பாக்கம்லேருந்து போட்டிருக்கிறாங்க. நடராஜன் சுப்பையா அவங்க வந்து மேலையும் கீழையும் இல்லாமல் பக்கத்திற்கு பக்கம் பார்ப்பது அப்படின்னு அதனுடைய விரிவாக்கத்தை சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் அப்படிங்கிற நேர் கிடைமட்டம் அப்படிங்கிற சொல் வந்து டைப் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. ஹேமலதா நிலமட்டம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ரிஜா மனோகரன் அறிவியல் புதிர் படித்தவர்களால் மட்டுமே கூற முடியும், அனைவரும் பதில் கூற முடியும், வினாவை கேட்கலாமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து கேட்குறோம். நம்ம வந்து தனியாக அதை போய் நம்ம படிக்க மாட்டோம். இப்படி கேட்கும்போது நமக்கும் தெரியும், நம்ம கூட சேர்ந்து கேட்குறவங்களுக்கும் அது புரியும் இல்லையா? அதனால தான் இந்த சிறிய முயற்சி. ரங்கராஜன் டிநகர் அவங்க வந்து நம்ம முன்னாடி கேட்டது தித்திக்கும் இனிய மாலை வணக்கம், நொதி தொழில்நுட்பவியல் என்சைம் டெக்னாலஜி அப்படிங்கிறதுக்கான சொல் டைப் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்து மதிய வணக்கம் மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு இனிய மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹரிஹரன் பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படின்னு சொன்னதை தாவர ஊட்டவியல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. நடராஜன் சுப்பையா கல்வி உளவியல் அப்படின்னு போட்டிருக்காங்க. கல்வி உளவியல் அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அருமையான நிகழ்ச்சி, அறிவார்ந்த மலர்ச்சி, சொல் குறிப்பறிதல், செம்மை பெரும் தமிழாற்றல், பண்பலையில் மலர்ந்த பயன் தரும் சொல்லாற்றல் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. வித்யா ரவிசங்கர் கல்வி உளவியல் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க கல்வி உளவியல் அப்படின்னு போட்டிருக்காங்க. எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்றத போட்டிருக்காங்க. ஹரிஹரனும் அதை விட டைப் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. ரங்கராஜனும் டைப் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. நடராஜன் சுப்பையா கல்வி கற்றல் உளவியல் அடையாளம் காணுதல் பகுத்தறிவு புரிதல் ஆகியவை அடங்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரமா தியாகராய நகர்லேருந்து ரமா ரவினிய சுவையான மாலை வணக்கம், பதில் கல்வி உளவியல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய சர்ச் பண்ணியிருந்திருக்கிறாங்க. விடைகள்லாம் வந்து நமக்கும் தெரிஞ்சிருக்கும், மற்றவர்களுக்கும் நம்மளால் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது, அந்த ஆற்றல்லாம் என்ன அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த விடை வந்து கிடைக்கும். இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். சரி, இப்போ ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தோம் இல்லையா, மேஜர் இரிகேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தோம். யாரெல்லாம் வந்து விடை சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், கால் பண்ணுங்க. இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மேஜர் இரிகேஷன் அப்படிங்கிறதுக்கு யார் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நேயர்களின் நினைவிற்கு 5:10 பூந்தென்றல் நிகழ்ச்சியினை கேட்டு ரசிக்கலாம். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்ற சிறப்பிக்கும் நிகழ்ச்சி இது. கால் பண்ணுங்கள் 2952 0853 2838 9871.

சரி, நம்மளோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். மேஜர் இரிகேஷன் அப்படின்னா பெரு நீர் பாசன திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேஜர் இரிகேஷன் அப்படின்னா பெரு நீர்ப்பாசன திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. கேட்டது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நிறைவு செய்ய வரும் பாடல் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியது. பழனி பாரதி எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. டைம் படத்திற்காக கேட்கலாம்.

0: நாம் இதுவரை கேட்டது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். தொலைபேசி வழியை பங்கேற்ற நேர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காஃபி ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் 1வது காலாண்டில் 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஜவுளி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தவேக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா

வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வீன் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2 மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வார்த்தைகள் சொல்ல முடியாததை இசை சொல்லிவிடும். கண்கள் பேச முடியாததை மெட்டுகள் பேசிவிடும். மெட்டுகளை உருவாக்கிய விரல்கள் பேசும்போது இசையே நேர்முகம் காண வருகிறது.

0: மெட்டுகளுக்கு உயிரூட்டிய மாயாவி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் நெகிழ வைக்கும் சந்திப்பு. இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாலை 5:05 ஆங்கிலத்தில் செய்திகள்.
4: வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. New Delhi today reiterated that the Indus Waters Treaty remains in abeyance in response to Islamabad's continued sponsorship of cross-border terrorism. Briefing media in New Delhi this evening, spokesperson of the Ministry of External Affairs, Randhir Jaiswal, said India's position on the Indus Waters Treaty is consistent. He said Pakistan must credibly and irrevocably renounce its support for cross-border terrorism.
5: India's position on the Indus Waters Treaty is consistent. IWT stands in abeyance in response to Pakistan's continued cross-border terrorism. Pakistan must credibly and irrevocably abjure its support for cross-border terrorism.
4: On Teesta River Comprehensive Management and Restoration Project, Mr. Jaiswal said India's development assistance for projects in Bangladesh is based on a mutually agreed roadmap that is regularly reviewed. He said India's views on the Teesta River project have already been conveyed to the Bangladeshi side. The MEA spokesperson said India will factor in all related developments in its overall approach to the Teesta issue. Prime Minister Narendra Modi described the annual Amarnath Yatra as an eternal chapter in the spiritual tradition and cultural unity of the country. He said the divine darshan of Baba Barfani is an unforgettable and deeply auspicious experience in the lives of millions of devotees. He also extended his greetings to devotees undertaking the annual Amarnath Yatra. In a letter written to the pilgrims, the Prime Minister urged devotees to take 5 resolutions during the pilgrimage. These are maintaining cleanliness, follow safety rules, support local

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5:10.
2: இமை திடாதே உனது விழியில் நுழைய பார்க்கிறேன்.
3: அழகான மாலை நேரத்தில் தென்றல் வலம் வரும் நேரம், இனிமையான பாடல்கள், இத பூந்தென்றல்.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை பொழுதின் வணக்கம். மனித உறவுகளை நிலைநிறுத்தக்கூடிய மிகப்பெரிய பண்புகளில் ஒன்று தான் வந்து மன்னிப்பு அப்படிங்கிறது. மன்னிப்பு அப்படிங்கிறது உண்மையில் பலமா அல்லது பலவீனமா அப்படிங்கிற கேள்வி எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது. தவறு செய்தவரை தண்டிப்பது எளிது, ஆனால் அந்த தவறை உணர்ந்து மனக்கசப்பை கடந்து மன்னிப்பது மன வலிமை கொண்டவர்களால் மட்டுமே முடியக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் எல்லாத்தையும் அமைதியாக ஏற்றுக்கொள்வது மட்டுமே மன்னிப்பு கிடையாது. நம்மை மீண்டும் மீண்டும் காயப்படுத்துறதுக்கு அனுமதிக்கிறதும் மன்னிப்பு கிடையாது. இந்த மாதிரி மன்னிப்பு என்பது மறந்துடுறது கிடையாது, மனதில் இருக்கும் வெறுப்பை விடுவிப்பது அப்படிங்கிறது தான்.

0: இந்த மாதிரியான மன்னிப்பை நம்ம வந்து நிறைய இடங்களில் நிறைய காலத்தில் நிறைய நிகழ்வுகளில் நம்ம மன்னிப்பு கேட்டிருப்போம், மன்னிப்பும் கொடுத்துருப்போம். இந்த மன்னிப்பு என்பது பலமா பலவீனமா அப்படிங்கிறது தான் இன்றைய பூந்தென்றல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நம்முடைய நேர்கள்லாம் நீங்களும் கலந்துக்கிட்டு சிறப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் தொலைபேசி எண்கள் வழியாக தொடர்பு கொள்ளலாம். என்ன எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 044-29-52-08-53 மற்றும் ஒரு எண் 044-28-38-98-71. இந்த இரண்டு எண்களுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய எண்ணங்களை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். நேர்களே, மறுபடியும் சொல்கிறேன், மன்னிப்பது பலமா பலவீனமா அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பு. நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நம்முடைய நிகழ்ச்சியில் முதல் நேராக வரக்கூடியது யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
1: கலா பேசுகிறேன்
0: மேடம். கலாம்மா, முதல் நேராக வந்திருக்கீங்க, சொல்லுங்கள் நிகழ்ச்சியுடைய கருத்தை சொல்லுங்கள், தலைப்பை பற்றி பேசுங்க. சரியா கேட்கலைங்களா? மன்னிப்பது பலமா பலவீனமா அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை. சரிங்களா? சரிம்மா, மகிழ்ச்சிமா. நன்றி நன்றிமா. நன்றி
1: மேடம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் கோவூர் லவ்லி.
0: கோவூர்ல இருந்து
2: லவ்லி மேடம்.
0: லவ்லி சார் சொல்லுங்க, மன்னிப்பது பலமா பலவீனமா?
2: மன்னிக்கிறது பெரிய பலம் மேடம். ஆமா மேடம்.
0: எப்படி சொல்றீங்க
2: மேடம்? ஒருத்தன் வந்து தப்பு செய்யறானே, அவன் குச்சி குச்சி இன்னும் ஃபைட் பண்ணிடுவான்.
0: மன்னிச்சிட்டு
2: நல்ல பொண்ணு ஆயிடுவான், நம்மளுக்கு பலமாவும் ஆயிடும்.
0: நமக்கும் பலம், அவங்களுக்கும் மகிழ்ச்சி இல்லையா?
2: ஆமா ஆமா மேடம்.
0: சரிங்க சார், நன்றி நன்றி நன்றி. சரிங்க சார், மகிழ்ச்சி. நன்றி நன்றி
2: நன்றி மேடம். நன்றி.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம், கேட்க தமிழ் ராஜசேகர் மேடம்.
0: ராஜசேகர் ஐயா சொல்லுங்க, மன்னிப்பது பலமா பலவீனமா?
3: அதாவது ஒருத்தர் செய்யக்கூடிய தப்பை பொறுத்து இருக்குது.
0: நிச்சயமா.
3: அது எப்படின்னாக்கா, அது மன்னிக்க கூடியதா மன்னிக்க கூடாதான்ட்டு மனசு கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு அது வந்து மன்னிக்க கூடியதான் மன்னிச்சிடலாம். மன்னிக்க கூடியாத தப்பா இருந்தா அதுக்கு வந்து பலவீனம்தான்.
0: பலவீனம்தான். செய்யக்கூடிய செயலை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணலாம், மன்னிக்கிறதா வேண்டாமா.
3: ரொம்ப முக்கியமான வேணும் அது.
0: சரிங்க சரிங்க.
3: வேணுமே பண்ணுவாங்க, அவங்க எப்படி நம்ம மன்னிக்க முடியும்? ஆணவத்துல பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் மன்னிக்க முடியாது இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
3: அரசர் நின்று கொள்ளணும், தெய்வம் நின்று கொள்ளணும் இருக்காங்க. அது வந்து தெய்வமே மன்னிக்காது.
0: சரிங்க சரிங்க. நன்றி நன்றி நன்றி. மன்னிக்கலாம், ஆனால் மன்னிக்க வேண்டிய சூழல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன செயலால் அவங்க வந்து நம்ம வந்து மன்னிக்கணுமா மன்னிக்கக்கூடாதா அப்படிங்கிறத நம்ம வந்து யோசித்து முடிவு பண்ணணும். மன்னிச்சுட்டு ஏண்டா மன்னித்தோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் நமக்கும் வரக்கூடாது. மன்னிச்சிட்டாங்களே மறுபடியும் செய்யலாங்கிற எண்ணம் அவங்களுக்கும் வரக்கூடாது. இதுவும் நல்ல யோசனை தான். தொடர்ந்து கேளுங்க, இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் மன்னிப்பது பலமா பலவீனமா அப்படிங்கிற டாபிக் நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும்னா 044-29-52-08-53 மற்றும் ஒரு எண் 044-28-38-98-71 இந்த இரண்டு நம்பருக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: பன்னீர் நதிகள் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல், கவிஞர் ஆ முத்துலிங்கம் எழுதியது, சங்கர் கணேஷ் இசையில் ஒலித்தது.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் 5:20. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். மன்னிப்பு என்பது பலமா பலவீனமா அப்படிங்கிற தலைப்பில் தான் நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்க 0449-2952-5208-53 மற்றும் ஒரு எண் 0449-2838-3871 இந்த இரண்டு எண்களுக்கும் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் கார்த்திக் பேசுறேன்.
0: கார்த்திக் சொல்லுங்க, மன்னிக்கிறது வந்து நம்முடைய பலமா அல்லது பலவீனமா?
1: பலம் தான்.
0: பலமா? எப்படி சொல்றீங்க?
1: இப்ப நம்ம தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிட்டோம், மைக்ரோன்ல பலம் தான்.
0: பலம் தான் நினைக்கிறீங்க? மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?

0: ஜெயசிலினையா சொல்லுங்க. மன்னிக்கிறது பலமா பலவீனமா?
1: மன்னிக்கிறது என்பது பலம்தான். அதுக்குன்னு ஒரு தனி மனுஷ எல்லாருக்குமே அது மனசு அமையாது. அதே நேரத்தில் காலத்துக்கு அவன் மன்னிச்சு வச்சிங்க, எதுக்கு நம்மளை பலவீனமா நினைச்சிடுவான்?
0: அவங்க வந்து நம்மள பலவீனமா நினைச்சிடும், நம்முடைய பலம் வந்து அவங்களுக்கு பலவீனமா போயிடும். கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க மகேஷி, நன்றி நன்றி
1: நன்றி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்.
2: வணக்கம், நான் போரூர் பொன்ராஜ் பேசுறேன்.
0: பொன்ராஜ் சார் சொல்லுங்க, மன்னிப்பது பலமா பலவீனமா?
2: இல்ல பலம் தான் சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த மன்னிப்பு கேட்கறதோட அந்த பிரச்சனை வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தான் நம்ம அவர் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நம்ம கொடுக்கும் போது அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சது, நம்ம ரெண்டு பேரும் நட்பா இருக்கிறதுக்கே அந்த மன்னிப்பு கொடுக்கறதுல ஆயிடும்,
0: முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஆயிடும் பிரச்சனைக்கு.
2: ஒரு எதிரிங்கிற தன்மையை வந்து அந்த மன்னிப்பு குறைக்குது.
0: கண்டிப்பா
2: நல்ல பலம் தான்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி சார், நன்றி
2: நன்றி நன்றி.
0: வணக்கம் விவத் பாரதி.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கணபதி
0: சார் சொல்லுங்க.
3: என்ன வரைக்கும் மன்னிப்பு கேக்குறது பலவீனம்தாங்க.
0: பலவீனம்னு சொல்றீங்களா? ஆமா, இது வரைக்கும் எல்லாரும் பலம்னு சொன்னாங்க, ஏன் பலவீனம்னு நினைக்கிறீங்க?
3: நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும் இல்ல, நாலு பேர் எடுத்துருக்கோ. என்ன நினைப்பாங்க, அவரு மன்னிச்சு விட நான் அவரு வந்து சொல்லுவாரு, நம்ம வந்து மன்னிப்பு கட்டினவன், நான் போடுற பிச்சை தான் நீ உயிர் வாழறேன்னு.
0: ஓ, அப்ப அது நமக்கு பலவீனம்.
3: ஆமா பலவீனம் தான்.
0: சரி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி நன்றி. வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம் கனிமொழி மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் சிங்கச்சோன் சென்னை ஆர்கே நகர்ல இருந்து.
0: சொல்லுங்க சார்.
4: மன்னிப்பு கொடுப்பது ஓரளவு பலம்தான், ஆனாலும் அதே மன்னிப்பு நம்ம கொடுத்தா இவர் தான் நம்ம மன்னிப்பு தவறு மேல தவறு செஞ்சுட்டு மன்னிப்பு
0: கேட்டாங்கன்னா, அதுக்குன்னு சில செயல்கள் இருக்கும் இல்லையா? சில செயல்கள் இருக்கும் இல்லையா?
4: ஆமா ஆமா, அதனால அதையும் நம்ம ஓரளவு பகிர்ந்து ஆய்வு பண்ணணும் மேம். அதுலலாம் கொஞ்சம் ஆராய்ச்சியில இறங்கணும்,
0: ஆராய்ச்சி செய்யணும், ஆராய்ச்சி கொடுக்கணும் மன்னிப்பு கூட. ஆமா,
4: அவசரப்பட்டு கூடாது நம்ம யாரையுமே.
0: சரிங்க சரிங்க,
4: தவறு செய்து ஒரு வழி வந்துற மாதிரி ஆயிடும் அது,
0: மறுபடியும் தவறு செய்யறதுக்கு.
4: ஆமா ஆமா,
0: கண்டிப்பா. மகிழ்ச்சி, நன்றி நன்றி சார், நன்றி. ரொம்ப அழகா, மன்னிப்பது பலமா பலவீனமா அப்படின்னு, பலம்தானு நிறைய பேரும், பலவீனம் அப்படின்னு சில பேரும், ஆராய்ந்து செய்யணும் அப்படின்னும் மாறி மாறி நம்முடைய நேயர்கள்லாம் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. மன்னிக்கிறத பற்றி நம்முடைய வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னு. அதாவது மன்னிக்காம நம்மளை வந்து தண்டிக்கிறவங்களுக்கு ஒரு நாள் தாங்க சந்தோஷம், இதே வந்து மன்னிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயுள் முழுக்க ஒரு நன்மை அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு நம்முடைய வள்ளுவர். இதையும் தாண்டி சிலர் வந்து ஆராயணும் அப்படின்றாங்க. அந்த செயலை வந்து நம்ம ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரியான மன்னிப்பு கொடுக்கறதும் கொடுக்காததும் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் நம்ம வந்து யோசிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. நம்ம மீண்டும் பேசுவோம், மன்னிப்பு என்பது பலமா பலவீனமா அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து நாம் பேசுவோம். நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

0: பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றிருந்தது அந்த பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். கவிஞர் வைரமுத்து எழுதியது. இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். நேரம் 5:30.
1: உங்கள் விருத் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். மன்னிப்பது பலமா பலவீனமா அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மன்னிப்பது பலமா பலவீனமா அப்படிங்கிற தலைப்பில் நம்முடைய நேயர்கள்லாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடரப்போகும் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருப்பா பேசுறீங்க? நல்லா இருக்கிறமா பத்மாவதி அம்மா, சொல்லுங்க. மன்னிக்கிறது வந்து பலமா பலவீனமா?
1: மன்னிக்கிறது வந்து பலம் தான்மா, அது வந்து பலவீனம்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து எவ்வாறு எதை பண்ணாலும் அதை வந்து நம்ம விட்டு கொடுத்து சொல்லி நம்ம கெட்டு போகிறது இல்லை. அதனால வந்து நம்ம மன்னிக்கிறது வந்து தப்பே கிடையாது. அதை பத்தி
0: மன்னிக்கிறது வந்து தப்பே கிடையாது. மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. நன்றி நன்றிமா, நன்றி.

0: வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் மேடம்.
0: செல்வகுமார் சார், சொல்லுங்க. மன்னிக்கிறது வந்து நமக்கு பலமா பலவீனமா?
1: மேடம், அதாவது மன்னிக்க தெரிந்த மான மனிதன் உள்ள மாணிக்க கோயிலமான்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரிகளும் உண்டு. மன்னிப்பு இருக்கிறதுனாலதான் தவறுகள் அதிகமா நடிக்கிறது என்றது என்னுடைய
0: உங்களுடைய கருத்து.
1: கருத்து மன்னிப்புன்றது வந்து வழங்குபவர்களுக்கு வந்து பலம் மேடம், பெறுபவர்கள் வந்து பலவீனம் மேடம்.
0: சரிங்க சார், நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் சிஸ்டர், நாங்க நடராஜன்
0: அதாவது
2: சந்தர்ப்பத்தை பொறுத்துதான், அவங்க அவங்க என்ன தப்பு செய்யறாங்களோ அதை பொறுத்துதான் பலமா பலவீனமாங்கிறத நம்ம இது பண்ண முடியும். ஆனா வந்து மன்னிக்கிறது வந்துட்டு பலம் தான்.
0: அது என்ன மாதிரியான செயல் அப்படிங்கறத ஆயணும்.
2: ஆமா ஆமா ஆமா, என்ன மாதிரி செயலுங்க? ஏன்னா எல்லாத்தையும் வந்து மன்னிக்க முடியாது இல்லைங்களா? எல்லா அதாவது எல்லா பிரச்சனையும் வந்து மன்னிக்க முடியாது. மன்னிச்சு விட்டா அது அவங்க சஸ்பெண்ட் எடுத்து திருப்பி அவங்க தப்பு பண்ணுவாங்க இல்லைங்களா?
0: அதற்கான ஒரு வழி அமைஞ்சிடும். சரி சரி.
2: ஆமா, அதுக்கே ஒரு அப்பயே பஸ்ல மன்னிச்சாங்கல்ல, இப்ப ரெண்டாவது
0: அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். சரிங்க சார், மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி நன்றி
2: நன்றி நன்றி சிஸ்டர், நன்றி.
0: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
3: என்ன
0: தவறு செஞ்சாலும் மன்னிச்சிருவீங்க? மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி சார் நீங்க வந்ததுக்கு நிகழ்ச்சிக்கு. நன்றி
3: நன்றி.
0: மன்னிக்கிறது அப்படிங்கிறது பலம்தான், மன்னிக்கிறது பலவீனம் அப்படின்னு மாறி மாறி நம்முடைய நேயர்கள்லாம் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நம்முடைய நேயர்கள் சொல்கிற கருத்துக்களை கேட்போம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நம்ம பூந்தென்றல் நிகழ்ச்சியில் கருத்துக்களை கேட்டுகிட்டே இருக்கிறோம், அதோடு சேர்ந்து அழகான பாடல்களும் உங்களுக்காக இணைந்தே பயணித்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மெல்ல திறந்தது கதவு அப்படிங்கிற திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல், கவிஞர் வாலி எழுதியது, எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா இணைந்து இசையமைத்த பாடல் கேட்போமா?
4: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்

0: மன்னிப்பது பலமா பலவீனமா என்கிற தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் 5:40. நம்முடைய நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேம். இனி மாலை வணக்கம் மேம்.
0: மாலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தாம்பரம் தரணி.
0: தரணி சார் சொல்லுங்க, மன்னிக்கிறது வந்து பலமான விஷயமா பலவீனமான விஷயமா?
1: மன்னிக்கிறது ஒரு வகை பலவீனம் தான் மேம்.
0: பலவீனம்னு சொல்றீங்க?
1: நம்ம தர மன்னிப்பு மறுபடியும் வந்து அவங்க அந்த தவற செய்து தூண்டுவலாம்.
0: அதனால மன்னிக்க கூடாது.
1: அதனால அந்த தவறை மறக்கிறது தான் பலம்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார் சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: வெளியிலிருந்து சண்முகத்திர பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், மன்னிக்கிறது பலமா பலவீனமா?
2: மன்னிக்கிறது வந்து பலமும் இருக்குது பலவீனமும் இருக்குது. ஏன்னா சின்ன மன்னிப்புனா நம்ம பலம் ஆயிடும், தொடர்ந்து தொடர்ந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னா அது வந்து பலவீனமா ஆயிடும்,
0: பலவீனமா மாறி போயிடும். சரி மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து அதையே செஞ்சுக்கிட்டு இருந்தா சரி வராது. கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம்
3: வணக்கம் மேடம். கோயம்பேடையில இருந்து பார்த்திபன்.
0: பார்த்திபன் சார் சொல்லுங்க, மன்னிக்கிறது பலமா பலவீனமா?
3: நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
3: அதாவது பலம் எப்பவுமே இருந்துதான் ஆகணும் மேடம் மனுஷனுக்கு. ஆனா பலவீனம் நம்ம வயசுக்காரன் வச்சு வீக் ஆயிட்டா அவங்களுக்கு அதிகம் அதிகமா இதுவாயிடும், பவர் அதிகமாயிடும். அதனால நம்ம எப்பவுமே பலமா இருந்தாதான் நல்லது மேடம்.
0: சரி சரி, மகிழ்ச்சி, நன்றி நன்றி நன்றி. பலமா இருக்கணும்னு நிறைய பேர் சொல்றாங்க. பலவீனம் அதாவது மன்னிச்சு பலமா இருக்கணும்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, மன்னிக்கிறதே வந்து நம்முடைய பலவீனமாகவும் மாறிடும், அவங்க அதை பலமா எடுத்துக்கிட்டு மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்வாங்க, அதனால அதை தவிர்க்கணும்.

அப்படின்னு மாறி மாறி நம்முடைய நேயர்கள்லாம் வந்து கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, மன்னிக்கிறது ஒரு அதாவது தண்டிக்கிறதுங்கிறது ஒரு நாளைக்கு தான் இன்பம் தரும், ஆனால் வந்து மன்னிக்கிறது வந்து வாழ்நாள் முழுக்க வந்து ஒரு நிறைவை தரும் அப்படின்னு. அதே திருவள்ளுவர் சில இடங்களில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சில செயல்களை பொறுத்து அந்த மன்னிப்புங்கிறத நம்ம கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் நன்றி, என்னன்றி கொன்றாருக்கும் உயுண்டாம் உயு இல்லைன்ட்டு நன்றி மறந்தவங்களை மன்னிக்கவே கூடாது. இந்த மாதிரியான நிறைய செயல்கள் வைத்து நாம் அந்த மன்னிப்பை முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நம்முடைய நேயர்களும் அவர்களுடைய பட்டறிவின் அந்த அனுபவத்தின் வாயிலாக அவங்களுடைய அனுபவங்களை இங்கே வந்து அழகாக பகிர்ந்துக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: and family values. As parents play a critical role in shaping their children's behavior and attitude towards others. When parents model good manners and behavior in public places, it sets a positive example for their children to follow. For instance, when parents teach their children to say please and thank you when interacting with others, it promotes a sense of respect and consideration. When parents teach their children to be kind and considerate towards others, it promotes a sense of empathy and compassion. Lastly, good manners and behavior in public places are required in promoting good governance and social responsibility. Public places such as government offices, public transport, and other essential services play a critical role in providing essential services to the public. When people engage in inappropriate behavior or engage in corruption in public places, it undermines the quality of public services and corrupts public trust. Therefore, we must practice good manners and behavior in public places to promote good governance and social responsibility. For instance, when people refrain from engaging in bribery, follow traffic rules, and treat public officials with respect, it promotes a culture of accountability and responsibility. In conclusion, good manners and behavior in public places are critical for creating a harmonious, respectful, and safe environment for everyone to live and thrive in. They promote orderliness, civility, social harmony, respect, personal and professional development, safety, and security. Socialization, healthy relationships, mental and emotional well-being, cultural understanding and acceptance, environmental sustainability, positive parenting and family values, good governance, social responsibility. Therefore, we must understand the importance of good manners and behavior in public places and strive to practice them consistently. By doing so, they contribute to creating a better world for themselves and those around them. Well, dear friends, that's all in Spice, the voice of hope today. And this is your RJ Chetan saying bye. You've been listening to Spice, the voice of hope, a program produced and sponsored by Adventist Media Center. You can call or message us at 0951522703. I repeat, 0951522703. Or you can write to us at feedbackamc1@gmail.com. That's feedbackamc1@gmail.com.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ஸ்பைஸ். விளம்பரதாரர் வழங்கிய நிகழ்ச்சி கேட்டீர்கள். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். இதில் பலமா பலவீனமா, அதாவது மன்னிப்பு என்பது பலமா பலவீனமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம நேர்கள்கிட்ட கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் பலம்தான் அப்படின்னும், சில நேர்கள் பலவீனம் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. மன்னிக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து நம்ம மன்னிக்கிறதா மன்னிக்க வேண்டாமா அப்படிங்கிற முடிவுகளை ஆராய்ந்து அலசி இந்த காலகட்டத்தில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நேயர்கள் சொல்லியிருந்தாங்க. நிறைய நேயர்கள் முகநூல்லையும் பதிவுகளை போட்டிருக்காங்க. முகநூலில் பதிவிட்ட நேயர்களுக்கும் நன்றி. தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த நேயர்களுக்கும் நன்றி. முயற்சி செய்த நேயர்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்க நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லி தொடரக்கூடிய இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது பூந்தென்றல் நிகழ்ச்சி. மீண்டும் நான் 8 மணிக்கு உங்களை இசையும் நானும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நேர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

வணக்கம் நேயர்களே, இது விபுத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 6:01:10. இணைவது பக்தி மாலை. திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் அரங்கேற கேட்கலாம் பக்தி மாலையில். முதலாவதாக ஒருவர் வாழும் ஆலயம் அப்படிங்கிற படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S ஜானகி பாடியது. இளையராஜாவின் இசையில் வரும் பாடல்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடலை நாம் கேட்டோம். ஒருவர் வாழும் ஆலயம் அப்படிங்கிற படத்திற்காக இணைந்திருப்பது பக்தி மாலை.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: தொடர்வது நாட்டுப்புற பாட்டு படத்திற்காக கேட்கலாம். சித்ரா குழுவினருடன் பாடியது

0: நாம கேட்ட அந்த பாடல் நாட்டுப்புற பாட்டு படத்திற்காக கேட்டோம். இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலையில்.
1: 102.3 விவத் பாரதி தமிழ் FM-இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
0: அடுத்ததாக நாம கேட்கவிருக்கும் பாடல் தெய்வ திருமணங்கள் அப்படிங்கிற படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது இசை ஜி கே வெங்கடேஷ்.

இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: நாம் கேட்ட அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜெகதள பிரதாபன் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இடம்பெற்றது. பி ஏ சின்னப்பா பாடியது. பாபநாசம் சிவன் அவங்க எழுதிய பாடலுக்கு இசை ஜி ராமநாதன்.
1: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவக் பாரதி தமிழ் பண்பலை.
0: அடுத்ததாக நாம கேட்கவிருப்பது திசை மாறிய பறவைகள். அந்த திரைப்படத்திற்காக வரக்கூடிய பாடல் டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா, அபயம் பாலமுரளிகிருஷ்ணா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

பக்த மார்க்கண்டேயா இந்த படத்திற்காக இடம்பெற்ற பாடல் கேட்டோம். தொடர்ந்து வருவது திருமலை தெய்வம் அப்படிங்கிற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியது, குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையில் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலையில்.

0: கேட்டது திருமலை தெய்வம் படப்பாடல். இணைந்திருந்தோம் பக்தி மாலையில்.
1: பக்தி மாலை
0: நேரம் 6:30 தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் வெளியிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 16வது நிதியாணையம் 435,236 கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதனை முறையாக செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தேசிய பயிலரங்கு இன்று நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு தமிழக அரசு ஊக்கமளிக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 60% எம்ஓயு சைன் பண்ணதுல 25% வந்து இங்க இல்லவே இல்லை, கிரவுண்ட் பிரேக்கிங் எதுவுமே நடக்கவே இல்லை. அந்த மாதிரி இல்லாம 100% எம்ஓயு கிரவுண்ட் பிரேக்கிங் பண்றதுதான் எங்களோட மோட்டிவ். சோ 25% அவங்க சைன் பண்ணதுல எதுவுமே நடக்காம இருந்தது. இந்த தடவை வி வாண்ட் டு டு இட் 100%. இதனால எந்த ஒரு இளைஞரும் வெளியே போய் ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ ஜாப் தேடி இல்லாம இங்கேயே சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ நம்ம கொண்டு வர மாதிரியான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துட்டோம். கிரீன் எனர்ஜி அந்த ஒரு சிஸ்டம் நம்ம இங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் கருவேல மரம் இருக்கிற ஒரு ஏரியா வந்து நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம சோலார் பேனலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பயங்கர

0: பெனிஃபிட்டா இருக்கும். அந்த ஒரு ப்ராசஸையும் நாங்க வந்து படிச்சுட்டு இருக்கோம்.
1: முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சியை தக்க வைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என்று முதலமைச்சர் எண்ணுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ததற்காக காவல் உதவி ஆய்வாளர் திரு துரைசிங்கம் திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்தது தொடர்பாக காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மிக முக்கியமான இந்த வழக்கினை காவல்துறையினர் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் தடுப்பணைகளை கட்டுவதில் திராவிட கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைப்பயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பிரச்சினையில் நடுவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தினார். தனியார் பேருந்துகளின் தன்னிச்சையான கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக போக்குவரத்து துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: மகாராஷ்டிராவிலிருந்து கர்நாடகா வரை சராசரி கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஹெல்மெட் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் ஆயுதப்படை காவலர்களுக்கு பேரிடர் காலங்களில் பொதுமக்களை எவ்வாறு காப்பது என்பது குறித்த 3 நாள் செயல் விளக்க ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட பயனாளிகளை சரிபார்க்கும் பணி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான நியமன ஆணைகளை

0: ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் ஸ்வாகு மிலாங் தியோத்ரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா ஹர்வீந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கொலிதின் நுவியரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ஷீதல் தேவி ஹர்வீந்தர் சிங் ஆகியோரும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரேலா தாஸ் திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை சீனாவின் யாவ் ரேஷுவான் ஜியாங் ஈயி இணையை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டம். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் 1வது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: என் விருப்பம்.
2: நேரம் 6:40 ஆயிட்டு இருக்கு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என் விருப்பம் நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்க அவளோடு காத்துட்டு இருக்கோம். இதோ நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் உங்களுக்காக வளம் வந்துக்கிட்டே இருக்குது. சூப்பரான சாங்ஸ் அப்படின்னு நம்மளால் எப்போ கேட்டாலும் மீண்டும் மீண்டும் ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். நம் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கக்கூடிய பாடல்கள் அரிய பொக்கிஷமானவை அல்லவா?

காதோடு ரசித்த அந்த பாடல் எத்தனை இதமாக இருந்தது இல்லையா? எல்ஆர் ஈஸ்வரி அவங்களோட குரலில் ஒழித்த பாடல் கேட்டோம். வாலியேற்றிய பாடலுக்கு இசை வி குமார், வெள்ளி விழா அப்படிங்கிற படத்திற்காக இடம்பெற்றது அந்த பாடல். நேரம் 6:44 ஆயிட்டிருக்குது. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் காதோடு நான் பாடுவேன் அப்படின்னாலும் அவங்க மனசிலிருந்து சொல்லத்தான் நினைச்சது எதை அப்படின்னு இந்த பாடலை கேட்டு தெரிஞ்சிக்கலாம்.

எத்தனை எத்தனை ஏக்கங்கள் மனதில் சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற படத்திற்காக வந்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன், எஸ் ஜானகி ஆகியோர் பாடியது. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ரிக்ஷாக்காரன் அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம்.

0: ரிக்ஷாக்காரன் படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். எலாரீஸ்வரி பி சுசீலா குழுவினருடன் பாடியது. இணைந்திருக்கின்றோம் என் விருப்பம்.
1: என் விருப்பம்
0: சரி. நேயர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்காங்க. மயிலை பட்டாம்பி வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. சென்னை சிவராம் நாகராஜன் இனிய மாலை வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மயிலை பட்டாபி இரவு பாடல் மாலையில் ஒழிக்கி விட்டது அருமை வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது பாடல்கள் அருமை மிக இனிமை மிக எளிமை பசுமை புதுமை அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபாகரன் அப்படிங்கிற நேயர் என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்து உள்ள முதல் பாடல் காதோடு தான் நான் பாடுவேன் மாலை நேரத்து இனிமை அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன் என் விருப்பம் நேயர் விருப்பமாகிவிட்டது வாழ்த்துக்கள் அப்படின்னு வீரராகவன் போட்டிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் இனிய வெள்ளி மாலை வணக்க மாலை நேர நிகழ்ச்சி சிறப்பாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. தொடர்ந்து வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்கலாம் ரசிக்கலாம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஆகாய பந்தலிலே அழகாய் ஆடிய பொன்னூஞ்சல் கேட்டோம். பொன்னூஞ்சல் அப்படிங்கிற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: இசை எம் எஸ் விஸ்வநாதன்.
1: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வார்த்தைகள் சொல்ல முடியாததை இசை சொல்லிவிடும். கண்கள் பேச முடியாததை மெட்டுகள் பேசிவிடும். மெட்டுகளை உருவாக்கிய விரல்கள் பேசும்போது இசையே நேர்முகம் காண வருகிறது.

0: மெட்டுகளுக்கு உயிரூட்டிய மாயாவி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் நெகிழ வைக்கும் சந்திப்பு. இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் என் விருப்பம் என்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நாம் இப்பொழுது கேட்கவிருப்பது திரைகானம்.

திரிகரணம் நிகழ்ச்சி தரும் பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடலாக நாம கேட்கக்கூடிய படம் வசந்தி அப்படிங்கிற படத்திற்காக சித்ரா பாடியது, இசை சந்திரபோஸ்.

கண்ணன் மனம் என்னவோ தென்றலை அப்படின்னு ஒரு அருமையான பாடல் கேட்டால் வசந்தராகம் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. இணைந்திருக்கின்றோம் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். திரைகானம் தரும் அடுத்த பாடல் வடிவங்கள் அப்படிங்கிற படத்திற்காக சந்திரபோஸ் பாடியது.

0: நேரம் 7:15. தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கல்வி ஆவணங்களை எளிமையாக சரிபார்க்க இது உதவியுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கொள்முதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமத்தின் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திராவில் தோட்டாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஆய்வு செய்து களைவதற்காக உயர்நிலை குழு ஒன்றை அமைக்க மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அறிவுறுத்தியுள்ளார். இந்த குழு சமர்ப்பிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி வகுப்பினை இன்று கொல்கத்தாவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். சட்டப்பேரவைகளில் விவாதங்கள் ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டு நலனை கருத்தில் கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆதார் கைபேசி செயலியை பயன்படுத்தி இலவசமாக மின்னஞ்சல் முகவரியை மாற்றிக்கொள்ளலாம் என்று தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. இது அடுத்த 6 மாதங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த வசதியை பயன்படுத்தி 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது மின்னஞ்சல் முகவரியை மாற்றம் செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மையான காற்று ஆரோக்கியமான தில்லி இயக்கம் 8,300 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக வங்கி உள்ளிட்ட பல்வேறு பன்னாட்டு அமைப்புகளின் நிதியுதவியுடன் இந்த இயக்கம் தொடங்கப்படும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்த இயக்கம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தினார்.

வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், இதுதொடர்பாக பல்வேறு தரப்பினர் கவலை தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தமது கோரிக்கையை வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு வரும் திங்கட்கிழமை புறப்பட்டுச் செல்ல உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரதமரின் இந்த பயணம் அந்நாடுகளுடனான நல்லுறவை மேம்படுத்த உதவிடும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் மாம்பழ உற்பத்தியில் 26% உத்தரப்பிரதேசம் கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாம்பழ விழாவை இன்று லக்னோவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாநிலத்தில் உள்ள 9% வேளாண் நிலங்களில் மட்டுமே மாங்கனி சாகுபடி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க தொழில்நுட்பங்கள் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார். விவசாயிகளின் வருவாயை உயர்த்துவதில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக சத்தீஸ்கட் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடை, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக தெரிவித்தார். நாகாலாந்தில் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கான 16 திட்டங்களை அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூ ரியோ இன்று தொடங்கி வைத்தார். கொஹிமாவில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக அவர் இத்திட்டங்களை தொடங்கி வைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டங்களில் 12 திட்டங்கள் மாநில அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படுவதாகவும், எஞ்சிய 4 திட்டங்கள் கேலோ இந்தியா இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிசோரமில் பார்வை திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. ஐசாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி லால்ரின் புய் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கல்வி வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் தனியார் பங்களிப்புடன் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்திற்கு 3 கூடுதல் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி திருமதி சுனிதா காந்தம், திரு அலப்பட்டி கிரிதர், திரு புருஷோத்தம் குமார் சிண்ட்லபுடி ஆகியோர் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். குவெட்டாவிலிருந்து பெஷாவருக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து டனாசர் அருகே பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும், 50 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மன்யா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக் கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங், டியோடோரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா, ஹர்விந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இந்தோனேஷியாவின் கோலிடின், நோவிரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி, பாயல் நாக் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23

0: வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் சீனாவின் யா ருசியான் ஜியாங் யீயி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தொடர்வது திரைகானம்.

திரைகானம் தந்த பாடலை நாம் கேட்டோம். விவசாயி அப்படிங்கிற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய இருந்த பாடல் அது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் மருதகாசி.

0: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: நேரம் 7:30.

0: இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சந்திரசேகரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாரதி அப்பவே பாடி வச்சான். அந்த அளவுக்கு மனித வாழ்வில் ஒன்றி இருப்பவை பறவைகள். எப்படி மரம் மட்டைகள் இல்லைன்னா மனித இனத்தின் பொழுது போகாதோ, அதே போல பறவை இனங்கள் இல்லை என்றாலும் காலத்தை கழிக்க முடியாது. பறவைகளும் மகரந்த சேர்க்கை செய்து தாவரங்களை பெருகச் செய்கின்றன, விளைச்சலை அதிகப்படுத்துகின்றன, பயிர்களை உண்டு சேதம் செய்யும் பூச்சிகளை தின்று பயிர் பாதுகாப்பு செய்கின்றன பறவைகள். இதுக்காகத்தான் நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் காய்ந்த தென்னை மட்டைகளை தலைகீழாக வயலில் ஒரு 10 இடத்துல 4 உயரம் இருக்கிற மாதிரி நட்டு வைப்பாங்க. அதில் வந்து இந்த பறவைகள் உட்காந்து பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சி புழுக்களை பிடித்துண்ணும். அதே போல் பழங்களை உண்டு அதில் இருக்கும் விதைகளை தன் எச்சத்தின் வழியே வறண்ட நிலங்களில் போட்டு அவற்றை முளைக்கச் செய்து மரங்களாக்குகின்றன இந்த பறவைகள். வேட்டையாடும் பறவைகளால் சிற்றுயிர்களின் பெருக்கம் கட்டுக்குள் இருக்கும். இறந்தவற்றை உண்ணும் பறவைகளால் இயற்கை தூய்மை செய்யப்படுது, தொற்றுக்கள் பரவாமல் தடுக்கப்படுது. இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய பறவை இனங்களை நாம் போற்றி பாதுகாக்கணுமா வேண்டாமா? நாகனவாயின்னு ஒரு பறவை. அட, நம்ம மைனா தாங்கையாது. மைனா இல்லாது போனால் வெட்டுக்கிளிகள் பெருகிடும், ஆந்தைகள் அழிந்தால் எலிகளுக்கு கொண்டாட்டம், கரிச்சாங்குருவி காணாமல் போனால் பூச்சிகளின் ஆட்சி தொடங்கிடும். மனித இனம் கிளிப்பேச்சு கேட்கவும் குயிலிசையில் கிறங்கவும் மயிலிசையில் மயங்கவும் மட்டும் இயற்கை பறவைகளை படைக்கலை. பறவைகளுக்கும் தாவரங்களுக்கும் இடையே ஒரு நுட்பமான உணவு சங்கிலி ஊடாடுவதை உணர்வதும் உணர்த்துவதுமே சூழலியல். பறவைகள் சாப்பிட்டு அதன் எச்சத்தின் வெளியே வெளியேறும் விதைகள் தான் முளைக்கும், நல்லா முளைக்கும். பறவைகள் அழிந்தால் தாவரங்களும் அழியுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். மனிதர்களால் விதைகளை போட்டு மரக்கன்றுகளை நட்டு மரமாக்க முடியும், மகரந்த சேர்க்கை செய்ய முடியாது. அதுக்கு இந்த மாதிரி உயிரினங்கள் தேவை. புல், பூண்டு, செடி, கொடி, மரம்னு தாவர தொகுதியின் வளர்ச்சிக்கு பங்களிப்பவை பறவைகள். மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழ்ந்துவிடும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதர்களால் வாழ முடியாது. அதனால் சந்திரசேகரன் சார், பசுமையைப் போல பறவைகளையும் பறவை செய்வோம். குளிரூட்டப்பட்ட அறைகளை நாமும் நமது குடும்பத்தினரும் இப்போ ரொம்ப நேசிக்கிறோம். அது இல்லாத வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல, அது செயற்கை, நாமளா உருவாக்குனது, அதற்கு ஏகப்பட்ட செலவாகும். அதுக்கு மாற்றா வீட்டுக்கு 2 மரம் இருந்தால் போதும், நாம் சுவாசிக்க பிராணவாயு கிடைச்சிரும், அருமையான இயற்கை காற்று கிடைச்சிரும். தாவரங்கள், பறவைகள், பூச்சி இனங்கள் இப்படி ஓர் உணவு சங்கிலி போகுது. ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பவை இந்த உயிரினங்கள். இவை எல்லாவற்றையும் சார்ந்திருக்கும் உயிரினம் மனிதன்.

0: ஆனா தான் யாரையும் சார்ந்திருக்கவில்லை, தனித்துவமா இருக்கிறதா தவறான எண்ணத்தோடு உலாவரும் மனித இனம் தன்னை தனது போக்கை மாத்திக்கணும். தென்றல் உலாவரும் தெருக்களை நமது குழந்தைகளுக்கு விட்டு வைப்போம், வைக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: கேட்டது நம்மை சுற்றி. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் காற்றலையில் கலந்து ஒலிக்க காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு மனம் பகிர்கிறார் திருமறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
3: தேவாரம் பயில்வதற்கு காரணமாக இருந்த திருக்கருகாவூர் என்னுடைய மனதிற்கு உகந்த தலமாக இருந்த காரணத்தினாலே என்னுடைய சிற்றூருக்கு பதிலாக அந்த கருகாவூர் ஆலயத்திற்கு பக்கத்திலே ஒரு இடம் வாங்கி அந்த பெருமானை தினந்தோறும் வழிபடுவது எனக்கு சிறந்ததாக இருக்கின்றது.
2: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு. நேரம் 7:35. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இப்பொழுது கேட்கலாம்.
4: வணக்கம் இசை உள்ளங்களே,
5: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி தரும் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். எத்தனை எத்தனையோ பாடல்கள், காலத்தால் அழியாத பாடல்கள் கேட்டாலும் இந்த குரலை நாம் மீண்டும் மீண்டும் கேட்கணும் அப்படின்னு ஒரு செதுக்கி வைத்த போன்ற குரல்கள்லாம் ஏராளம் உண்டு தமிழ் திரைப்பட பாடல்களில். அப்படிப்பட்ட குரல்களில் ஒன்று இவருடைய குரலும். அது என்ன அப்படிங்கிறது இந்த பாடல் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆண்டுகள் பல கடந்தாலும் அந்த குரலின் இனிமையும் அந்த தனித்தன்மையும் எப்படி இருக்கின்றது.

0: என்னங்க குரல் கேட்டபோது தெரிஞ்சுதா, ஜமுனா ராணி அவங்க பாடிய பாடல் தான் இது. இசை ஆர் சுதர்சனம். இந்த படத்துடைய பாடல் இந்த திரைப்படத்திற்காக, தெய்வ பிறவி அப்படிங்கிற படத்திற்காக தான் இந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். அதுவும் இந்த பாட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹிட்டான பாடல், 1960களில் வந்த திரைப்பட பாடல் இது அப்படின்னே சொல்லி சொல்லலாம். எப்போ கேட்டாலும் ஹிட்டாக எப்பையும் கேட்கும்போது அதே புத்துணர்ச்சியோடு ஒலிக்கக்கூடிய பாடல் தான் இப்போ நாம் கேட்டது. நேரம் 7:40.
1: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: இவங்க குரல் ஒரு அழகான தெளிவான ஒரு தனித்து தெரியக்கூடிய குரல் அப்படின்னும் போது, இந்த இப்போ நம்ம அடுத்து கேட்க போகிற ஒரு பாடல் வந்து இவங்களும் இன்னொருத்தரும் பாடியிருப்பாங்க. ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான வாய்ஸஸ், டிஃப்ரெண்ட்டான மாடுலேஷன் அப்படின்றதெல்லாம் கலவையாக இருக்கக்கூடிய பாடல். யாரெல்லாம் பாடியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.

சந்திரபாபு அவர்களும் ஜமுனாராணி அவங்களும் சேர்ந்து பாடிய பாடல் கேட்டோம். ஒரு நகைச்சுவை இழையோடு அந்த குரலில் எத்தனை ஒரு செதுக்கி வைத்தது போன்ற குரல்கள் தான் ரெண்டு பேருக்குமே. நாம் கேட்ட இந்த பாட்டு எந்த திரைப்படத்திற்காக அப்படின்னா, குமார ராஜா அப்படிங்கிற படத்திற்காக தான் கேட்டு ரசித்தோம். இசை டிஆர் பாப்பா. அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம்? நேரம் 7:45 ஆயிட்டிருக்குது. ராணி சம்யுக்தா அப்படிங்கிற படத்திற்காக ஒலிக்கக்கூடிய பாடலை இப்போ கேட்கலாம்.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: இணைந்திருக்கின்றோம் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல் டி எம் சௌந்தரராஜன், கே ஜமுனாராணி பாடியது.

அடுத்ததாக வரக்கூடிய பாடல் சிவகாமி அப்படிங்கிற படத்திற்கு கேட்கலாம். நாம் கேட்ட அந்த பாடல் முன்னாடி கேட்டது வளையாபதி அப்படிங்கிற படத்திற்காக ஒழித்த பாடல். இப்பொழுது கேட்கலாம் வளையாபதி படத்திற்காக வரக்கூடிய பாடல்.

0: இணைந்திருந்தது பாட்டும் பயணமும். இன்றைய நிகழ்ச்சியில் கே ஜமுனாராணி அவங்களுடைய குரலில் ஒலித்த பாடல்கள்லாம் கேட்டோம்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே.
0: நேரம் 7:55. நொடியினை கேட்கலாம். இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தான். ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சான். ஒரு 10 ரூபாய் எடுத்து சட்டை பையில் வச்சுக்கிட்டான். கடை தெருவுக்கு புறப்பட்டான். காய்கறி வாங்கிறதுக்காக அவன் போகிறான். காய்கறி சந்தைக்கு போய் சேர்ந்தான். கத்திரிக்காய் 4 கிலோ கொடுங்கன்னான். கொடுத்தாங்க. காசு கொடுக்கறதுக்காக சட்டை பையில் கையை விட்டான். பணத்தை காணும். 10 ரூபாயை சட்டை பையில் வச்சுக்கிட்டு தான் வந்தான். அது இப்போ அங்கே இல்லை. வழியில் எங்கேயும் அது விழுந்துட்டு போல்ருக்கு. அல்லது யாராவது திருடர்கள் தெரியாமல் அதை எடுத்துக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. எப்படியோ 10 ரூபாய் அவன் இழந்துட்டான். கையில் காசு இல்லை. அதனால் கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துட்டு கவலையோடு வீட்டுக்கு திரும்பி வந்தான். அதையே நினச்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு துக்கம் அதிகமாக போச்சு. அழ ஆரம்பிச்சிட்டான். காய்கறிகள் வாங்கிட்டு வந்து ஆனந்தமாக சமைச்சு சாப்பிட்லாம்னு நினச்சோம். அது முடியாமல் போச்சேங்கிற கவலை அவனுக்கு. அதனால் அதை மறக்கவே முடியல. இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு. அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான். பணத்தை எடுத்து பையில் வச்சுக்கிட்டான். காய்கறி சந்தையை நோக்கி போய்கிட்டுருக்குறான். இப்போ வழியில் ஒரு 7 பையனை பார்த்தான். தம்பி எங்கே போகிற அப்படின்னு கேட்டான். ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டுருக்கிறேன் அவன். சரி, அதுக்கே இவ்வளவு கவலையோடு போய்கிட்டுருக்குறே அப்படின்னு விசாரித்தான் அவன். ஐயா நான் ரொம்ப ஏழை, வீட்டில் வசதி இல்லை, பரீட்சைக்கு பணம் கட்டணும், இன்றைக்கி கடைசி நாள், என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னா. இவன் பார்த்தான். தாங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தான். இதை வச்சுக்கோ, உடனே பணத்தை கட்டு, நல்லா படி, பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டான். வெறுங்கையோடு திரும்பி வந்தும் வீட்டில் கேட்குறாங்க எங்கே காய்கறின்னு. வழக்கம் போல் கேட்டாங்க. இவன் நடந்ததை சொன்னான். இப்போ வீட்டில் இருந்தவங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏங்க, இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை காய்கறி வாங்க போய் வெறுங்கையோடு திரும்பி வந்தீங்க. இப்போவும் வெறுங்கையோடு தான் திரும்பி வந்திருக்கிறீங்க. ஆனால் முன்னாடி வந்தப்போ வருத்தமாக இருந்தீங்க, இப்போ உங்கள் முகத்தில் வருத்தம் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதாவது வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்களாம். இப்போ அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தானான். இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கும் என்ன வித்தியாசம்? போன தடவையும் அவன் பணத்தை இழந்தான். இந்த தடவையும் அவன் பணத்தை இழந்திருக்கிறான். போன தடவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. இந்த தடவை அவனாகவே ஒரு பையன் பேரில் இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்துருக்குறான். அன்னைக்கு பணம் போயிட்டுதேன்னு வருத்தமாக இருந்தது. இன்றைக்கி பணம் போனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, நிறைவாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பணத்தை இழந்தது மகிழ்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ காரணமாக இருக்க முடியாது. அப்படின்னா வேறு எது காரணம்? அன்றைக்கு வந்து பணத்தை இழந்துட்டேன்னு அழுதான். இன்றைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஆகவே மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு காரணம் அல்ல, இழப்பு பற்றிய நம்முடைய அறிவு தான் காரணம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து. எந்த பொருளும் நமக்கு வந்து கவலையை உண்டு பண்ணுறதில்லை. அந்த பொருள் பேரில் நாம் வைக்கிற பற்று தான் கவலையை உண்டு பண்ணுது. பொருள்கள் வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டால் நாம் அழுதுகிட்டு இருக்கிறோம். நாமே அதுகளை விட்டுட்டு வந்துட்டால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சிக்கணும். ஒரு ஆள் அழுதுகிட்டு இருந்தால் ஏண்டா அழுகுறேன்னு கேட்குறார் ஒருத்தர். இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை.

0: ஏன் அதனால் அழறேன்னா, என்னடா சொல்கிறேன்னார், கிட்ட வாங்க சொல்கிறேன்னா, இந்த மணி பர்ஸை வேற ஒருத்தன் பாக்கெட்லேருந்து திருடுனேன், அப்புறம் தான் புரிஞ்சுது அவங்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறது. ஆமாங்க, இது காலி பர்ஸு, அதனால் இப்போ அழுதுகிட்டு இருக்கிறேன், திருடியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதானா.
1: நாம் இதுவரை கேட்டது, இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: இன்று இரவு 8:05 இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்கலாம் பரணி அவர்களின் தொகுப்பு இசையும் நானும் இசையாய் மலர்த்திடும். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இதுவரை உங்களுடன் பயணித்தது RJ செங்கமலம் சரத். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இத்தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் வெளியிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 16வது நிதி ஆணையம் 435,236 கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இதனை முறையாக செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தேசிய பயிலரங்கு இன்று நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்றும் அவர் வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சியை தக்கவைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என்று முதலமைச்சர் எண்ணுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ததற்காக காவல் உதவி ஆய்வாளர் திரு துரைசிங்கம் திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தாவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்தது தொடர்பாக காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மிக முக்கியமான இந்த வழக்கினை காவல்துறையினர் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் தடுப்பணைகளை கட்டுவதில் திராவிட கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பிரச்சினையில் நடுவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தினார். தனியார் பேருந்துகளின் தன்னிச்சையான கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் பேருந்து நிறுவனங்கள்

எவ்வித முன்னறிவிப்புமின்றி கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக போக்குவரத்து துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும், 50 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மன்யா ராஜ்புத்தும், 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதாவும் வெள்ளிப் பதக்கம் வென்றனர். 55 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும், 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லாத்தரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங், டியோடோரா

இந்தியா இன்று 2 தங்கம் 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் ஷீதல் தேவி ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங் டியோடோரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதி ஆட்டத்தில் பாவனா ஹர்விந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கோலிடின் நொவீரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி பாயல் நாக் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் தோமன்குமார் ஷியாம் சுந்தர் சுவாமி இணையும் வெண்கலப்பதக்கம் வென்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8:05. தொடர்வது இசையும் நானும். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் மழை நின்ற பின்னும் மண்வாசம் இருப்பது போல பாடல் முடிந்த பின்னும் மனதில் இசை இருப்பது ஏன்? அந்த இசையின் ரகசியங்களை பகிர வருகிறார் இசையமைப்பாளர் பரணி. உடன் உரையாடுகிறார் ராஜா.
2: விவித் பாரதி 102.3 நேயர்களுக்கு வணக்கம். இசையும் நானும் நிகழ்ச்சியில உங்களோட இணைஞ்சிருக்கிறது நான், உங்கள் ஆர்ஜே ராஜா. மனித உணர்வுகளுக்கு மொழி தேவையில்லை அப்படிங்கிறத நிரூபிக்கும் அற்புதமான கலை தாங்க இசை. மகிழ்ச்சி, சோகம், காதல், நம்பிக்கை, உற்சாகம்னு ஒவ்வொரு உணர்வையும் மனசுல ஆழமா பதிய செய்யும் வல்லமை இசைக்கு மட்டுமே உண்டுன்னு சொல்லலாம். காலத்தை கடந்தும் மக்களுடைய மனசுல வாழ்ந்து கொண்டிருக்கும் இசை வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திற்கும் பின்னணி இசையா இருந்துட்டு வருது. அப்படிப்பட்ட இசை உலகில தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கியவர் தான் இனிமையான மெட்டுக்களாலும் உணர்வு பூர்வமான இசை மொழியாலும் ரசிகர்களின் மனதை கவர்ந்த இசையமைப்பாளர் பரணி. அடடா, இவ்வளோ பாடல்களும் இவரா இசையமைச்சிருக்காரு அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுவோம். எளிமையான இசை அணுகுமுறை, மெட்டுக்களுடைய நுட்பம் மற்றும் ரசிகர்களோட உணர்வு பூர்வமாக இணையும் தன்மை, இந்த விஷயங்களால தமிழ் இசை உலகில் தனித்த இடத்தை பெற்றவர்னு சொல்லலாம். இசை அப்படிங்கிறது பொழுதுபோக்கு மட்டும் இல்லைங்க, அது மனித மனங்களை இணைக்கும் ஒரு சக்தி அப்படிங்கிறத தன்னுடைய படைப்புகள் மூலமா உணர்த்தியவர் தான் பரணி. இன்று அவருடைய இசை பயணம், இசையின் மீது அவர் கொண்ட காதல், எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்ட்ல இன்னைக்கு ஒரு மாபெரும் ஒரு ஆளுமையா நிக்கிறாரு அப்படிங்கிறத சாருடைய வாயிலே நம்ம கேட்க போறோம் இந்த ஷோல. எஸ், அவரை நம்ம அரங்கத்துக்கு வரவேற்கலாம். சார் வணக்கம். சார்
3: வணக்கம். சார்,
2: அகில இந்திய வானொலி உங்களை நேர்காணல் செய்யறதுல ரொம்பவுமே பெரும் மகிழ்ச்சி அடையுது சார். நானுமே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தஞ்சாவூர் குணசேகரன் எப்படி வந்து இன்னைக்கு மாபெரும் ஆளுமையா இசைத்துறையில இருந்துட்டு இருக்காரு, பல பேருக்கும் ஆச்சரியம் என்னன்னா, ஓ இந்த மியூசிக்லாம் இந்த டைரக்டரா, பல மியூசிக் கேட்டுட்டு ஓ இது வந்து இளையராஜா, ஏ ஆர் ரஹ்மான் அந்த மாதிரி இசையமைப்பாளர்கள் வந்து போட்டிருப்பாங்க நாங்கள் நினைச்சோம். ஓ பரணிங்கிறவர் இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சிருக்காரா? எஸ், எங்களுக்குமே அது ஒரு ஆச்சரியம் தான் சார். எப்படி தஞ்சாவூர்ல இருந்த குணசேகரன் பரணியா மாறினாரு, இடைப்பட்ட காலத்துல அவர் எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டாரு, தஞ்சாவூர்லேருந்து எப்படி சென்னைக்கு வந்தாரு, அதை முதல்ல சொல்லுங்க சார். நேயர்கள்,
3: நான் என்னோட சின்ன வயசுலாம் ரேடியோ தான் அதிகமாக கேட்பேன். அப்படி நான் வந்து ஒரு சின்ன வயசுல ரேடியோ கேட்கல, எங்கள் வீட்டில் வந்து வானொலி பெட்டி எங்கள் அப்பா அப்போ வாங்கிட்டு வந்தார் புதுசாக. ஊர்லலாம் அப்படி தான், நான் சின்ன பிள்ளையாருக்கெல்லாம் ரேடியோ தான் மிகப்பெரிய விஷயம் வச்சுருந்தேன். அப்படி வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் அந்த ரேடியோ பெட்டி பாடிட்டு இருக்கல, எங்கள் அப்பா அம்மாலாம் இல்லாத டைம்லாம் அந்த ரேடியோ பெட்டி நான் கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, இந்த ரேடியோ பெட்டியோட ஸ்பீக்கர்ல யாரோ குட்டி குட்டி மனுஷங்க பாடுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு ரேடியோவை கண்டம் பண்ணிட்டேன். ஆரம்பத்துல கண்டம் பண்ணி எங்க அப்பாட்ட அடி வாங்கினேன் அந்த நேரம். ஒரு வானொலி பெட்டியும் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த இசை மேல அவ்வளவு ஒரு அடிட்டுனேன். எனக்கு தெரியாத ஒரு காலகட்டத்திலேயே இசைக்கு அப்படி நான் ஒரு அடிட்டா வந்திருக்கேன். அதே போல இப்ப வந்து எங்க அம்மா வந்து இப்ப கடைக்கு போக சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம், கடைக்கு போக சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொருள் வாங்கிட்டு சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு வந்து ஏதாவது காசு வாங்கிட்டு நம்ம மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம்.

0: ஆனால் எங்கள் அம்மா வந்து நல்லா பாடுவாங்க. அவங்கள ஒரு பாட்டு பாட சொல்லிட்டு நான் கடைக்கு போயிட்டு வந்துடுவேன். அப்போ இசையாக தான் நான் கூலியாக வாங்கியிருக்கேன் ஒரு கடைக்கு போகிறது கூட.
1: அருமை.
0: அந்த மாதிரி நான் என்ன பார்த்தீங்கன்னா இசை தான் என்னை வந்து ரொம்ப ஆட்படுத்தி வச்சிருந்தது. அதனால இசைங்கிறது தானாகவே அது கிடைக்கக்கூடியது. நம்மளா சில நேரங்களில் வந்து என்னமோ சொல்லுவாங்களே ஊரில் வந்து கறக்கிற மாட்டுக்கும் சுரக்கிற மாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு, அது மாதிரி இசைங்கிறது தானாக சுரக்கணும் தானாக வரணும் அப்படின்னு நான் நம்புகிறேன்
1: அதை. சூப்பர்.
0: அந்த மாதிரி தான் எனக்கு இசை வந்தது.
1: எந்த தருணத்தில் நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு வந்தீங்க, அது எந்த ஆண்டு, எப்படி அந்த தருணம், அந்த சம்பவம் எப்படி நடந்தது?
0: அதான் இசை மேலே அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்குன்னா இருக்கிறதுனால நான் டென்த்து முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு அந்த அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த பிட்டர் கோர்ஸ் ஐடி அந்த மாதிரிலாம் திருவாரூரில் நான் போட்டிருந்தேன். அது அதுக்கு ஒரு பணம் கட்டணும்னு எங்கள் அப்பாட்ட கேட்டு கேட்டு பார்த்தேன். அந்த நேரம் எங்கள் அப்பா அதை கட்ட முடியலை. நம்ம ஏரியாலாம் என்ன நெல் வளைஞ்சாதான், மற்ற நேரத்தில் பெரிய வசதியெல்லாம் இருக்காது தஞ்சை மாவட்டத்தில்.
1: கண்டிப்பாக டெல்டா மாவட்டம்.
0: ஆமாம், டெல்டா மாவட்டங்கிறதுனால. அதனால எங்கள் அப்பா அப்போ கட்டுவோண்டா கட்டுவோன்னா சொல்லியிருந்தேன். அந்த கோபத்தில் புறப்பட்டு வீட்டுக்கே சொல்லாமல் சென்னை ஓடி வந்துட்டேன். ஓடி வந்து 3 வருஷம் எங்கே இருக்கேன்னு எங்கள் வீட்டுக்கே தெரியாது. அந்த மாதிரி வந்து நான் சென்னையில் இருந்தேன். நான் முதல் இங்கே வரக்குள்ள எனக்கு ஒரே ஒரு ஆறுதல், நம்ம தமிழ் மொழி தான். எல்லாரும் தமிழ் மொழி பேசினாங்க, ஒரு முகம் கூட நான் பார்த்த முகம் கிடையாது சென்னையில் வந்து இறங்கக்குள்ள. அந்த மாதிரி வந்து வழக்கமாக எல்லாரும் கஷ்டப்படுற மாதிரி தான். சினிமா பொறுத்தவரை வந்து இப்போ மியூசிக் டேரக்டருங்கிறத நான் கிட்டத்தட்ட வந்து இப்போ படித்து பிஏ எம்ஏன்னு ஒரு டிகிரி வாங்குற மாதிரி, இந்த மியூசிக் டேரக்டருங்கிறது ஒரு டிகிரி மாதிரி தான். அப்படி தான் நான் அதை நினைக்கிறேன். அவ்வளோ வந்து இந்த சென்னை வந்து அவ்வளோ கற்றுக் கொடுத்தது. 89 நான் சென்னை வந்து இறங்கினேன்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம்.
1: 99 தான் ஃபர்ஸ்ட் படம் பண்ண பெரிய நாங்கள்
0: 10 வருஷம் இல்லை சார்,
1: 10 வருஷம்.
0: இந்த 10 வருஷத்தில் அந்த 89 இருந்த காலகட்டங்கள் சொல்லுங்களேன், எங்கெல்லாம் போயிருக்கீங்க, எந்தெந்த ஸ்டூடியோலாம் ஏறி இருக்கீங்க, எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ சவால்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க?
1: அதாவது 89 இங்கே வந்து எனக்கு அடையார் அடையாருன்னு ஊரில் பேசுவாங்க, அதுக்கு முன்னாடி நான் நேராக அடையாருக்கு போயிட்டேன். அங்கேயும் யாரும் எனக்கு தெரியாது,
0: சென்னையில் ஏதோ அடையாருன்னு
1: சொல்லுவாங்கன்ட்டு அடையாருக்கு போயிட்டேன். அடையாரில் போய் அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு ஓரத்தில் தான் படுத்திருந்தேன், எங்கேயுமே எனக்கு யாரையும் தெரியாதுங்களா.
0: ரோட்டு
1: ஓரத்தம் எல்பி ரோடுன்னு இருக்கு அடையாரில், அந்த ரோட்டு ஓரத்தில் தான் படுத்திருந்தேன். ஒரு 2-3 குணசேகரன் குணத்துறனு ஒருத்தர் அந்த பாத்திர கடங்க இருந்தது, அதில் அவர் வேலை செஞ்சார்.
0: என்னை
1: டெய்லியும் வந்து பார்த்துட்டு போவார். பார்த்துட்டு போனால் ஒரு நாள் வந்து தெரியும், தம்பி நீ எந்த ஊர் அப்படின்னு வந்து கேட்டார். நான் திடீர்னு ஏதாவது நம்மளை தப்பாக எங்கே அழைச்சி போட போகிறாங்க, இந்த ஊர் தான் சார் அப்படின்னு. தம்பி 3 அந்த பெட்டி வச்சு நீங்க படுத்திருக்க, நானும் உன்னை போல ஊர்லேருந்து ஓடி வந்தாலும் தான் என்ற உண்மையை சொல்லு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து பக்கத்தில் ஒரு டீ ஸ்டால்னு ஒன்று இருந்தது பாத்திர கடைக்கும் பக்கத்தில், அதில் வேலைக்கு சேர்த்து விட்டாரு. 89 வரைக்கும் அங்கே தான் வேலை செஞ்சேன்.
0: எங்க அந்த டீ ஸ்டால்?
1: டீ ஸ்டால்லே வேலை செஞ்சேன். அப்படி வேலை செய்வான் அந்த ஓனர், அப்படி பிடிக்கும் என்ன, ஏன் கடை மாதிரி வேலை செய்வான். அந்த வெறி பின்னாடி போய் 50 தண்ணி அடிச்சு ஊற்றணும், ஊற்றுவேன் அந்த மாதிரி வெறித்தனமா வேலை செஞ்சு.
0: ஆனா உங்களுடைய ஆர்வம் நோக்கம்
1: ஃபுல்லா மியூசிக் இசையில தான். என்னோட ப்ராப்பர்ட்டியே 2 dress, 2 note, ஒரு பழைய சூட்கேஸ், அதுதான் என்னோட சூட்கேஸ். அதோட தான் சென்னைக்கு வந்தேன். 85 பணம் இதெல்லாம் அந்த அந்த பணம் எப்படி கொண்டு வந்தாலும் நான் ஒரு 30 சேர்த்து வச்சிருந்தேன். எங்க வீட்டுக்கு பின்னாடி எங்க அப்பா அம்மா எல்லாம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு நுணா மரம் நின்னுது, அந்த மரத்தை வந்து வெட்டி வித்துட்டு அதுல ஒரு 50 வச்சுட்டு 85 கொண்டுகிட்டு சென்னை ஓடி வந்துட்டேன்.
0: அந்த காசு பார்த்தா மரத்தை வித்துட்டு.
1: ஆமா, அந்த மரம் எனக்கு மிகப்பெரிய குருவா இப்ப கூட நினைப்பேன். அந்த மரத்தை நான் வீட்டுக்கு போகல, அந்த மரத்தை வெட்டினே அப்படின்னு பாப்பேன். அந்த மாதிரி லைஃப்ல எதாவது எப்பப்போ யாராருக்கு என்னென்ன அமையன்னு சொல்ல முடியாது.
0: கண்டிப்பா
1: அந்த மாதிரி அந்த மரம் இப்ப போனாலும் அந்த மரம் இப்ப இல்ல, அந்த மரமும் எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருந்திருக்கு சென்னை வர்றதுக்கு.
0: ஸ்டுடியோக்குள்ள எந்த வருடம் கால் எடுத்து வச்சீங்க, எத்தனை வருடமா தொடர்ந்து இந்த ஸ்டுடியோக்கு போயிருக்கீங்க, யாருக்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணீங்க, அங்க என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சீங்க, இதை பத்தி சொல்லுங்க.
1: நான் அதான் இப்போ 91 வந்து ஃபுல்லாக வந்து ராஜா சார் வீட்டுக்கு வருவேன்.
0: இளையராஜா
1: சார் வீட்டுக்கு 1 பக்கம் வந்து அலைஞ்சிட்டு போவோம். அவரு காலையில் 7 போயிடுவாரு, நான் வந்து 9 ஆகிடும். நாங்கள் அடையாறு அந்த பக்கத்துலேருந்து பஸ் பிடிச்சி 5 வரத்துக்குள்ளே இங்கே டைம் ஆகிடும். அவரை நான் பார்க்கவே முடியல. 1991 அன்னைக்கு January 1 அன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தேன். அப்படியும் போயிட்டாரு ராஜா சார், அவர் ஸ்டுடியோக்கு போயிட்டாரு. அங்கே குமரேசன் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் அங்கே ராஜா சார் வீட்டிலேருந்து வெளில வந்தார். அவரை பார்த்து அவர் பின்னாடியே வந்தோம், சாரை பார்க்கணும் சார், ஒரு சின்ன வேலை, ஒரு 6 பெட்டி தூக்கி வைக்கிற வேலை கிடைச்சா கூட எனக்கு ஓகே சார், இசைக்காக தான் நான் வந்தது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் நேராக வந்து அந்த முருகேசன் சீட்லேருந்து அப்படி வந்து நார்த் உஸ்மான் ரோடு திரும்பவும் பாருங்க, அந்த கார்னரில் வந்து நின்று கேட்டுக்கிட்டு இருக்காரு, தம்பி நீ என்ன பண்ணுவேன், எதுக்கு நீ சாரை பார்க்க வந்த, இந்த மாதிரி இசை மேலே எனக்கு பயங்கர ஆர்வம், நான் ஏதாவது சார்ட்ட வேலைக்கு சேரணும் அப்படின்னா. அவரு என்ன, நீ என்ன பாட்டெல்லாம் பாடுவியா, உனக்கு பாட்டு எழுதி வச்சிருக்கியா அப்படின்னு அங்கே கேட்குறாரு. அந்த உஸ்மான் ரோட்டில் வந்து ஃபஸ்ட்டு முத ப்ரொடியூசர் அவர் தான் எனக்கு, அவருக்கிட்ட தான் 2 டியூனை பாடி காட்டினேன் குமரேசன்ட்ட, அங்கே தான் வேலை செஞ்சேன்.
0: முதல் என்ன டியூன் பாடி காட்டினீங்க தான்,
1: ஓடக்கரையில காத்திருந்த ஒரு செவ்வந்தி பூவாக பூத்திருந்த, காத்து மழையிலும் காதல் நினைப்பிலும் பாட்டு படிக்கிறேன் பார்த்து ரசிக்கிறேன் அப்படி ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன். அந்த பாட்டு இன்ன வரைக்கும் பண்ணவே இல்லை, ரெக்கார்டிங் பண்ணல.

0: அவர்கிட்ட அந்த பாடி காட்டின டியூன் இது.
1: ஓகே,
0: கேட்டோன்னா அவர் இந்த பையன் ஏதோ நல்லா பாடுது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி வந்து நீ இப்போ வந்து ராஜஸ்தானை கலந்துட்டுலாம் வர முடியாது, நீ வந்து ஒரு 10ஆம் தேதி வாக்கில் பிரசாத் டீலக்ஸ் 5 ஏறி அங்கே வந்து இறங்கி நீங்கள் ஸ்டுடியோக்குள்ளே வாங்க,
1: ஓகே
0: பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்காக பயங்கர பட்டாம்பூச்சி பறக்குது.
1: ஆமாம்,
0: ராஜாசாரை பார்க்கறனா ராஜாசார்ட்ட வேலை செய்கிற ஒரு உதவியாளரை பார்த்துட்டேன்.
1: ஊர்லேருந்து வந்து கஷ்டப்பட்டு அந்த வாய்ப்பை பெறத்துக்கே
0: இல்லை, 2 வருஷம் ஓடிடுச்சு, 89, 90, 91 தானே வந்து பார்க்குறேன், ஓடிடுச்சு. அதே நினப்பிலே இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த 10ஆம் தேதி வந்தேன், வந்தால் பிரசாத் ஸ்டுடியோக்குள்ளே விடலை. இப்போ எல்லாம் வந்து ஏபிஎம் பிரசாத் ஸ்டுடியோலாம் ஈஸியாக யாருமே போக முடியாது. இன்னைய காலகட்டம் அந்த மாதிரி ஸ்டுடியோவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்பெல்லாம் உள்ளே போக முடியாது. வந்தோடனே இப்படி போனேன், அதுக்குள்ளே வாட்ச்மேன் கூட்டி கேப்பா யார் எதுக்கு ஸ்டுடியோக்குள்ளே போகணும்னு
1: நிப்பாட்டிட்டாரு.
0: அப்புறம் குமரேசன் உள்ளே இருக்காருங்க, அவர் தாங்க அவர் ஃப்ரெண்டுங்க, பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் வந்து என்னை அழைச்சி போனார். அழைச்சிட்டு போய் ராஜா சார் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு பின்னாடி, பிரசாத் டீலக்ஸ் பின்னாடி ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கிட்ட என்னை உட்கார வச்சாரு. உள்ளே வந்து டேக் போயிட்டு இருந்துச்சு ரெக்கார்டிங். வாட்சிட்டு அந்த அந்த செட்டப் டைமில் வெளில வருவாங்க, ரெடியாவுக்குள்ளே எல்லாம் வருவாங்க வெளில. வெளில வந்தோடனே தவளை பிரசாத், விஜய் மேனன், பென் சுரந்து, ராஜாகிட்ட வாசிக்கிற எல்லாருமே, சசி சாரு, எல்லாருமே பின்னாடி அந்த மரத்துக்கிட்ட வந்து உட்கார்ந்தாங்க. உட்காந்தோன்னா இவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு, தம்பி இந்த மாதிரிங்க இசை நல்லா பாடுறான், பாட்டு நல்லா பாடுறான், சாட்டு ஏதோ வேலைக்கு தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவங்க என்ன பாட சொல்கிறாங்க. அவர் விஜய் மேனன், அவர் கீபோர்டிஸ்ட்டு ராஜா சார்ட்ட இருந்தார், பென் சுரந்தர் சார், தபலை பிரசாத், அவர் தபலை பிரசாத் நான் பாடுறேன் அப்படியே அந்த தீப்பட்டிலேயே வாசிக்கிறாருங்க, அந்த மாதிரி வாசிக்கிறாரு. மிகப்பெரிய ஞானஸ்தான். அங்கே பாடி காட்டின பாடி காட்டக்குள்ள அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஆளை பார்த்தா ரொம்ப ஒல்லியா இருப்பேன், ஊதி விட்டா விழுந்துருவேன், ஆளை பார்த்தா அப்படி இல்லை, ஆனா நல்ல ஞானஸ்தனா இருக்கான் அப்படின்னாங்க. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. அப்புறம் அங்கேயே அந்த எடுபுடியா இருக்கிற ஒரு 5 வருஷம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது.
1: 91
0: எடுபுடியான ராஜா சார்ட்ட பர்சனலா ஒண்ணு இல்ல, இந்த குமரேசன் சாப்பாடுக்கு போனார் அவரோட போவேன், அவர் அங்கே இருக்கு, நல்ல பிரசாம சசி சார் பேஸ் கிட்டார் இருக்காரு, இன்ஸ்ட்ருமெண்ட்டை தொடக்கி வரதுனால வைக்குவேன், இன்ஸ்ட்ருமெண்ட்டை தொடச்சி வைக்கிறது போகிறது வர்றது, இப்படியே அவங்கள்ட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க டீ கேட்டாங்கன்னா டீ வாங்கி கொடுக்கறது, இப்படி எடுபடியா ஒரு 5 வருஷம் அங்கே இருக்கிற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ராஜா சார் ரெக்கார்டிங்க நேராக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு.
1: சூப்பர்,
0: அதுதான் நான் அந்த கற்றுக்கிட்டது.
1: அருமை சார்.

0: நேர்களே, தொடர்ந்து பேசலாம். இசையமைப்பாளர் பரணி அவருடைய வாழ்க்கை பயணத்தை பத்தி நம்மள்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. இசையுடைய வரலாறுகளையும் நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்திட்டு இருக்காரு.
1: முதல் படம் வாய்ப்பு எப்போ உங்களுக்கு?

0: கிடைச்சது. ஒரு பாட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்க முதல் படத்துடைய ஒரு பாட்டு தன்னானே தாமரைப்பூ இல்லையா?
1: ஆமா,
0: அதுல வந்து அந்த கொட்டுற பணியில நானும் உனக்கு சார்,
1: கொட்டுற பணியில நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா, வெட்டுறவிலையில குளிரும் காயட்டுமா, மாமன் தரணும் சீரு ரெண்டு மாங்காதட்டு சோடு, நீ சிரிக்கும் தங்க

0: சார், எங்க ஊர்ல எல்லாம் போகும்போது இந்த பாட்டை கேட்காத ஒரு பஸ்ஸே கிடையாது, வீடே கிடையாது, திருமண நிகழ்வுகள் கிடையாது, காதுகுத்து ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சார். அந்த பாட்டுல இப்போ ரீல்ஸ்ல எல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பாண்டிங்கல்ல இந்த லிரிக்ஸ். சோ இந்த முதல் படம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது, அதுக்கு யாரு காரணம், இதை பத்தி எல்லாம் பகிருங்க சார்.
1: எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து குமரேசன் தான்

0: மெயின் அந்த குமரேசன் ராஜா சார் ரெக்கார்டிங் அவர் கிடைச்சது. அவரோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் வந்து எஸ்சிஎஸ் கிட்ட வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார், மாரிமுத்துன்ட்டு எஸ்சிஎஸ் எஸ்சிஎஸ் சந்திரசேகர், அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, ப்ரொடக்ஷன் வேலையாக செஞ்சுட்டு இருந்தார். அவரும் நம்ம குமரேசனும் பயங்கர ஃப்ரெண்டு. அவங்க வந்து பேசக்குள்ள அந்த மாதிரி நாளை திருப்பின்னு ஒரு படம் எடுக்கிறார் சாரு, தம்பியை கொண்டு விடுவோம், தம்பி பாடி காட்டணும், ஏதாவது ஒரு பாட்டு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு முதன் நாளை தீர்ப்பு படத்துக்கு நான் போய் சந்திரசேகர் சார் மீட் பண்றேன். அப்ப நான் ரெண்டு மூணு பாட்டை அவர்கிட்ட பாடி காட்டினேன். நான் பாடி காட்டினோட சோபா அம்மாவை கூப்பிடுறாரு மாடியில, அந்த வீடு அந்த ஸ்டேட் பேங்க் காலனி வீடு, சோபா இங்க வாங்கி அந்த பையன் எப்படி பாடுது அப்படின்னாரு. அப்புறம் வந்து சோபா அம்மாவும் கேட்டாங்க, கேட்டுட்டு இந்த படத்துல இந்த மாதிரி நாளை தீர்ப்பு பையனை இன்ட்ரோடியூஸ் பண்றப்பா, இந்த படத்துல நீ வந்து ரெண்டு பாட்டு எழுது, லிரிக்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னாரு.
1: அப்படியே அறிமுகமான படத்துல உங்களுடைய
0: ஆமா அந்த பாட்டு, அந்த முதல் பாட்டு, காந்தி பிறந்ததும் அண்ணா பிறந்ததும் பேரு புகழ் பெற்று மேல உயர்ந்ததும் நெஞ்சில் இருக்குது சொல்ல துடிக்குது நீ கேளு, மண்ணில் பிறந்ததும் கொள்கை இருக்கணும் வாழ்ந்து முடிச்சதும் பேரு நிலைக்கும் இந்த நினப்பது என்றும் இருக்கணும் நெஞ்சோடு, ஊரெங்கும் பேர் வாங்க அவர் போல நாமும் உழைக்கணும், ஜினுக்கு ஜிங்கா ஜிங்கா.

0: இந்த பாட்டு நான் எழுதினேன். ஆனா எனக்கு அன்னைக்கு 22 வயசு அந்த பாட்டு எழுதக்குள்ள. இதுக்கு வந்து அந்த படத்துக்கு மியூசிக் வந்து மணிமே கலன்ட்டு மரகத மணியோட சிஸ்டர், அந்த சின்ன பொண்ணு, அவங்க தான் மியூசிக் பண்ணாங்க. நான் அந்த பாட்டு லிரிக்ஸ் எழுதினேன் அந்த படத்துல நாளைய தெருப்புல. விஜயும் அதுல தான் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு, நானும் அதுல தான் அறிமுகமாக.
1: சூப்பர் சார்,
0: அது ஒரு முக்கியமான ஒரு
1: நினைவுகள்.
0: ஆமா, நினைவுகள்,
1: நல்ல ஒரு தருணம். ஃபர்ஸ்ட் பட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி சார் கிடைக்குது? அது என்ன படம?
0: இப்ப இதுல இருந்து வந்து எஸ்எஸ் எனக்கு கணக்கு பழக்கமாயிட்டாரு. இப்ப நான் போகக்குள்ள எல்லாம் வந்து பாட்டு எழுதி எழுதி எழுதி காமிப்பேன் அவர்கிட்ட. சார், நான் வந்ததே பாட்டு எழுத சார், இசைக்காக தான் சார் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படியா, நீ என்ன டியூன் வச்சிருக்கதா பாடி கேட்ட அப்படின்னாரு. ஒரு நாள் அந்த மாதிரிதான் இப்படி வந்து ஒரு டேபிள் பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி தட்டி பாட்டினேன். சலக்குத்தா சலக்குத்தா ஜல் ஜல் ஜல் சலக்குத்தா சலக்குத்தா சலக்குத்தா ஜல் ஜல் ஜல் சலக்கு. நான் அந்த அம்மடிக்கிற ஸ்டைல பார்த்து தன லட்சுமி விரும்புச்சு, நான் அம்மடிக்கிற ஸ்டைல பார்த்து ராக்கம்மா விரும்புச்சு, நான் கண்ணடிக்கிற ஸ்டைல பார்த்து கவிதா புள்ள விரும்புச்சு, நான் சிரிச்சு பேசு ஸ்டைல பார்த்து சின்ன பொண்ணு விரும்புச்சு. போடு, நான் யாரையும் விரும்பல எனக்கு யாரையும் பிடிக்கல, நான் யாரையும் விரும்பல எனக்கு யாரையும் பிடிக்க.
1: இதை பாடி
0: மூணு பாட்டு பாடி கொடுத்தாரு அந்த படத்துல. ஃபர்ஸ்ட் பாட்டு அந்த பெரிய அண்ணா படம் தான் எனக்கு கிடைச்சது. இப்ப நீங்க கேட்டீங்கன்னா
1: முன்னாடி அமேசிங் சார், எனக்கு நினைவுல இருக்கிற வரைக்கும் அவர் மத்த படத்துக்கு மூணு பாடல் எந்த இசையமைப்பாளருக்கும் பாடினது
0: இல்ல. எனக்கு தான் பாடியிருக்காரு. அது மிகப்பெரிய பெருமை.
1: முதலமைச்சர் விஜய் பரணி சாருக்கு மட்டும்தான் மூணு பாடல் பாடி கொடுத்துருக்காங்க. சூப்பர்.
0: ஆமா, இல்ல அதுக்கு நான் எவ்வளவோ நன்றி சொல்லிட்டேன்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து முதலமைச்சர் சார், ஆனா அன்னிய தேதியில வளர்ந்து வரும் ஒரு நடிகரா, அவர் எப்படிப்பட்ட மனிதர் சார் பழகுவதற்கு, அதை பத்திலாம் தெரிஞ்சுக்கலான்னு.
1: இல்லை, அவர் எப்பொழுதுமே எங்கள்கிட்ட என்னைக்குமே அவர் எப்படி இருந்தாரோ எந்த மாற்றமும் அவர்கிட்ட நான் பார்க்கல.
0: ஓகே,
1: உழைப்பு தான் கடுமையாக உழைப்பார் ஒழிஞ்சு, பட் எல்லாத்தையும் எப்படி பேசுவாரோ அப்படிதான் பேசுவார். அங்கே அவங்க ஆஃபீஸுக்கு வருவார், வந்தால் அப்பா உள்ளுக்கு இருப்பார், நான் வெளியில் இருப்பேன், அப்பா உள்ள இருக்காரான்னு வந்து கேட்பாரு, உள்ள இருக்காரு அப்படின்னு அந்த மாதிரி சொல்லி போவார்.
0: ஓகே,
1: அன்னைக்கு நான் வெளுத்துக்கட்டு பண்ணக்கூட ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம். அப்படி நாங்கள் எப்போ பேசினோம், ஆனால் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு
0: கேட்பாரு
1: சார். அது மாதிரி சார் வந்து எப்பொழுதுமே எனக்கு அதான் எஸ்சி எனக்கு கடவுள் அவரு.
0: சூப்பர்.
1: ஏன்னா இல்லைன்னா நான் இப்ப இசையம் போல பரணியாவே இருந்திருக்க மாட்டேன். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதுவும் விஜயகாந்த், சூர்யா, மீனா நடிச்ச படம் பெரியண்ணா, முதல் படமே எனக்கு ஒரு பெரிய படம். அந்த படத்தை கொடுத்துட்டாரு வாய்ப்பு,
0: கொடுத்துட்டு
1: பாட்டெல்லாம் முடிச்சுட்டேன். பாட்டெல்லாம் முடிச்சு இந்த விஜய் சார் மூணு சாங் பாட வச்சு, அப்புறம் வந்து ஹரிகரன் சொன்னதா அந்த நிலவு நிலவு சாங் பாட வச்சு, அப்புறம் எஸ்பி சித்ரா தந்தானே தாமர பாட வச்சு ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சு படமெல்லாம் முடிச்சு.
0: நிலவே நிலவே சாங் வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஸ்டுடியோல எல்லாரும் வந்துட்டாங்க, அங்க ஒரு சம்பவம் நடந்தது உங்களுக்கு திக் திக் மொமெண்ட்.
1: முத முத அந்த படத்தை பூஜை அன்னைக்கு அந்த சாங் தான் ரெக்கார்ட் பண்றேன்.
0: ஓகே,
1: நிறைய பேர் எல்லாம் கூட்டம் வந்திருக்காங்க, விஜயகாந்த் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. நான் தான் சின்ன பையன், எனக்கு அப்ப அந்த இது பெரியண்ணா பண்ணக்குள்ள எனக்கு வந்து 27 வயசு. ஒரு பயத்திலேயே போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், எந்த நேரம் தூக்குவாங்க என்னன்னு தெரியாது.
0: ஆமா, ஒரு பெரிய படம்,
1: ஏன்னா விஜயகாந்த் வேண்டாம்னு சொல்லியிருந்தா கூட தூக்கிருப்பாங்க. எல்லாருமே பெரிய பெரிய பட்டாளமா இருக்காங்க. எங்க டைரக்டர் அந்த படத்தை கொடுத்துருக்காரு எஸ்எஸ். அந்த நிலவே நிலவே நான் பாடிட்டு அந்த டேக் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ட்ராக் வாய்ஸ் எடுப்பேன். ட்ராக் வாய்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ஏபி மாறா தியேட்டர்ல
0: சூப்பர்
1: எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் கிளாஸ் பண்ணாங்க அப்படி கேட்டு. அப்பதான் நான் எடுத்த சுவாசம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மாதிரி ஒரு தருணம் எனக்கு இப்ப நினைச்சா கூட இங்க பாருங்க அப்படி சிரித்துடும். அந்த
0: பாடிருங்க சார்.

0: சூப்பர் சார், இந்த மாதிரி கிளாப்ஸ் அங்க கிடைச்சிருக்கும்ல சார்?
1: நிறைய நிறைய கிளாப்ஸ், இப்ப சிங்கிள் கிளாப்ஸ், அப்ப குரூப்போட சேர்ந்து எப்படி வச்சுட்டாலும் ஒரு 1000 கிளாப்ஸ்க்கு மேல.
0: சூப்பர். அதுக்கு அடுத்து சார், இந்த படம் பார்வை ஒன்றே போதுமே, இதை வந்து தவிர்க்கவே முடியாது. பரணி சார் கிட்ட முதல் படம் ஒரு பெரிய ஆளுமையின் படம், முதலமைச்சர் விஜய் 3 பாடல் பாட வைத்து விஜயகாந்த் அவர்கள் ஹீரோவா நடிச்ச படம், எஸ் ஏ சந்திரசேகருடைய படம். இப்படி ஒரு பிராண்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் படத்தை வெற்றிகரமா முடிச்சிருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். பரணி சார், தங்களுடைய வாழ்க்கை பயணம்

0: ரொம்ப அழகாக தான் என்னென்ன கஷ்டப்பட்டோம், எந்த வருஷத்துலேருந்து இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் வந்து சாங் மியூசிக் ப்ளே பண்ண ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பார்வை ஒன்றே போதுமே, அது வந்து பரணி சாருடைய பிராண்டா
1: மாறிடுச்சு மாறிடுச்சு.
0: அதுல என்ன பாடல், திருடிய இதயத்தையா இருக்கட்டும், திரும்ப திரும்ப பார்த்து அந்த பாடல், ஏ அசைந்தாடும் காற்று அந்த பாடலா இருக்கட்டும், துளி துளியாய் பாட்டு இருக்கட்டும், எப்படி சார் இது எல்லா பாடல்களுமே? சார் ஒரு சில பாடல்கள் தான் சார் எப்ப கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், எப்ப கேட்டாலும் உங்களுக்கு அழுக்காது, திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி எத்தனை தடவை நீங்க கேளுங்க. இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் எங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வுகளை தான் சார்
1: கொடுக்குறீங்க.
0: அதை வந்து நானும் என்னுடைய கேள்வி வார்த்தைகளை எவ்வளவு மிகைப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. அதுல சார் ஒரு பாடலை உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச அந்த படத்திலிருந்து ஒரு பாடலை பாடிட்டு அந்த தருணங்களை பத்தி மக்களுக்காக சொல்லுங்க சார்.
1: நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அந்த படத்தை பாரு. நான் பெரிய நான் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வருஷம் எனக்கு படம் கிடையாது. 99 வந்து அந்த படம், 2000 ஃபுல்லாக படமே கிடையாது. 2001 தான் பார்வை ஒன்றே போதுமே அமைஞ்சது. ராஜ்பாலுங்கிற ப்ரொடியூசரு, முரளிகிருஷ்ணா டைரக்டர், அந்த படம் எனக்கு அமைஞ்சது. அதுக்கு என்னன்னா இசைங்கிறது எப்பொழுதுமே வந்து ரொம்ப அதை கட்டுப்படுத்தாமல் கம்போசிங் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அது ஒரு நல்ல ஒரு உயிர் வந்து அமைஞ்சிக்கும்.
0: சூப்பர்.
1: நம்ம ஏதாவது அதை கட்டுப்படுத்திட்டோம்னா அதை ஒரு ஃப்ளோவில் அப்படி கிடைக்காது. அந்த மாதிரி எனக்கு அது ஒரு ஃப்ளோவில் கிடைச்ச கம்போசிங் அது பார்வை ஒன்றே போதுமே. எல்லா பாட்டுமே அந்த படத்தோட தருணத்தை என்னால் மறக்கவே முடியாது. அந்த படம் பண்ணிட்டு நான் ஊருக்கு போகிறேன், ஆடியோ ரிலீஸ் ஆகிட்டு நான் இங்கேருந்து தஞ்சாவூர் போகிற வரைக்கும் ஒவ்வொரு பாட்டு எங்கேயாவது பாடிட்டே இருக்கும் அந்த பாட்டு. அப்படி ஒரு அனுபவம் வேற எந்த மியூசிக் டைரக்டர் கிடைச்சிச்சா என்னனு தெரியாது, எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சது.
0: அப்போ எப்படி
1: அப்படி வாழ்க்கையில் அதான் நான் அந்த பிறந்த பிறகு பயணம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அந்த டைம். அது என்ன அடையலை அந்த கம்போசிங் வரல இருந்தாலும் அந்த நேரம்
0: ஒரு கலைஞனால அது வந்து
1: அப்படி தோணுது அந்த நேரம்
0: கிடைச்சாலும்
1: அந்த மாதிரி. அதில் வந்து எனக்கு ஜானகி ஃபர்ஸ்ட் சாங் வந்து பாடினாங்க அந்த அசைந்தாடங்காட்டுக்கு. வந்தவொன்னே அம்மா வந்தாங்க. அம்மா ஏற்கனவே ராஜா சாரை கலந்துட்டு எங்கள் பழக்கம் தான் அம்மா,
0: பெரிய லெஜண்ட்.
1: ஆமாம், அங்கேருந்து பழக்கம். இருந்தாலும் இங்கே கூப்பிட்டா வந்தவொன்னே பாடினாங்க. நான் பாடினதை நான் பார்த்து வியந்தது ஜானகி அம்மா தான்.
0: சூப்பர்.
1: வந்து கேட்டாங்க சார், ஒரு தடவை தான் கேட்டாங்க, அப்படியே டேப் ரிகார்ட் மாதிரி அப்படியே பாடுறாங்க அந்த ஹம்மிங்கோட.

0: கொஞ்சங்கறிக்கும் முத்த சுவைக்குள் மூழ்கவா, இச்சை இருந்தும் கச்சை அணிந்தேன் சர்ச்சைகள் செய்திடவான். ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா.
1: அந்த சாங் சிந்து பேர் ஒரு காலத்தில் பண்ணது.

0: ஜானகி மேடம் இன்னைக்கும் பெரிய லெஜெண்ட், சிம்ம சொப்பனம்
1: சார். அவங்க இருந்த காலகட்டத்தில் அவங்கள நான் பாட வச்சதே எனக்கு ஒரு பெரிய பெருமையாக நினைக்கிறேன் சார். எஸ்பி சார், ஜானகி, சொர்ணலதா, சித்ரா, ஏசா சார், மலேசியா, அவங்கெல்லாம் எப்படின்னாக்கா எனக்கு இப்போ நான் சாங் எடுக்கிறதுக்கும் அப்போ சாங் எடுக்கிறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கு. அன்னைக்கு அவங்க பாட வரக்குள்ள எல்லாம் ஒரு பல்லவி சரணம் ஃபுல்லாக பாடுவாங்க அந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணி கேட்டுட்டு. இன்னைக்கு வர்றவங்கெல்லாம் ஒரு லைன் பஞ்சு பண்ணியும் சார், இந்த ஒரு லைன் பஞ்சு பண்ணியும் சாருங்கிறாங்க. பஞ்சு பண்ண அந்த சாங்கோட ஒட்டுமொத்த சோழனையும் கிடைக்க மாட்டேங்குது.
0: ஓகே,
1: அதனால வந்து சாங்கை வந்து ஒரு பல்லவி ஏக்கத்தம் பாட்டு ஒரு சரணம் ஏக்கத்தம் பாடினா அந்த சாங்கே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருக்கேன். வர்ற சிங்கருங்க அதை அப்படியே எடுத்துக்கிட்டா
0: கண்டிப்பாக இதை இன்டர்வியூவில் அடுத்து நான் கேட்க போகிற கேள்வி இதுதான்
1: ஆன்சராக சொல்லிட்டேன்.
0: சூப்பர் சார். இந்த மாதிரியான மெலோடியஸ் அதுக்கடுத்தது அந்த படத்தில் இன்னொரு பாடல் பற்றி நீங்கள் சொல்லணும் சார், துளி துளியாய் சாங்ஸ் பற்றி. அது ஏன்னா மக்களுக்கு இன்றைக்கும் வந்து அந்த பாடலெலாம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பாடல்.
1: இல்லை அந்த படத்தில் எல்லா சாங்குமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டுனா இன்ன வரைக்குமே வந்து துளி துளியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து திருடிய
0: திருடிய

0: ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரம் நான் வந்து கல்யாணம் பண்ணாத ஸ்டேஜ்.
1: ஓ,
0: நிறைய லெட்ரு.
1: சூப்பர்.
0: எக்க லேடிஸுங்க தான் அதிக லெட்ரு அது. அந்த பாட்டு அப்படி பிடிக்கும் லேடிஸுங்களுக்கு, எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல அது ஏன் லேடிஸுக்கு அப்படி பிடிக்குதுன்னு.
1: ஓகே,
0: அந்த சாங் திருடி விதத்தை எல்லாருமே அந்த லேடிஸு பாடினதுனாலயா இல்லை வந்து அவங்களோட மனநிலையே அப்படிதான் இருக்கா, திருடி விதத்தை திருப்பி கொடுத்து விட காதலான்னு கேட்குற மனநிலையில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த பாட்டு அப்படி ஒரு வைப்பு லேடிஸுங்க உண்டு பண்ணது. அவ்வளோ லெட்டர் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதில் நிறைய பேர் ஒரு மாதிரி எழுதியிருந்தாங்க, சார் இந்த பாட்டு அப்படி நான் விரும்புகிறேன் சார், உங்களையும் சார்னு சேர்த்து கூட எழுதியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் அவ்வளோ ரசிகர்கள் ரசிகங்கள்
1: பார்ப்போம் கிடைச்சா அப்படின்னு
0: அந்த மாதிரி இருந்தாங்க.
1: அமேசிங்காக

திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா, என் காதலா, என் காதலா. வருடிய காற்றுக்கு வார்த்தை சொல்லி

0: இசையமைப்பாளர் பரணி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை கேட்க இந்த வாரம் மட்டுமல்ல, இன்னும் வரும் இரண்டு வாரங்களுக்கும் தொடரும். இதுவரை இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜா.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. இனி தொடர்வது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் அருள்மொழிவர்மனுக்கு அவனுக்கான ஜுர சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு வந்தது. அங்கே சுவற்றில் இருந்த சித்திரங்களை பார்த்து தான் தேவலோகத்துக்கே வந்துவிட்டபடியாக அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். அடிக்கடி பிரக்ஞை திரும்பி மறுபடி அவன் மயக்கத்தில் ஆழும் சூழ்நிலை நிலவியது. அப்போது அங்கே தேவ இளைஞர்களும் இளைஞிகளும் இருந்ததாக அவன் கற்பனை செய்து கொண்டான். அங்கே புத்த பிக்ஷுக்களுக்கும் இடமுண்டு என்று அவன் நினைத்து கொண்டான். ஏனென்றால் அவ்வப்போது ஒரு புத்த பிக்ஷு வந்து அவனுக்கு அமுதபானத்தை ஊற்றிச் செல்வதை அவன் நினைவில் கண்டுகொண்டான். ஆனால் இவ்வளவு வசதிகள் இருந்தும் தாகம் மட்டும் அதிகமாகவே இருக்கிறதே, அந்த தெய்வீக பானத்தை ஊற்றிச் சென்ற புத்த பிக்ஷு இன்னும் சற்று அதிகமாக பானத்தை கொடுக்கக்கூடாதா? ஏன் தேவலோகத்தில் கூட இந்த தரித்திர புத்தி என்று அவன் எண்ணிக்கொண்டான். ஒருவேளை அமுதத்தை ஒரேடியாக அதிகமாக அருந்தக்கூடாது போலும். இது அமுதமா அல்லது ஒருவேளை ஏதேனும் மதுபானமா? சீச்சி, புக்ஷுக்கள் கேவலம் மதுவை கையினாலும் தொடுவார்களா? தன் வாயிலேதான் கொண்டு வந்து ஊற்றுவார்களா? இல்லையென்றால் ஏன் இப்படி தனக்கு மயக்கம் வருகிறது? அமுதபானம் செய்த சிறிது நேரத்துக்கெல்லாம் ஏன் நினைவு குன்றுகிறது? 3 தினங்கள் இவ்வாறு பொன்னியின் செல்வன் வானவர் உலகத்திலும் நினைவே இல்லாத சூனிய உலகத்திலும் மாறி மாறி காலம் கழித்த பிறகு 4ஆம் நாள் காலையில் தூக்கத்திலிருந்து விழித்தெழுவது போல எழுந்து பூரண சுய நினைவு பெற்றான். உடம்பு பலவீனமாய்த்தான் இருந்தது, ஆனால் உள்ளம் தெளிவாக இருந்தது. எதிரே சுவரில் இருந்த உருவங்கள் சித்திர உருவங்கள் என்பதை அறிந்தான். அந்த தேவயக்ஷ கிண்ணரர்கள் தன்னை வரவேற்பதற்காக அங்கே நிற்கவில்லை என்றும் தேவலோகத்துக்கு விஜயம் செய்த பகவான் புத்தரை வரவேற்கிறார்கள் என்றும் அறிந்தார். மற்றொரு சுவரில் மேகங்கள் சூழ்ந்த வான வெளியில் புத்த பகவான் ஏறி வருவது போன்ற சித்திரம் எழுதியிருந்ததையும் கண்டான். புத்த விகாரம் ஒன்றில் தான் படுத்திருப்பதை அறிந்து கொண்டான். எங்கே, எந்த புத்த விகாரத்தில் என்று சிந்தித்தபோது இலங்கையிலிருந்து தான் பிரயாணம் தொடங்கியதிலிருந்து நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தன. வந்தியத்தேவனும் தானும் அலைமோதிய கடலில் அலைப்புண்டு அலைப்புண்டு கைசளைத்து போனது வரையில் ஞாபகம் வந்தது. அப்புறம் ஒரே குழப்பமாக இருந்தது. அந்த சமயம் புத்த பிக்ஷு ஒருவர் அந்த அறைக்குள் வந்தார். வழக்கம் போல கையில் அமிர்த கிண்ணத்துடன் வந்தார். இளவரசன் அருகில் வந்ததும் பிக்ஷு அவனை உற்று பார்த்தார். இளவரசன் கையை நீட்டி கிண்ணத்தை வாங்கி அதில் இருப்பது என்னவென்று பார்த்தான். அது தேவலோகத்து அமுதம் இல்லை என்று உறுதி

பயன்படுத்தி கொண்டான். மருந்து அல்லது மருந்து கலந்த பால் என்று தெரிந்து கொண்டான். பிக்ஷுவை நோக்கி, சுவாமி, இது என்ன இடம்? தாங்கள் யார்? எத்தனை நாளாக நான் இங்கே படுத்திருக்கிறேன் என்று கேட்டான். பிக்ஷு அதற்கு ஒன்றும் மறுமொழி சொல்லாமல் திரும்பிச் சென்றார். அடுத்த அறைக்கு அவர் சென்று, ஆச்சாரியரே, ஜுரம் நன்றாக தெளிந்து விட்டது, நினைவு பூரணமாக வந்துவிட்டது என்று கூறியது இளவரசன் காதில் விழுந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் வயது முதிர்ந்த பிக்ஷு ஒருவர் பொன்னியின்

கப்பஜுரத்துடன் தாங்கள் இங்கே வந்து 3 தினங்கள் ஆயின. தங்களுக்கு இந்த சேவை செய்வதற்கு கொடுத்து வைத்திருக்கிறோம். நாங்கள் பாக்கியசாலிகள் என்றார். நானும் பாக்கியசாலிதான். இந்த சூடாமணி விகாரத்துக்கு வந்து பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தேன். எப்போதோ ஒரு சமயம் இந்த நகரின் துறைமுகத்துக்கு போகும்போது வெளியிலிருந்து பார்த்திருக்கிறேன். தெய்வாதீனமாக இங்கேயே நான் வந்து தங்கியிருக்கும்படி நேர்ந்தது. சுவாமி, எப்படி நான் இங்கே வந்து சேர்ந்தேன் சொல்ல முடியுமா என்று அருள்மொழிவர்மன் கேட்டான். இளவரசே, முதலில் தங்களுடைய கையில் உள்ள மருந்தை சாப்பிடுங்கள். எனக்கு தெரிந்த விவரங்களை சொல்லுகிறேன் என்றார் பிக்ஷு. இளவரசன் மருந்தை சாப்பிட்டுவிட்டு, ஐயா, இது மருந்தல்ல, தேவாமிர்தம். என் விஷயத்தில் தாங்கள் எவ்வளவோ ஸ்ரத்தை எடுத்து சிகிச்சை செய்வித்திருக்கிறீர்கள். ஆனால் இதற்காக தங்களுக்கு நான் நன்றி செலுத்தப் போவதில்லை என்றான். ஆச்சாரிய பிக்ஷு புன்னகை புரிந்து, இளவரசே, தாங்கள் நன்றி செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்வது பரமோத்தம தர்மம் என்று புத்த பகவான் அருளியிருக்கிறார். நோய்பட்ட பிராணிகளுக்கு கூட சிகிச்சை செய்யும்படி புத்த தர்மம் கட்டளையிடுகிறது. தங்களுக்கு சிகிச்சை செய்வதில் அதிக விசேஷம் ஒன்றுமில்லை. சோழ குலத்துக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டவர்கள். தங்கள் தந்தையார் சுந்தர சோழ சக்கரவர்த்தியும் தங்கள் திருத்தமக்கையார் இளைய பிராட்டியும் புத்த தர்மத்துக்கு எவ்வளவோ ஆதரவு அளித்திருக்கிறார்கள். இலங்கை அனுராதபுரத்தில் புத்த விகாரங்களை புதுப்பித்து கட்ட நீங்கள் ஏற்பாடு செய்ததும் எங்களுக்கு தெரிந்ததே. அப்படி இருக்கும் போது நாங்கள் செய்த இந்த சிறிய உதவிக்காக தங்களிடம் நன்றி எதிர்பார்க்கவில்லை. ஆச்சாரியரே, நன்றி செலுத்துவது பற்றி அந்த முறையில் நான் கூறவில்லை. எனக்கு எப்பேற்பட்ட கடும் ஜுரம் வந்திருக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இலங்கையில் இந்த ஜுரத்தினால் பீடிக்கப்பட்டவர்களின் கதியை நான் பார்த்திருக்கிறேன். நியாயமாக இதற்குள் நான் வானவர் உலகத்திற்கு போயிருக்க வேண்டும். அங்கே தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள் என்னை வரவேற்று உபசரித்துக்க கூடுமல்லவா என்று தேவர் தேவியர்களுக்கு மத்தியில் உண்மையாகவே அமிர்தமானம் செய்து கொண்டு ஆனந்தமயமாயிருப்பேன் அல்லவா? அதை தாங்கள் கெடுத்து விட்டீர்கள். வானுலகத்தில் வாசல் வரையில் சென்ற என்னை திரும்ப இந்த துன்பம் நிறைந்த மண்ணுலகத்துக்கு கொண்டு வந்து விட்டீர்கள். ஆதலின் எனக்கு தாங்கள் நன்மை செய்ததாகவே நான் எண்ணவில்லை. ஆகையால் தான் தங்களுக்கு நன்றி செலுத்தப் போவதில்லை என்று கூறினேன். ஆச்சாரிய பிக்ஷுவின் முகம் ஆனந்த பூரிப்பினால் மலர்ந்தது. பொன்னியின் செல்வ, தாங்கள் வானுலகத்துக்கு போக வேண்டிய காலம் வரும்போது தேவேந்திரனும் பிற தேவர்களும் விமானங்களில் வந்து தேவ துந்துபிகள் முழங்க மலர் மாறி பொழிந்து தங்களை அழைத்துச் செல்வார்கள். ஆனால் அந்த காலம் இன்னும் நெடுந்தூரத்தில் இருக்கிறது. இந்த மண்ணுலகில் தாங்கள் செய்ய வேண்டிய அரும்பெரும் காரியங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அவற்றை முடித்துவிட்டல்லவா வானுலகம் செல்வது பற்றி யோசிக்க வேண்டும் என்றார். இதுகாரும் சாய்ந்து படுத்திருந்த பொன்னியின் செல்வன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். அவனுடைய திருமுகத்தில் அபூர்வமான களை பொலிந்தது. அவனுடைய விசாலமான நயனங்களிலிருந்து மின்வெட்டு போன்ற ஒளிக்கிரணங்கள் அலையலையாக கிளம்பி அந்த அறையையே ஜோதிமயமாகச் செய்தன. ஆச்சாரியரே, தாங்கள் கூறுவது உண்மை. இந்த மண்ணுலகில் நான் சில காரியங்களை சாதிக்க விரும்புகிறேன். அரும்பெரும் பணிகள் பல செய்து முடிக்க விரும்புகிறேன். இந்த சூடாமணி விகாரத்தை ஒரு சமயம் வெளியிலிருந்து பார்த்தேன். அனுராதபுரத்தில் உள்ள ஸ்தூபங்களையும் விகாரங்களையும் பார்த்தேன். அங்கே உள்ள அபயங்கிரி விகாரத்தைப் போல பெரியதாக இந்த சூடாமணி விகாரத்தை புனர் நிர்மாணம் செய்யப் போகிறேன். அனுராதபுரத்தில் உள்ள பெரிய பெரிய புத்தர் சிலைகளைப் போன்ற சிலைகளை இந்த விகாரத்திலும் அமைத்து பார்க்கப் போகிறேன். இன்னும் இந்த சோழ நாட்டில் உள்ள சிவாலயங்களை அம்மாதிரி புதுப்பித்து கட்டப் போகிறேன். இலங்கையில் உள்ள ஸ்தூபங்களையும் விகாரங்களையும் பார்த்துவிட்டு இந்த சோழ நாட்டில் உள்ள ஆலயங்களையும் நினைத்து பார்த்தால் எனக்கு உடலும் உள்ளமும் குன்றுகின்றன. வானளாவும் கோபுரத்தை உடைய மாபெரும் ஆலயத்தை தஞ்சாவூரில் நிர்மாணிக்கப் போகிறேன். அதற்கு தகுந்த அளவிலே மகாதேவருடைய சிலையை செய்து நிர்மாணிக்கப் போகிறேன். ஆச்சாரியரே, இந்த சோழ நன்னாட்டிலே புத்த ஸ்தூபங்களும் சிவாலயங்களும் கோபுரங்களும் ஒன்றோடொன்று போட்டியிட்டு மேகமண்டலத்தை எட்டப் போகின்றன. 1000 வருஷங்களுக்கு பிறகு இந்த தெய்வ தமிழ் திருநாட்டில் பிறக்கும் சந்ததிகள் அவற்றைக் கண்டு பிரமித்து நிற்கப்போ

0: போகிறார்கள். இவ்வாறு ஆவேசம் கொண்டவன் போல பேசி வந்த இளவரசன் உடலில் போதிய பலமின்மையால் கட்டிலில் சாய்ந்தான். உடனே ஆச்சாரிய பிக்ஷு அவனுடைய தோள்களை பிடித்து கொண்டு கட்டிலில் தலை அடிபடாமல் மெல்ல மெல்ல அவனை படுக்க வைத்தார். நெற்றியில் கையினால் தடவி கொடுத்து, இளவரசே, தாங்கள் உத்தேசித்த அரும்பெரும் காரியங்களையெல்லாம் காலாகாலத்தில் செய்து முடிப்பீர்கள். முதலில் உடம்பு பூரணமாய் குணமடைய வேண்டும். சற்று அமைதியாயிருங்கள் என்றார்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: புத்த என்கிற சொல்லுக்கு ஞானம் கைவரப்பெற்ற என்பது பொருள். மன்னர் சுத்தோதனருக்கும் மாயாதேவிக்கும் குமாரனாய் அவதரித்தவரின் பிள்ளை திருநாமம் சித்தார்த்தன். பேருக்கு ஏற்ற மாதிரி கருதியதை முடித்தவர். 6 வருஷம் கடும் சாதனம் பழகி ஞான ஒளி பெற்று போதிசத்வரா பேர் உபதேசம் வழங்கி பிறவியின் நோக்கத்தை நிறைவேற்றியவர். இதே போல அரச குலத்தில் பிறந்த அருள்மொழிவர்மர் நாடாள்வதில் எந்த நாட்டமும் இல்லாமல் பந்தங்களிலிருந்து விடுபட்ட சுதந்திர மனிதனாக வாழ விரும்புவதை பார்க்குறோம். புத்த மதத்தில் துறவு பூணுவோர் அதுக்கு முன்னால அரசகுமாரனைப் போல ஆடை அணிகலன்கள் பூணும் வழக்கம் இருந்து வருது. கௌதமரின் தியாகத்தை நினைவூட்டுவதாக அமைந்த வழக்கம். உள்ள தளவில் துறவியாக வாழ்ந்துகிட்டு வர்ற பொன்னியின் செல்வர் வேறு காரணங்களுக்காக சூடாமணி விகாரத்தில் இருப்பது விசித்திரமான இணைவு அல்லவா? சில தொடர்களை பார்ப்போம். கேவலம் இந்த சொல் பொதுவாக இழிவான, அற்பமான, தாழ்வான இப்படியெல்லாம் பொருள் உடையதாக கருதப்படுது. ஆன்மீகத்தில் கேவலம் என்கிற சொல் தனிமை, இறைநிலை, தான் தானே ஆகி ஒன்றிய முழுமையான நிலை போன்ற முற்றிலும் வேறு விதமான பொருளை கொண்டது. தாபஜ்வரம் இதன் பொருள் துன்பத்துடன் கூடிய நோய், நடுக்கத்துடன் காய்ச்சல். தெய்வாதீனம் ஆதீனம்ங்கிற சொல்லின் பொருள் கட்டுப்பாடு, உரிமை. தெய்வாதீனம் இத்தொடரின் பொருள் தெய்வத்தின் செயல். ஸ்ரத்தை ஒருவர் காட்டும் அக்கறை, ஈடுபாடு, முழு கவனம். இதை அடிப்படையாக கொண்டு உருவானது ஸ்ராத்தம், முன்னோர் நினைவாக பக்தியுடன் செய்யப்படுற சடங்கு. பரமோத்தம தர்மம் பரம உத்தம தர்மம் இப்படி பிரிச்சா மிக சிறந்த அறம் என்கிற பொருள் கிடைக்கும். அபயகிரி விகாரம் இன்னொரு பேரு அபயகிரி டாகாபா. இதை கட்டினவன் வட்டகாமினி அபயா என்கிற வலகம்பாகு. காலம் PU 104, அதாவது இன்றைக்கு 2100 ஆண்டுகளுக்கு முன். கிரி என்ற சொல் சிங்களத்தில் பாலை குறிக்கும். புனர் நிர்மாணம், மறுசீரமைப்பு. புனர் என்கிற முன்னோட்டு மீண்டும், மறுபடியும், திரும்பவும் இப்படி பொருள்களை கொண்டு இணையும். எடுத்துக்காட்டா புனர் ஜென்மம், மறுபிறவி. புனர் வசு, மீண்ட ஒளி, மீண்ட செல்வம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா, கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள் எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9:15.
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன்னிலாவே.
1: என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்குவது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக இனிமையான பாடல்கள், இந்த நேரத்தில் இதம் தரும் இசைப்பாடல்கள் உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் வலம் வர காத்து கொண்டிருக்கிறது. காற்றலையின் நேரலையில் உங்களோடு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக ஆர்ஜே கனிமொழி.

ஆனந்த் திரைப்படத்திலிருந்து ரொம்பவே ஒரு அழகான பாடல் கேட்டோம். லதா மங்கேஷ்கர் பாடிய பாடல் அது. கங்கை அமரன் எழுதியது. இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். இது என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சி. நேரம் 9:50. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் இணைந்து பாடிய பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வருகிறது.

இந்த இனிய இரவை மேலும் அழகானதாக இனிமையானதாக மாற்ற இதமான பாடல்கள் உங்களுக்காக தேன் இசையாய் காற்றலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திற்காக எஸ் சித்ரா பாடிய பாடல், கங்கை அமரன் எழுதி இசையமைத்தது.

நேரம் 9:30. இன்று இரவு 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் இடம்பெற வேண்டுமானால் வாட்ஸ்அப் நம்பர், நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். 9444001023 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன, திரைப்படம், உங்களோட பேர், நீங்கள் எங்கேருந்து பாடலை பதிவிடுறீங்க அப்படின்ற உங்களுடைய முகவரி, இதையெல்லாம் சேர்த்து எங்களுக்கு நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் உடனடியாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எங்க சின்ன ராசா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். கவிஞர் வாலி எழுதியது, சங்கர் கணேஷ் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள்.

கூலிக்காரன் என்கிற திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அது. டி ராஜேந்தர் அவர்கள் எழுதி இசையமைத்த பாடல். நேரம் 9:41.

மனிதன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். கேஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் அது. கவிஞர் வைரமுத்து எழுதியது. சந்திரபோஸ் இசையில் ஒலிக்க கேட்டோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வர இனிமையான பாடல்கள் மாதிரியே உங்களுக்கு பிடித்த பாடல்கள், அது எந்த காலத்து பாடல்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே ஒளிபரப்புகிறோம். வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். 9444001023 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன, திரைப்படம், உங்களோட பேர், உங்களுடைய நீங்கள் எங்கேருந்து அனுப்புறீங்க அப்படிங்கிற முகவரி, இது எல்லாத்தையும் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பிடித்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் வலம் வரும்.

என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாடல் ராம் லக்ஷ்மண் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல், கவிஞர் வாலி எழுதிய பாடல். அந்த பாடலுக்கு இசை இளையராஜா. கேட்போம், இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு எப்போதும் இனிமையான பாடல்கள் காற்றலையின் நிரலையில் உங்களுக்காக எப்போதும்.

கைராசிக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். அது கவிஞர் வைரமுத்து எழுதியது. இளையராஜாவின் இசையில் ஒலிக்கு கேட்டோம். என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். கை கொடுக்கும் கை திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வருகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். கவிஞர் புலமை பித்தன் எழுதியது. இளையராஜாவின் இசையில் வருகிறது. தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10 மணி.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். புதிய நேயர்களாக இருந்தால் அவர்களுடைய கவனத்திற்காக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், அது என்ன திரைப்படம், உங்களோட பேர், உங்களுடைய முகவரி, அதை நீங்கள் நான் சொல்கிற நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த பாடல் உடனடியாக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். அனுப்ப வேண்டிய எண்கள், வாட்ஸ்அப் எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9444001023. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 9444001023 இந்த எண்ணுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடலை அனுப்பலாம். உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் உடனடியாக காற்றலையின் நேரலையில் வளம் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக என்ன பாடல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர்லேருந்து கந்தசாமி, என்ன படத்துலேருந்துன்னு பார்த்தா நினைவு சின்னம் அப்படிங்கிற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல். கங்கையமரன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. கேட்போம், இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து எஸ்வி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், ஆர்வி உதயகுமார் எழுதிய பாடல், இளையராஜாவின் இசையில் வருகிறது. அந்த பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்க நேயர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பூர் கள்ளாங்காடு அந்த பகுதியிலிருந்து நான் பன்னீர்செல்வன் அப்படிங்கிறவர் இந்த பாடலை கேட்டிருக்காரு. அந்த நேயருக்காக அந்த பாடல் உடனடியாக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய? சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ, யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

ரொம்ப ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருந்தாங்க அந்த நேயர்க்காக. அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அயோத்தி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், காற்றோடு பட்டம் போல அப்படின்ற பாடலை கேட்டிருக்காங்க. பிரதீப் குமார் பாடிய பாடல் அது, சாரதி எழுதியது, என்ஆர் ரகுநந்தன் இசையில் ஒலிக்க இருக்கிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கக்கூடிய நேயர் யார், எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா பொன்னேரி கலீல் அகமது அவர் தான் வந்து இந்த அயோத்தி திரைப்படத்திலேருந்து வரக்கூடிய பாடலை கேட்டிருக்காரு. அந்த நேயருக்காக அந்த பாடல் உடனடியாக வருகிறது. நேரம் 10:12 நிமிடத்தில்

இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய ஒரு இனிமையான பாடல், ரொம்ப அழகாக அமைந்தது அந்த பாடல். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கொஞ்சம் ஒரு கொண்டாட்டமான பாடல் அப்படின்னே சொல்லலாம். பாஷா திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாபு சங்கர். அவர் வந்து கனடாவாம், அவர் வந்து இப்போ சென்னையில் இருக்கிறதா கேட்டிருக்காரு. அவருக்காக அந்த பாடல் இடம்பெறுகிறது. இணைந்திருங்கள், இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

நேரம் 10:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நெஞ்சினிலே திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடல். விஜய் மற்றும் சொர்ணலதா இணைந்து பாடிய பாடல். ஏசி ஜெயராம் எழுதியது. தேவாவின் இசையில் ஒலிக்க இருக்கிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் போட்டிருக்கிற நேயர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையிலேருந்து பிரியா, அவங்க தான் இந்த பாடலை கேட்டிருக்காங்க. நிறைய மெசேஜ் போட்டிருக்காங்க, போடுங்க போடுங்க அப்படின்ட்டு. அவங்களுக்காக இந்த பாடல் வருது. இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

நேரம் 10:30:35. இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள், வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் உடனடியாக காட்சியில் உலாவரும் நேரம் இது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உதிரிப்பூக்கள் திரைப்படத்திலிருந்து ரொம்ப ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. எஸ் ஜானகி பாடிய பாடல், கண்ணதாசன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் இந்த பாடல்.

இசைக்க இருக்கிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் போட்டிருக்க நேர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அம்பத்தூர்லேருந்து வனஜா. இவங்க தான் வந்து இந்த உதிரிப்பூக்கள் திரைப்படத்திலேருந்து அழகிய கண்ணே அப்படிங்கிற ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. அந்த நேருக்காக அந்த பாடல் வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் இந்த மாதிரியான உங்களுக்கும் பிடித்த பாடல்கள், அது எந்த காலத்தைய பாடலாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி பாடலாக இருந்தாலும் சரி, துள்ளல் இசையாக இருந்தாலும் சரி, அமைதியான இனிமையான இசையாக இருந்தாலும் சரி, மெல்லிசையாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக உடனேயே இந்த நிகழ்ச்சியில் அந்த பாடல் இடம்பெறும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 9444400123 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த பாடல், என்ன படம், உங்கள் பேர், முகவரி, இதெல்லாம் சேர்த்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பாடல் உடனடியாக இடம்பெறும். நேற்று முன்தினம் மெசேஜ் பண்ண நேயர்கள்லாம் கொஞ்சம் புதிய நேயர்களுக்காக வாய்ப்புகளை கொடுங்க, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். புதிய நேயர்களுக்கான வாய்ப்புகளை வழங்கவும். நன்றி.

நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். சித் ஸ்ரீராம் பாடியது, கிரிஷ் அப்படிங்கிறவங்களும் இணைந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் போட்ட நேயர் யார் அப்படின்னு கேட்டால், ஷெரீஃப் அப்படிங்கிறவர் தான் அந்த பாடலை கேட்டிருந்தார். திருவள்ளூர்லேருந்து ஷெரீஃப் அந்த நேயருக்காக நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என்ன திரைப்படத்திலிருந்து தான், 24 அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து அர்ஜித் சிங் மற்றும் சின்மை சேர்ந்து பாடிய பாடல், மதன் கார்கி எழுதியது, ஏஆர் ரஹ்மான் இசையில் ஒலிக்க இருக்கிறது. கேட்போம், இணைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: 24 திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். அந்த பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் போட்டிருந்த நேர் யார்னா கோட்டூர்புரம், சென்னை கோட்டூர்புரத்திலிருந்து வெங்கடேஷ் அவர் தான் அந்த பாடலை கேட்டிருந்தார். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் குணா திரைப்படத்திலிருந்து வருது. அந்த பாடலை யார் கேட்டிருக்காங்கன்னா மேற்கு மாம்பழத்திலேருந்து ராமகிருஷ்ணன் அவர் கேட்டிருக்காரு. அவருக்காக அந்த பாடலை கேட்போம். இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்,
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இது பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது.

0: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
1: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

கள்ளக்குறிச்சியில இருந்து தர்ஷன் அவர் விரும்பி கேட்ட பாடலை கேட்டோம். அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியோடு நான் விடைபெறுகிறேன். காற்றலையின் நேரலையில் இதுவரை உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: வணக்கம், வணக்கம், வணக்கம். 11:33 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். தடுமாறி விழுகிற பொழுதும் தடமாறி போகிற பொழுதும் நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய யாரோ ஒரு உறவு நம்ம பக்கத்தில் இருந்ததுன்னா வாழ்க்கை ரொம்ப சுகமாக இருக்கும். அப்படி யாரோ ஒருவருக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கையாக நீங்கள் இருந்து பாருங்கள், அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்காமல் இருப்பாங்க. நன்றி அப்படின்ற அந்த 3 சொல்லில் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. பொதுவாகவே சொல்லுவோம், விலங்குகள்லாம் நம்மகிட்ட நன்றியாக இருக்குது, ஆனால் மனிதர்கள் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே சூழல் மாறி போனதுனால நாமளும் அப்படி மாறிட்டோம் அப்படின்னு எடுத்துங்க. யார் நமக்கு எந்த கெடுதல் செஞ்சாலும் பதிலுக்கு அவங்களுக்கும் கெடுதல் செய்யணும்னு நினைக்காம, நமக்கு யார் துன்பத்தை கொடுத்தாலும் அது அவர்களுடைய எண்ணம், அது அவங்களோடவே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நீங்கள் நேர்மறை சிந்தனையோடு உங்களுடைய வாழ்க்கையை அணுகுங்க. தோல்விகள் வந்தாலும் பரவாயில்ல, துவண்டு போகாமல் அடுத்தடி எடுத்து வைங்க, நிச்சயம் நாம் வெற்றி பெறலாம் அப்படின்ற இந்த சின்ன சிந்தனை இன்னைக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நம்முடைய பயணத்தை தொடங்கலாம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் உங்களுக்காக அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. உங்களுக்காக இந்த பாடலை பாடியது கேஜே யேசுதாஸ் மற்றும் உமா ராமனுடைய குரலில், வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில பாடல் கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 11:08 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாட தோணும், உன் கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும், சேத்து மேலே நாத்து போல, நாத்து மேலே குளிர் காத்து போல, ஒரு பாட்டெடுத்து பாட தோணும், ஒத்த விழியாலே பேசுகிற, ஒன்று ரெண்டு பானமாக வீசுகிற, சொப்பனத்தில் மூச்சு வாங்குற, சொல்ல முடியாமல் ஏங்குற, ஏனையா அந்த மாதிரி, அச்சமும் விட்டுத்தான் வந்துட்டேன். தென்னமர கீத்து ஆடுது, தெக்கு திசை காத்து பாடுது, என்னை மெதுவா தீண்டுது, உன்னை என சேர தூண்டுது, ஆசையை அடகாக்குற யாரையோ எதிர்பார்க்கிற, காதலை அள்ளி வீசுற, காலையை கட்ட பார்க்கிற. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து, கேட்கலாம் வாங்க.
1: அந்த நானா
2: என்னாச்சு உனக்கு?
1: இங்க
2: பாரு,

ஆடிவெளி திரைப்படத்திலிருந்து சித்ராவோட குரலில் பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியாக 11:18. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், வார்த்தைகள் இல்லா மௌனத்தில் வாழ்வினில் இன்பங்கள் தோன்றுமோ, பார்வைகள் பேசும் மொழியினில் பாசங்கள் யாவும் புரியுமோ, தேவனின் கோவில் மணியோசை தேவதை கேட்கும் இசை போலே, பூவினில் வண்டுகள் தேன் தேடும் பூவனம் இங்கு நம் சொந்தமே, வானத்தில் ஆடும் மேகங்கள் வாழ்வினில் வந்தே போகலாம், பூந்தென்றல் வீசும் காலங்கள் நெஞ்சினில் இன்பம் சேர்க்கலாம், காவிய காலம் இதுதானோ கன்னங்கள் சிவக்கும் தருணம், காதலின் தீபம் அணையாது காலங்கள் வெல்லும் நம் நம் தேசம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, இதய தாமரை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:23. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஏற்றி வைத்த காதல் தீபம் கண்ணா, அதில் என்னையாக நான் இருப்பேன் மன்னா. என்னையாக நீ இருந்தால் கண்ணே, ஒளிரும் திரியாக நான் இருப்பேன் பெண்ணே. வாழ்த்திடுவோம் நூறு யுகம், வாழ்த்துக்களும் கூட வரும். வாழ்வேன் உன்னால் தானே, காலமெல்லாம் நான் உன் துணையே. கண்ணுக்கு தான் காவல் வந்த இமையே, இளம் காதலுக்கு யார் வருவார் துணையே. காதல் அது தெய்வீக பெண்மையே, அதன் காவலனாய் நான் இருப்பேன் உண்மையே. நீ இருந்தால் நிம்மதிதான், உன் நெஞ்சமே என் சன்னதிதான். வாழ்வேன் உன்னால் தானே கண்மணியே, பைங்கிலியே, காலமெல்லாம் நான் உந்தன் துணையே. ராஜாவின் உள்ரோஜா முகம் பார்த்தாலே போதும் கோடி சுகம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக காவலன் திரைப்படத்திலிருந்து. எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:30. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் அரங்கேற்ற வேளை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. கோவையில் இதமான மழை இதமான குளிருடன் ஆகாய வெண்ணிலா பாடல் மிகவும் அருமைன்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. ஹேமலா தான் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. செந்தில்குமரன் சுண்ணாம்பு குளத்திலிருந்தும், சாந்தி ரமேஷ் பாபு முள்ளக்காடிலிருந்தும், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. சிறப்பு இன்று நிகழ்வு, வனப்பு நன்று நகர்வு, முகவுரை நின்று பொலிவு, மனசு சென்று மயங்கும் அழகு, தொகுப்பு கவிதை ஒளி நிலவு, கழிப்பு பண்பலை அழிப்பு அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்துலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. திருமணிசிலேருந்து அஸ்வினி நாகராஜ், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்தில் இருந்தும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஏழு கிணறுலேருந்து அபுதாகிர் இணைந்திருக்கிறாரு. வழங்கும் பாடல்களின் தேர்வு ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்றும் மிஞ்சும் வகையில் செவிக்கு இதமாக திக்குமுக்க அடக வைத்தது.

வழங்கிய தங்களுக்கு நன்றின்னு சொல்லி மறுபடியும் மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. தொடர்ந்து நாம் பயணிக்கலாம். நம்முடைய அடுத்த பாடல் இந்திரன் சந்திரன் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க, வாங்க கேட்கலாம்.

102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, வானம் நமக்கு வீதி, மேகம் நமக்கு ஜோடி, காற்றோடு கலக்கலாம், கைவீசி நடக்கலாம், ராஜா இங்கே நாம், யார் தடுப்பது. அஞ்சலி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வர இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:42. ரங்கராஜன் டி நகர்லேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. ஒவ்வொரு பாடல்களும் மனதை மயக்கும் வகையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. ஜெயராம் டிஜிஎல் இவரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலேருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித், ரமேஷ் இவங்க நிகழ்ச்சியில் இணைந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதுவரை கேட்டிராத பாடல் அப்படின்னு சொல்லி கண்மணியே இந்த பாடலுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காரு முரளிதரன். அப்படியே ஒரு 35 ஆண்டுகளை பின்னோக்கி அழைத்து சென்று அன்றைய நிகழ்வுகளை நம் கண்முனை நிழலாட வைத்தது பொன்னான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் நிகழ்ச்சியில் மறுபடியும் இணைந்து தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக கண்ணுக்கு ஒரு வண்ணக்கிளி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:48 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். பனி சிந்தும் பூக்கள் இங்கு வாசனை தான் கேட்குமோ? பதில் சொல்லும் காலம் வந்தால் காதல் கதை சொல்லுமோ? மலை சாரல் மேகங்கள் மடிமீது தூங்குமோ? இளம் கண்ணி ஆசைகள் இசை பாடும் ராகங்கள் நாளும் இந்த நேரம் பார்த்து தேகம் இங்கு ஏங்குமோ? செவ்வந்தி பூக்கள் எல்லாம் தேவதை தான் கேட்குமோ? சித்திரங்கள் தீட்டியது சொந்தம் இங்கு சேருமோ? நீரோடை மீன்கள் தான் நீந்தாமல் தூங்குமோ? மனதோடு மோகங்கள் மறைகின்ற வேகங்கள் கன்னி பெண்மை இன்று மட்டும் நாணம் கொண்டு வாடுமோ? நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காவலுக்கு கெட்டிக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

0: மனசு மயங்கும்
1: மனசு மயங்கும்
2: நேரம் 11:54 ஆகுது. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இதுவரை இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன் பாட்டை வீரமணி பாலன் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அந்தோணி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து இந்திரன் சந்திரன் அஞ்சலி கண்ணுக்கொரு வண்ணக்கிளி இந்த பாடல்கள் எல்லாம் மின் நாட்களுக்கு பிறகு கேட்டதில் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சவுதி அரேபியாவிலிருந்து தேவராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிவிட்டு இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்த நன்றிகள் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக எஸ் ஜானகியோட குரலை பிரம்மா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நம்முடைய இசை பயணத்தை தொடரலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெட்ஸ், நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் அலைவரிசையில் நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

உலகமெங்கும் ஓடி வாழ்க்கை இன்பம் தேடி நாம் இருவர் ஆடுவோம் ஞான பாட்டு பாடி நாம் இருவர் ஆடுவோம் ஞான பாட்டு பாடி பறவைகள்

0: அள்ளி தெளிக்கையிலே
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போலிருக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய்.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூளி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொலைகள் செய்யாதே, கொள்ளை அழகு உடை தாண்டி என்னை கொல்லலே.
1: Get your hands off, lover. Step on the love and hug and squeezing and the kissing. Don't try to act like this is what you've been.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம். நேரில் நேரம் 4:01. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்து கேட்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக சுப்பிரபாதம் திரைப்படத்திலிருந்து கண்ணனை நினைத்தால் என தொடங்கும் பாடல் ஒலிக்க இருக்கிறது. கண்ணதாசனின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், வாணி ஜெயராம் மற்றும் கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒலிக்க இருக்கிறது இந்த பாடல்.

நேரம் 4:06. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்ணதாசனின் வரிகளில் ஜி தேவராஜுடைய இசையில் அம்பலி குரலில் ஒலிக்க இருக்கிறது. சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 4:10 தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் சொர்க்காயல் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களை நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில். முதலில் சித்தி விநாயகம் என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், ராகம் மோகன கல்யாணி, ஆதி தாளம்

0: கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில்.
1: முதலில் சித்தி விநாயகம் என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், ராகம் மோகன கல்யாணி, ஆதிதாளம்

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை சொர்க்காயல் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கே

0: கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியினுடைய குரலில் ஸ்ரீ வெங்கடேஷ சுப்ரபாதம் கேட்கலாம்.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் ப்ரபத்யே பார்த்தாய தத்ஸதஸ சாரதினா த்வயைவ யௌ தர்ஷிதௌ ஸ்வசரணௌ ஸரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹ.

சரணௌ சரணம் பிரபத்யே. ப்ராய ப்ரபன்ன ஜனதா ப்ரதமாவகாஹ்யௌ மாதுஸ்தனாவிவ சிசோரம்ருதாய மானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாங்கரௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம்.

நேரம் 5:21:15. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ விஷ்ணு சரஸ்வநாமம் கேட்கலாம்.